நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 1 2026 ஆண்டு ஜூன் மாதம் 22 நாள் இன்று திங்கட்கிழமை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:49 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரலில் இன்றைய குரல். நன்று மறப்பது நன்றன்று நன்றல்லது, அன்றே மறப்பது நன்று. அதிகாரம் செய் நன்றி அறிதல். பொருள்: ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று, அவர் செய்த தீமையை செய்த அப்பொழுதே மறந்துவிடுவது அறமாகும்.
1: Hey man, உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு? என்னடா சொல்ற?
2: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதில்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க. ஜி கேல டாப்ல இருக்க. எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
2: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அதை நான் சொல்றேன். தினமும் காலை 7:35
2: நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல் கேளுங்க.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே.
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம்.
5: பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: எஃப்எம் ரெயின்போக்கு
6: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
7: நம்ம நாட்டாம 9 பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
8: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
9: அப்படியே பேசிட்டாலும்
7: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
10: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
8: என்ன சொல்ற, 10 யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
7: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
10: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
8: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6 மணி. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க. கால மேலாண்மை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். உழவர்களுக்கான செய்திகள். தக்காளி, கத்தரி, மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன். 6:55 சூழல் அறிவோம். குடிநீரில் மறைந்திருக்கும் ஆபத்துகள் தொடர்ச்சி வழங்குபவர் கே. குணசேகர் அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் விளையாட்டுக் களம், சாப்ட் பால் விளையாட்டு குறித்து அதன் பயிற்சியாளர் ஆர். ஸ்டாலின் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, யோகாவின் பயன்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் பேராசிரியர் டாக்டர் ஏ. வேல்குமாரி அவர்கள். 7:30 கேட்கலாம் வணக்கம் மக்களே. எட்டு முப்பது முதல் எட்டு ஐம்பத்தைந்து மணி வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர். ஜே. ரத்னா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் சிட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம், இந்திய சிறுதானிய திட்டம் சித்திரம், அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெரடி மேஜிக். 12:02 கேட்கலாம் வரலாற்றில் இன்று. 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ். ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம், புதின தொடர் வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ. 2:15 கேட்கலாம் காலத்தை வென்ற காணுங்கள்.

மூன்று மணிக்கு ஹலோ டாக்டர். சமூக அடிப்படையிலான நோய் தொடுப்பு சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கிறார் நோய்களை தடுத்தல் மற்றும் மருத்துவத்துறை டாக்டர் கார்த்திகா அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் அஜய் ஆஷா. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 மணி முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம். 8:05 கேட்கலாம் மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

9:15 செய்திச்சுடர், 9:30 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, மதியம் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

நேயர்களே, முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஏழு 7:35 நகர்வுலா, 8:02-8:30 தகவல் தலம், 8:45 வலம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தருமபுரி மாவட்ட அரசு மருத்துவமனை கல்லூரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தருமபுரி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை காயத்ரி வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்களின் வயலின், ஈரோடு KS நாகராஜன் அவர்களின் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி ஸ்ரீராம் அவர்களின் மோசிங் சென்னை அஞ்சல். 10:02 கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி.

12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள். இதில் கன்ஸ் மற்றும் விண்மீன் வழங்குபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து சூப்பர் எல்லினோ சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். குரல் வண்ணம் கோபால் சாராக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சந்திரவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பன்னிரண்டு 12:30 பன்னிசை மாலை, காஞ்சிபுரம் ஏ. விநாயக முதலியார் அவர்கள் பாடிய சுந்தரர் தேவாரம். 12:50 புதின பக்கங்கள், புவை எஸ். ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1 மகளிர் நேரம் குக்கரி ஷோ, 2:15 என்றும் இனியவை, 2:40 மொழி பயிற்சியில் ஹிந்தி பாடம், சென்னை அஞ்சல். கற்றுக் கொடுப்பவர் என். புவனேஸ்வரி அவர்கள். கற்றுக்கொள்பவர்

அவர் ஹரிஷ் பட்டாரி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் டாக்டர் எம் லலிதா அவர்களின் வயலின், 4:00 அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை ஏ ராஜேஸ்வர் ராவ், அனுமந்த் ராவ் இயக்கம், டி ஆர் ரகுநாத், 5:00 பொன்மாலை பொழுது நிலவு என்ற தலைப்பில் பாடல்கள் இடம்பெறும், 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 6:00 திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 திரையிசை, 7:30 உழவர் உலகம், புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் புதுச்சேரி புராண சிங்கப்பாளையம் PM ஸ்ரீ பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மக்கள் நலத்திட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக விவசாயிகள் சந்திப்பு. விவசாயிகள் சந்திப்பு விழாவின் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். எட்டு மணி முதல் 8:58 திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 அக்னி புத்திர பிஸ்மல், அகில பாரத நாடகம் ஹிந்தி மூலம் வினோத்குமார், தமிழாக்கம் TS கோபால், அமைப்பு வேலு ஹரிஹரன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். பத்து மணிக்கு தேன்மழை, 11:10 நமது நிலைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

0: நேரம் 6:10 தொடர்வது.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் கால மேலாண்மை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
2: கால மேலாண்மை என்பது கால நேரத்தை மதித்துணர்ந்து காரியம் ஆற்ற வேண்டும் என்று பொருளாகும். காலமும் நேரமும் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காது. வாழ்க்கையில் இழந்தால் திரும்ப பெற முடியாதது காலமும் நேரமும். அதனால் கடமையாற்றுவதற்கு எந்த நேரத்திலும் நம்மை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். தொல்காப்பியர் முதற்பொருள் என்னும் காலத்தை சிறுபொழுது பெரும்பொழுது என்று இரண்டாக பகுப்பர். இக்காலத்தில் சிறுபொழுதாக நேரத்தையும் பெரும்பொழுதாக காலத்தையும் பிரித்துள்ளனர். இவை தவிர இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்று முக்காலமும் உண்டு. வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய ரகசியங்களை அறிந்து கொண்டால் அது சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். கடந்த காலத்திலிருந்து பெற்ற அனுபவத்தால் நிகழ்கால செயல்களை எப்படி வெற்றிகரமாக ஆற்றுவது என்றும், கால விரயமின்றி காரியமாற்றும் தந்திரத்தால் எப்படி மனிதர்கள் வெற்றியடைகிறார்கள் என்றும் தெரிந்து கொள்ளலாம். டைம் மேனேஜ்மெண்ட் எனப்படும் கால மேலாண்மை குறித்து இன்று கல்வி நிறுவனங்களில் பாடமாக வைத்திருக்கின்றனர். முன்னேறிய நாடுகளில் பல தொழில் நிறுவனங்களில் இந்த கால மேலாண்மை முக்கிய அங்கம் வகிக்கின்றது. கால நேரத்தை காரியமாற்றும் போது திட்டமிட்டு செலவிடுதல் என்பதும் நேரத்தை சேமித்தல் என்பதும் இன்றிமையாதது. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேலையை எவ்வளவு விரைவாக முடிக்கின்றோம் என்பதற்கும் கால மேலாண்மையை பயன்படுத்துகின்றோம். ஒருவரின் நடத்தையை நிர்ணயிப்பதற்கு கூட இக்காலத்தில் கால நேரம் பயன்படுத்தப்படுவது உண்டு. ஒருவருக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது அவனுக்கு நேரம் சரியில்லை என்றும், கெட்ட நேரம் என்றும், நன்மை ஏற்படும் போது கால நேரம் நல்லா இருக்கு என்றும், நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது என்றும் சொல்வதை பார்க்கின்றோம். இவையெல்லாம் தங்களுடைய இயலாமைக்கு சமாதானம் சொல்லிக்கொள்ளும் எளிய மக்களின் இனிய வசனங்கள். கால நேரத்தை நமக்கு சாதகமான வாய்ப்பாக எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நம் முன்னோர்கள் பழமொழி வாயிலாக நமக்கு அறிவுறுத்தி சென்றுள்ளனர். பருவத்தை பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடிவிதை, இளமையில் கல், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இப்படி ஏராளமான பழமொழிகள் தமிழில் மட்டுமல்ல பிற மொழிகளிலும் உள்ளன. இப்பழமொழிகளையெல்லாம் கால நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த அனுபவத்தின் வாயிலாக கண்ட உண்மைகள். இவற்றுக்கெல்லாம் சிகரம் வகித்தார் போன்று வள்ளுவரின் குரல் காலத்தோடு இடத்தையும் இணைத்துக் கொள்கிறது. ஞாலம் கருதினும் கைகூடம், காலம் கருதி இடத்தார் செய்யின். காலத்தின் அருமை என்ன என்று வெறும் அறிவுரைகளிலோ ஆலோசனைகளிலோ வருவதென்று, அதை தவறவிட்டவர்கள் அல்லது தவறாக பயன்படுத்தியவர்களுக்கே அதன் அருமை முழுமையாக புரியும். பருவமல்லாத காலத்தில் போர் தொடுத்து தோல்வியடைந்த நெப்போலியன், அலெக்சாண்டர் ஆகியோரை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். காலதாமதம் காரணமாக

0: பயணத்தை தொலைத்தவர்கள், சோம்பலின் காரணமாக கல்வி மற்றும் தொழிலை தொலைத்தவர்கள், பருவ கோளாறு காரணமாக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் என்று ஒரு பட்டியலே போடலாம். இதற்கு மாறாக தொடர்ச்சியான பயிற்சியிலும் முயற்சியிலும் இருப்பவர்கள் வெற்றியை தம்பசப்படுத்தி கால நேரத்தை வாய்ப்பையும் தமதாக்கிக் கொள்கிறார்கள். காலம் என்பது ஒரு சக்கரம் போல் சுழன்று கொண்டிருக்கிறது என்றும் அதை காலச்சக்கரம் என்றும் கூறுவர். காலம் என்பது கரங்கு போல் சுழன்று கீழது மேலாக மேலது கீழாக வரும் என்பர் மனோமணியம் நாடகமாசிரியர் சுந்தரம்பிள்ளை. இது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்னும் பழமொழியோடு தொடர்பு கொண்டது. நாம் செய்யும் செயலை காலத்தோடு தொடர்புபடுத்தி வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது என்பது நம்மிடையே வெகு காலமாக இருந்து வருகின்றது. ஒரே சீராக போய்கொண்டிருக்கும் காலத்தின் மீது நம்முடைய நம்பிக்கைகளையும் போக்குகளையும் ஏற்றி கூறுவதால் இத்தகைய தடுமாற்ற நிலை இருந்து வருகின்றது. அறிவியல் முன்னேற்றத்தின் அடிப்படையில் பல மாற்றங்கள் எல்லா துறைகளிலும் இக்காலத்தில் நிகழ்ந்து வருகின்றது. வளர்ந்து வரும் மாற்றங்களை காலத்தின் மேலேற்றி காலம் மாறிக்கொண்டே வருகின்றது என்று பேசும் போக்கு இருந்து வருகின்றது. காலத்திற்கு ஏற்ப நாம் மாறிக்கொண்டே வருகின்றோம் என்பதும் இதேபோல்தான். நம்முடைய வசதிக்கும் தேவைக்கும் ஏற்ப சிலவற்றை விட்டுவிடுகின்றோம், சிலவற்றை சேர்த்துக் கொள்கின்றோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே. அந்தந்த நேரத்தில் அந்தந்த கடமைகளை ஆற்றினால் சிறப்பாகவும் எளிமையாகவும் முடிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டால் காலத்தின் சூட்சுமத்தை விளங்கிக் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடலாம்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் கால மேலாண்மை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15. இறைமனம் கமழும் இசை கானங்களின் தொகுப்பு இது தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் கேட்கலாம், உன்னிகிருஷ்ணன் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணி திங்கள் 8ஆம் நாள் திங்கட்கிழமை, நேரம் 6:34:57. உழவர்களுக்கான செய்திகள். இதில் தக்காளி, கத்தரி, மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தர் செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: சரி, மார்க்கெட்ல விதைகள் எல்லாம் வாங்கி மூட்டை கட்டிட்டோம். அலுப்பு தெரியாம இருக்கு, பாட்டு பாடிக்கிட்ட ஒரு தடவை வீடு போய் சேருவோம்.
1: கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.
2: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து?
0: யாரு காத்தமுத்து போல இருக்கு?
2: என்னப்பா இவ்வளவு சந்தோஷமா? சைக்கிள்ல பின்னாடி ஒரு பெரிய பைய இருக்குது, மூட்டை கட்டின மாதிரி இருக்குது. என்ன இருக்கு அந்த மூட்டையில?
0: தக்காளி, கத்திரி, மிளகாய் விதைகளை வாங்கிட்டு வரப்பா.
2: ஓஹோ, விதைகளை வாங்கிட்டு வந்து என்ன பண்ண போற? ஏன் இந்த பாட்டு படிச்சப்ப?
0: என்ன காத்த மூத்து இப்படி கேட்டுட்ட? காய்கறி பயிர் பண்ண போறோமா?
2: ஓஹோ,
0: நம்ம ஊரு, பக்கத்து ஊரு, அடுத்த ஊரு, எல்லா ஊருக்கும் இனிமே நான் தான்பா கல்யாணத்துக்கு காய்கறி சப்ளை பண்ண போறேன்.
2: ஓஹோ, கல்யாணங்களுக்கு காய்கறி சப்ளை பண்ற அளவுக்கு பெரிய லெவல்ல பண்ண போற.
0: ஆமாமா.
2: ஓஹோ,
0: அந்த சந்தோஷம் தான்.
2: இப்ப என்னென்ன விதை வாங்கிட்டு வந்த?
0: அதான் சொன்னேன்பா, தக்காளி, கத்தரி, மிளகாய் விதை.
2: ஓஹோ, எப்படி பயிர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கியா?
0: அதான் நீ இருக்கிறியா, நீ தான் அந்த தொழில்நுட்பம் எல்லாம் சொல்லுவ. உன்னை நினைச்சுதான் விதையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்.
2: ஓஹோ, விதையை வாங்கிட்டு வந்துட்டேன்.
0: ஆமா.
2: தக்காளில என்ன விதை வாங்கின?
0: காத்தமுத்து, ஏதோ ஹைபிரிட் ரகமா, நிறைய தக்காளி காய்க்கும்னு சொன்னாங்க.
2: ஓஹோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூசா ரூபின்னு ஒரு ரகம் இருக்குது, அதுதான் செடி ரொம்ப பெருசா இருக்கும், நிறைய காய் காய்க்கும், அதுதான் வாங்கிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா காத்தமுத்து, கடைக்காரம் அதான் சொன்னாரு, நிறைய காய் காய்க்கும், இதை வாங்கிட்டு போனாரு. சரி சரி, இன்னும் என்னென்ன ரகங்கள் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்ல தெரிஞ்சுக்கோ.
2: ஒண்ணு இல்லப்பா, தக்காளியில பையூர் ஒன்னு அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு.
0: சரி,
2: கோத்ரி அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்கு, அத மருதம் ரகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அது இருக்குது. அப்புறம் பிகேஎம் ஒன்னு அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. அப்புறம் கோ டிஹெச் மூணு அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. கோ டிஹெச் நாலு அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. அப்புறம் அர்கா சாம்ராட் அப்படின்னு ஒரு ரகம். அப்புறம் அர்கா ரசாக் அப்படின்னு ஒரு ரகம். சிவம்னு ஒரு ரகம். அப்புறம் லட்சுமி, சகாதா, இப்படி எல்லாம் பல ரகங்கள் இருக்குப்பா.
0: ஐயோ, என்னப்பா ஒரே குழப்பமாகுது. எனக்கு தெரிஞ்சது தக்காளி ஒண்ணுதான், நீ இவ்வளவு ரகம் சொன்னா எதை தான் பயிர் வைக்கிறது?
2: நீ தான் வாங்கிட்டு வந்திருக்கிய பூசா ரூபி, அதுவே நல்ல ரகம் தான்ப்பா.
0: ஓஹோ,
2: சரி, இத எந்த பருவத்துல நடுறது, எவ்வளவு விதை ஒரு ஹெக்டருக்கு தேவைப்படும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா?
0: அதான் நீ இருக்கிற, நீ சொல்ல போற.
2: சரிப்பா கருத்தமுத்து, நானே சொல்றேன் உனக்கு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர்.

0: இந்த மாதங்கள்லாம் வந்து தக்காளி பயிரிட ஏற்ற மாதம். இத விட்டாச்சுன்னா மே ஜூன் அப்பயும் பண்ணலாம், மார்ச்ல கூட பண்ணலாம்ப்பா.
1: கதமுத்த கடைக்காரு அரை கிலோ ஒரு கிலோன்னு சொன்னாரு, நான் கொஞ்சமா தான் வாங்கி வந்திருக்கிறேன், நீ இவ்வளவு சொல்ற எப்படிதான் அது?
0: அப்பா ஒரு ஹெக்டருக்கு அளவு அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரண ரகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 350-400 கிராம் தேவைப்படுது. வீரிய ஒட்டு ரகமா இருந்தா 150 கிராம் போதும். இடைவெளின்னு பார்த்தோம்னா சாதாரண ரகங்களுக்கு 60-45 சென்டிமீட்டர் செடிக்கு செடி இடைவெளி இருக்கணும்.
1: சரி,
0: ஆனா நீ பூசாரூபியில வாங்கிட்டு வந்திருக்க.
1: ஆமா,
0: அது 80-75 அவ்வளவு இடைவெளி தேவைப்படுதுமா அதுக்கு?
1: ஓஹோ,
0: ஏன்னா செடி நல்லா பெருசா வளரும் பாது.
1: ஓ, படர்ந்து வளருமா?
0: ஆமாப்பா.
1: அப்ப நிறைய காய் காய்க்கும்.
0: ஆமா ஆமா ஆமா, நிறைய காய் காய்க்கும். அப்புறம் ஊட்டச்சத்துலாம் நீ கொஞ்சம் குடுக்கணும்ப்பா.
1: கண்டிப்பா குடுக்கறேன்.
0: போராக்ஸ் ஒரு 10 கிலோ, அப்புறம் துத்தநாக சல்பேட் ஒரு 50 கிலோ, இதெல்லாம் போட்டினா அருமையா தக்காளி காய்க்கும்ப்பா.
1: சூப்பர்ப்பா.
0: வீரிய ரகம்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது 80-95 டன் வரைக்கும் தக்காளியில கிடைக்கும். சாதாரண ரகங்கள்னா 30-40 டன் கிடைக்கும்பா. நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிர் தான் இது.
1: கிடைக்கட்டும் கிடைக்கட்டும்,
0: தாராளமா பண்ணலாம்.
1: சரி,
0: அடுத்து கத்திரி விதை, அது என்ன ரகம் வாங்கின?
1: கடகாரு பாலூர் கத்திரி ரகம்னு சொல்லி கொடுத்தாரு.
0: ஓஹோ, பாலூர் கத்திரி, அதாவது PLR 1.
1: அதேதான்ப்பா, அதேதான்.
0: இது போக கத்திரியில கோ 2, அப்புறம் MDU 1, VRM 1, அப்புறம் கோபி H1, கோபி H2, அப்புறம் அண்ணாமலை கத்திரி, உனக்கு தெரியுமா, நல்லா பல பழம் இருக்குமே. அப்புறம் இந்த வெள்ளை கலர்ல கூட சொல்லுவாங்களே, அந்த லைட்டா மஞ்சள் மாதிரி இருக்கும், பவானி கத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க.
1: பவானி கத்திரிக்கை கரெக்டா சொன்னவா.
0: இந்த மாதிரி கத்திரிக்காய் கூட நம்ம பயிர் பண்ணலாம்ப்பா. ஆனா நீ பாலூர் கத்திரி சொன்ன, அதுவும் அருமையான ரகம்ப்பா,
1: நல்ல டேஸ்டா இருக்கும்.
0: ஆமா ஆமா, நீ கல்யாணத்துக்கு வேற சப்ளை பண்ண போற. இது ரொம்ப ஏத்த ரகம்ப்பா, இது
1: சாப்பிடறவங்க பெருமையா சொல்லணும்ல சமையல்காரப்பா.
0: ஆமாப்பா ஆமாப்பா, இந்த டிசம்பர் ஜனவரி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதங்கள் இந்த கத்திரி பயிர் செய்யறதுக்கு ஏற்ற மாதங்கள்ப்பா. இத விட்டோம்னா அடுத்து மே ஜூன்ல போய் பண்ணலாம், அதுவும் நல்ல மாதம் தான். பலன்னு பார்த்தோம்னா 25-30 டன் சாதாரண கத்திரியில கிடைக்கும். வீரிய ஒட்டு ரகமா இருந்தா 60 டன் வரைக்கும் நம்ம சாகுபடி பண்ணலாம்ப்பா,
1: பரவாயில்ல.
0: அப்புறம் உரம்னு பார்த்தோம்னா இந்த தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இத வந்து 100 கிலோ, 50 கிலோ, 30 கிலோ, இந்த அளவுல இது கூட வேப்பம் புண்ணாக்கு ஒரு 200 கிலோ கலந்து, 2 கிலோ அசோஸ் பயிரிலமும் அது கூட கலந்து நம்ம உரமா பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்தணும்னா கத்திரி வந்து அமோக விளைச்சல கொடுக்கும்பா.
1: சூப்பர்பா.
0: அடுத்து நீ என்ன சொன்ன, மிளகா வாங்கிட்டு வந்தியா?
1: ஆமா, மிளகா.
0: ஓஹோ, இது என்ன ரகம் வாங்கின?
1: இது பாலூர் ரகம் தான்ப்பா.
0: ஓஹோ, பாலூர் ரகம் தான் வாங்கினியா? சரி சரி. இது போக கோயம்புத்தூர் 1, கோயம்புத்தூர் 2, கோயம்புத்தூர் 3, PKM 1, அப்புறம் US 601, US 612, அப்புறம் அனன்யா, இப்படி பல ரகங்கள் இருக்குப்பா.
1: ஓஹோ,
0: பிப்ரவரி, மார்ச், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இதெல்லாம் ஏற்ற மாதங்கள்ப்பா இந்த மிளகாய் சாகுபடிக்கு. இதுக்கு விதைன்னு பார்த்தோம்னா ஒரு ஹெக்டருக்கு 1 கிலோ விதை தேவைப்படும்ப்பா. வீரிய ஒட்டு ரகமா இருந்ததுன்னா வேணா ஒரு 250 கிராம்
1: பரவாயில்ல,
0: அது போதும்.
1: சரி,
0: ஒரு ஏக்கருக்கு நம்ம நாத்தா வாங்கி நட்டோம்னா ஒரு 20,000 நாத்து தேவைப்படும்ப்பா.
1: 20,000?
0: ஆமாப்பா, அந்த மாதிரி தேவைப்படும். இடைவெளியை பார்த்தோம்னா சாதாரண ரகமா இருக்கும் போது ஒரு 60-45 சென்டிமீட்டர் இடைவெளியும், வீரிய ஒட்டு ரகமா இருந்தா ஒரு 75-60 சென்டிமீட்டர் இடைவெளியும் தேவைப்பா. அப்புறம் இது மத்த ரெண்டு பயிரை விட கொஞ்சம் வயசு அதிகம்.
1: ஓஹோ,
0: 165 நாள் வயசுப்பா இது.
1: தக்காளி கத்திரியை விட வயசு இது அதிகம்.
0: ஆமாப்பா, மிளகாய்க்கு 165 நாள் வயசு. அப்புறம் நமக்கு அறுவடைன்னு பார்த்தோம்னா ஒரு 10-15 டன் சாதாரண ரகத்திலையும், வீரிய ஒட்டு ரகமா இருந்தா ஒரு 25 டன் வரைக்கும் மிளகாயில நம்ம மகசூல் எடுக்கலாம்ப்பா. அப்புறம் கருத்தமுத்து, முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
1: சொல்லுப்பா.
0: இந்த காய்கறி பயிர்ல நம்ம 3 பயிர் பார்த்தோம் இல்லையா, இதுல மணிச்சத்தை மட்டும் நம்ம அடி உரமாவே ஒரு 75% போட்டுணும்ப்பா. அப்பதான் நமக்கு நல்ல காய்ப்பு வருது. மிச்சம் இருக்கிற அந்த 25% மணிச்சத்தை மட்டும்தான் நாம பிரிச்சு பிரிச்சு தழைச்சத்து, சாம்பல் சத்து கூட கலந்து போடலாம்ப்பா.
1: பரவாயில்ல,
0: இதெல்லாம் நீ கடைபிடிச்சுன்னா தக்காளி, கத்திரி, அப்புறம் மிளகாய் சாகுபடியில அமோக விளைச்சல கண்டு நம்ம ஊரு, பக்கத்து ஊர் மட்டும் இல்ல, டவுனுக்கு போய் கூட நீ இருக்கிற கல்யாணத்துக்கு எல்லாம் சப்ளை பண்ணலாம்ப்பா.
1: நீ சொல்லும் போதே சந்தோஷமா இருக்குப்பா.
0: நிச்சயமா நீ செய்வப்பா.
1: கண்டிப்பா செய்யறேன்.
0: சரிப்பா கருத்தமுத்து, என்ன கொண்டு வந்த எனக்கு?
1: கருத்தமுத்து
0: சொல்லுப்பா,
1: நேத்து கொள்ளையில பணம் கணக்கு பறிச்சேன்.
0: சரி சரி,
1: அது உனக்கு கொடுக்கலான்னு

0: ஒரு 50 கிழங்கு வீட்டுல இருந்து அவிச்சு எடுத்துட்டு வந்துக்கிறேன்பா. இந்தா பணங்கிழங்கு.
1: கொண்டப்பா கொண்டப்பா, பனங்கிழங்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. பனங்கிழங்குல நிறைய நார் சத்து இருக்குது, இது போக வைட்டமின் சத்து எல்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கணும்பா, அவங்களுடைய சீரான வளர்ச்சிக்கும் பனங்கிழங்கு ரொம்ப நல்லது.
0: கரெக்டா சொன்னப்பா.
1: ஆமாம்பா, பனங்கிழங்க மவிச்சு நீ சாப்பிட்ட, நிறைய வேற என்கிட்ட கொடுத்துட்டியா.
0: ஆமா.
1: இதனை கொஞ்சம் காய வச்சு அத பவுடர் ஆக்கி அத புட்டு செஞ்சு சாப்பிட போறோம்பா.
0: புட்டா?
1: ஆமாப்பா, பனங்கிழங்குல வந்து நம்ம புட்டும் செய்யலாம்பா.
0: ஓஹோ,
1: அத பல வகையில நம்ம பயன்படுத்தலாம்பா.
0: பரவாயில்லையா, எனக்கு ஒரு புது செய்தி நீங்க சொல்லிருக்க, நானும் அது போல புட்டு செஞ்சு சாப்பிடுறேன்.
1: கட்டாயம்பா, சாப்பிட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு.
0: கண்டிப்பா சொல்றேன்.
1: சரி சரி, நான் கிளம்புறேன்பா.
0: நானும் கிளம்புறேன்பா.

நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் தக்காளி, கத்தரி, மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகா உலகம் முழுவதும் மறக்க முடியாத கொண்டாட்டங்களுடன் கூடிய நாளாக அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இதை உலகளாவிய நிகழ்வாக மாற்றிய மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நல்வாழ்வு மற்றும் ஆரோக்கியத்தை நோக்கிய முயற்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை யோகா ஒருங்கிணைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். யோகாவை அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மக்கள் மேற்கொள்ள இந்த தினம் மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இச்சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உயரிய சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ஆகியோர் விபத்து நிகழ்ந்த தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தெலங்கானா மற்றும் மேற்குவங்க மாநிலங்கள் உருவான தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலங்களுக்கிடையே கலாச்சார பரிமாற்றம் நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் என்று அவர் கூறினார்.

0: பல்வேறு இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வது தேசிய ஒருங்கிணைப்பையும் கலாச்சார புரிதலையும் மேம்படுத்தும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கல் குறிப்பிட்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவின் அளவையும் அதிகரிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பள்ளி ஒன்றில் காலை உணவு திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிலை ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மூலமாகவே மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படுவதாக கூறினார். எம்ஆர்ஐ இயந்திரங்கள் ஐரோப்பிய தரநிலைகள் மற்றும் அமெரிக்க தரநிலைகள் அடிப்படையிலேயே வாங்கப்படுவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் மருத்துவத்துறையில் எந்த முறைகேடும் நடைபெறாது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 100,000-க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணானதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். நெல் மூட்டைகளை உரிய நேரத்தில் அரவைக்கு அனுப்பி வைப்பதில் ஏற்பட்ட தாமதமே இதற்கு காரணம் என்று திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரம்மகுமாரிகள் அமைப்பின் 90வது ஆண்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 90வது ஆண்டை குறிக்கும் வகையில் 90 முக்கிய பிரமுகர்கள் ஒரே நேரத்தில் குத்துவிளக்கை ஏற்றினர். இதில் பிரம்மகுமாரிகள் அமைப்பைச் சேர்ந்த மகளிர் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது தொடர்பான உறுதிமொழி ஏற்பு நிகழ்வும் இதில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பொருத்தமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, கோயம்புத்தூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் நேற்று மிதமான மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் திடீரென பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னஸ்தலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நமச்சிவாயபுரம், தொட்டியம், கனியாமூர், பைத்தந்துறை, எளியத்தூர், கடத்தூர், தெஞ்ஞானத்தம் ஆகிய சுமார் 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையானது விவசாய பயிர்களுக்கான நிலக்கடலை, கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு உகந்த மழையாக இருப்பதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
0: எத்தியோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு அபி அகமது தலைமையிலான ஆளும் முன்னேற்ற கட்சி அறுதிப் பெரும்பான்மையை தக்கவைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் சிறுத்தைகள் பராமரிப்பு பகுதியை பார்வையிட்டார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தர்காஷ் கடல்சார் ஒத்துழைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயிஸுக்கு சென்றடைந்தது. NCC சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்வுகளில் 830,000 பேர் பங்கேற்றதாக தேசிய மாணவர் படை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார் மற்றும் திரு சரத்குமார் ஆய்வு மேற்கொண்டனர். ஓமன் நாட்டின் கப்பலில் பணியில் இருந்தபோது உயிரிழந்த மாலுமி நிஷாந்தின் மனைவிக்கு தமிழக அரசின் இளநிலை உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தூத்துக்குடியில் வழங்கினார்.

0: சென்னை அடையாறு முகத்வாரத்தில் தூர்வாரும் பணிகள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்த 16 விளம்பர பலகைகள் கடந்த 2 நாட்களில் அகற்றப்பட்டு 2,10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக இசை தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி சார்பில் பாண்டி பஜாரில் 15 மணி நேரம் நடைபெற்ற தொடர் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற இசைக்கலைஞர்களை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பாராட்டினார். விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்தை வென்றது. ரேட்டடோமில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. லண்டனில் நாளை நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இந்தியாவை வென்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 6 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு MRI ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55, 12 நொடிகள் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: குடிநீரில் மறைந்திருக்கும் ஆபத்துக்கள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள்.
4: உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்கள் மாசற்ற நீர் பருகுவதால் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் அளவுக்கு அதிகமான இரசாயன உரங்கள் நைட்ரேட் கலப்பு நிலத்தடி நீரில் அபாயகரமான அளவை எட்டியுள்ளது. இது குழந்தைகளுக்கு ப்ளூ பேபி சின்ரோம் குருதியில் உயிர்காற்று குறையும் நோய் என பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதாவது நீளம் பாஞ்ச பச்சிளங்குழந்தை என கிராமத்தில் கூறுவார்கள். இதையெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு பயமாக இருக்கிறதா? பயம் தேவையில்லை, விழிப்புணர்வு தான் தேவை. இந்தியாவில் தண்ணீரை பாதுகாக்க போதுமான சட்டங்கள் உள்ளன. அவற்றை நாம் அறிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும். தண்ணீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், நீர்நிலை பாதுகாப்பு சட்டம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 குடிநீரின் தரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தரக்கட்டுப்பாடு உறுதி செய்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உபயோகித்த கழிவுகளையோ நெகிழி குப்பைகளையோ கழிவுநீர் வாய்க்காலில் திறந்தவெளி நீர்நிலைகளில் வீசாதீர்கள். நீங்கள் போடும் ஒரு நெகிழி பல ஆண்டுகளுக்கு நிலத்தடி நீர் ஊறுவதை தடுக்கும், மேலும் கெடுக்கும். தொழிற்சாலை கழிவுகளையும் நச்சு கழிவுகளையும் ஆறுகள், ஏரிகள், குளம், குட்டை ஆகிய நீர்நிலைகளில் விடுவதால் அங்குள்ள தண்ணீர் நச்சாக மாறுகிறது. அதுவும் நம்மையும் பிற உயிரினங்களையும் பெருமளவில் பாதிப்பு அடைய செய்கிறது. உங்கள் வீட்டு ஆழ்துளாய் கிணறு, போர்வெல் தண்ணீரை ஆண்டுக்கு ஒரு முறையாவது அரசு நீர் பரிசோதனை மையத்தில் கொடுத்து பரிசோதித்து பாருங்கள். குடிநீர் சேமிப்பு தொட்டிகளை ஆண்டுக்கு ஒரு முறை சுத்தம் செய்யுங்கள். தண்ணீரை சிக்கனமாக சேமிப்பது தண்ணீரை உருவாக்குவதற்கு சமம். தண்ணீர் நமது வாழ்க்கையில் அமிர்தமாக கருதப்படுகிறது. உடல் உறுப்புக்கு உயிர் கொடுக்கும் சக்தி தண்ணீர். நீர் போதிய அளவு குடித்தால் தான் உமிழ்நீர் நன்றாக சுரக்கும். அப்படி போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் உமிழ்நீர் சுரப்பில் குறை ஏற்பட்டு உணவு விழுங்குவதில், பேசுவதில், மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். மலச்சிக்கல் போன்ற நோய்களும் ஏற்படுவதோடு மிதமான முதல் கடுமையான வயிற்றுவலி ஏற்படும். நம் எதிர்கால சந்ததிக்கு சுத்தமான குடிநீரை விட்டு செல்வோம். நாம் எடுக்கும்

0: ஒவ்வொரு துளி நீரும் அனைவருக்கும் பொதுவானது. நாம் குடிநீர் விரயமாக்கினால் அது பிறரையும் பாதிக்கும். தண்ணீரை மிகச் சரியாக சிக்கனமாக பயன்படுத்துவது மிக அவசியமான ஒன்று என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இப்போது மனித இனத்துக்கு முன் உள்ள சவால்கள் தண்ணீருடன் பிணக்கு ஏற்படாமல் எப்படி வாழ்க்கை நடத்துவது என்பதுதான். இன்று கடைசி பாலைவனத்தை காப்பாற்ற நாம் அனைவரும் மேற்கொள்ளும் நீர் சேமிப்பு, சிக்கனம், மறுசுழற்சி, மறுபயன்பாடு போன்ற நமக்கு சிறிது கால தாமதப்படுத்துமே ஒழிய முழு தீர்வு அல்ல. தண்ணீர் என்பது வெறும் திரவம் அல்ல, அது இயற்கை உயிர். ஆரோக்கியம், அறிவியல், பொருளாதாரம், எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாவற்றிற்கும் அடிப்படையான நாம் அனைவரும் இணைந்து தண்ணீரை சேகரிப்போம். நீர் மாசுபாட்டை தடுக்கலாம், தண்ணீரை காப்போம், உலகை காப்போம், குடிநீர் ஆபத்தை அழிப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். குடிநீரில் மறைந்திருக்கும் ஆபத்துக்கள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே. குணசேகர் அவர்கள். தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஷியோபூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள குனோ தேசிய வனவிலங்கு பூங்காவிற்கு செல்கிறார். அங்கு சிறுத்தை புலிகள் மீள் அறிமுக திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்கிறார். சர்வதேச யோகா தினத்தை ஒரு உலகளாவிய கொண்டாட்டமாக மாற்றிய உலக மக்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நல்வாழ்வு மற்றும் ஆரோக்கியத்தை நோக்கிய பொதுவான இலக்குடன் உலக நாடுகளைச் சேர்ந்த அனைத்து தரப்பு மக்களையும் யோகா ஒன்றிணைத்து வருவது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வுக்கான மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டு முடிவுகள் நேற்று முதல் வெளியிடப்பட்டு வருகிறது. மாணவர்கள் தங்களது விண்ணப்பம் குறித்த முடிவுகளை results.digilocker.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். 12வது சர்வதேச யோகா தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் நேற்று நடைபெற்றது. இவ்விழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். அமைச்சர்கள், அரசுத்துறை உயரதிகாரிகள், மாணவ மாணவிகள், யோகா வல்லுநர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். ராயல்சீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக இன்று முதல் அடுத்த 3 தினங்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரூப் H பிரிவில் இன்று நடைபெற்ற கேப் வெர்தே மற்றும் உருகுவே அணிகளுக்கு இடையிலான போட்டி சமனில் முடிந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:02. தொடர்வது நேயர்கள் கேட்கவிருப்பது விளையாட்டுக் களம். இன்றைய நிகழ்ச்சியில் சாஃப்ட் பால் விளையாட்டு குறித்து அதன் பயிற்சியாளர் ஆர். ஸ்டாலின் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: சாஃப்ட் பால் எப்படி விளையாடணும், விதிமுறைகள், ரன் ரேட்டு இதெல்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
4: ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேட்டர் வந்து அடிக்க போறாருனாக்கா 2 டீம் இருக்கும் சார், பேட்டிங் டீமு ஃபீல்டிங் டீமு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 9 பேர் இருப்பாங்க. அதில் வந்து பால் போடுறவரும் அடங்குவார், பால் பிடிக்கிறவரும் அடங்குவார். அதே மாதிரி இது வந்து 4 மூலையில் ஓடி ரன் எடுக்க மாதிரி இருக்கும் சார். எங்கே ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதே இடத்துக்கு வந்து முடித்தா தான் ஒரு ரன். ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை. மற்ற 3 இடத்துல போய் இவங்க தொட்டுட்டு வரணும், அது வர்றதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, வழியிலே அவுட் ஆகிடுவாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் திறமை வெளிப்படுத்துகிறேன், நீ திறமை வெளிப்படுத்துகிற காம்படிஷன் தானே, அதெல்லாம் அவங்களும் பால் பிடிக்க ரெடியாவாங்க, இவங்களும் அடிக்க ரெடியாவாங்க. அப்படி தான்
3: கிரவுண்டெல்லாம் எப்படி கிரிக்கெட் விளையாடுறோம் இல்லையா, அது போல் இருக்கணும். இது வேறு மாடலாம்
4: இல்லை சார், வந்து டைமண்ட் ஷேப்னு சொல்லுவாங்க. 4 கார்னர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிளே ஃபீல்டு லென்த்தி இதெல்லாம் இருக்குது. 220 அடி வந்து லென்த்து ரெண்டு பக்கமும்.

0: அது அப்படியே ஆர்ச் அடிச்சு டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக இருக்கும் சார்.
1: யாரெல்லாம் எங்கெங்க நிற்பாங்க?
0: பால் போடுறவர் ஒரு சர்க்கிள் போட்டிருப்பாங்க 8 அடிக்குள்ளே, அதுலேருந்து அவர் வந்து பால் போடணும். பால் போடுற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 36 அடி வரும் சார். அதுக்கப்புறம் வந்து அவர் நின்று அடிக்கிறது ஒரு 10 அடி தான் இருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு 25 அடி வந்து பால் பின்னாடி போகலாம், பின்னாடி நெட்டு கட்டியிருக்கும். அவர் அடிக்கிற பின்னாடி வந்து ஒரு கேச்சர் ஒருத்தர் பாலை ஒருத்தர் போடுறாரு இல்லைங்களா, அவர் பேர் பிச்சரு, பிடிக்கிற பேர் கேச்சரு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு இடம் இருக்குது, பேஸுன்னு சொல்லுவாங்க, 3 பேஸ் இருக்கும். பேஸுனாக்கா ஒரு 24 இன்ச்சில் ஒரு சின்ன பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த பில்லோ மாதிரி இருக்கும். இவர் அடிக்கிற ஒரு போய் என்னப்போ அது போய் தொடணும், அது தொட்டணும், தொட்டுட்டு அங்கே ஸ்டே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக பின்னாடி வருவாங்க, அது சொல்கிற அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிச்சர் கேச்சர், அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறப்ப பேஸு, ஃபஸ்ட் பேஸு, செகண்ட் பேஸு, தேர்டு பேஸு. இப்போ அவுட் ஃபீல்டர் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் அவுட்டு, ரைட் அவுட்டு, சென்டர் அவுட்டு, இவங்களாம் லாங்கில் ஃபீல்டிங் பண்ணுறோம். இப்போ கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓவருக்கு 6 பால் போடுறோம், ஆனால் இங்கே வந்து ஓவர் கணக்கெலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்டர் வராங்களா, அவங்களுக்கு பால் போடுவாங்க. பால் போடுவாங்கன்னு ஸ்ட்ரைக் ஜோன் இருக்குது. இந்த ஸ்ட்ரைக் ஜோன் பார்த்தீங்கன்னாக்கா எந்த பேட்டர் வராங்களோ, இப்போ ஒருத்தவங்க வந்து உயரமாக வருவாங்க, குள்ளமாக வருவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பால் போடணும். பால் போடணும் எப்படின்னாக்கா அந்த பேட்டர் யார் அடிக்க போகிறாங்களோ அவங்களோட முட்டிக்கு மேலே, மார்புக்கு கீழே. அது இல்லாமல் 3 பேஸ் ஒன்றுல்ல, 4வது பேஸ் ஒன்று சொல்லுவாங்க, ஹோம் பேஸுன்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆர்ச்சி மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க ஷார்ப்பாக. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடப்பட்ட இடையில தான் என்ன பண்ணணும், ஒரு 1.5 ஃபீட்ஸ் இருக்கும் கேப்பு. இந்த கேப்பில் தான் என்ன பண்ணணும், அவர் பிச்சர் வந்து பாலை அடிக்கிறவங்களுக்கு பாலை போடணும். இதை போடும்போது இந்த பேட்டர் என்ன பண்ணுவார், அடிக்கலாம், அடிக்காமல் பாலை மிஸ் பண்ணாக்கா ஸ்ட்ரைக்குன்னு ஒரு கணக்கு. இதேமாதிரி ஒரு 3 ஸ்ட்ரைக்கு மிஸ் பண்ணார்னாக்கா இந்த பேட்டர் அவுட்டு. அதே மாதிரி பால் போடுறவர் இந்த ஸ்ட்ரைக் ஜோன் சொன்னால முட்டிக்கு மேலே செஸ்ட் லெவலுக்குள்ளே அந்த லைனு, அதை விட்டுட்டு இவர் வெளியில் போடுறது மேலே கீழே போட்டார்னாக்கா 4 பால் போட்டார்னா இவர் அடிக்காமல் பேட்டர் என்ன பண்ணலாம், அந்த ஃபஸ்ட் பேஸ் சொல்கிற இடத்துக்கு போயிடலாம், அடிக்காமல் போயிடலாம். இவர் மிஸ் பண்ணாக்கா அவுட் ஆகிடும், அவர் மிஸ் பண்ணாக்கா அடிக்காமல் அந்த இடத்துக்கு போயிடலாம். இது ஒன்று.
1: டீம் வந்து 2 டீமாக இருக்குமா?
0: ஆமாம் சார்.
1: அது ஒரு டீம் வந்து 9 பேர் விளையாடணும்னு சொன்னீங்க.
0: ஆமாம்.
1: இன்னொரு டீம் அவங்க
0: வந்து பேட்டிங் பண்ணுவாங்க, அவங்க வெளில இருப்பாங்க.
1: எதிர் அணியினர்.
0: ஆமாம், வெளில இருப்பாங்க. இவங்க அடிக்கடிக்கு உள்ள வந்துட்டே இருப்பாங்க.
1: உள்ள வந்துட்டே இருப்பாங்க.
0: ஆமா. ஃபீல்டிங் டீம் பார்த்தா 9 பேர்.
1: அவங்க எல்லாமே இருப்பாங்க.
0: அவங்க உள்ள இடத்துல இருப்பாங்க. 9 பேரும் உள்ள இருப்பாங்க.
1: எதிர் அணியினர்
0: அவங்க 9 பேர் வெளியில இருப்பாங்க. ஒரு ஒரு ஆளா அடிச்சுட்டு உள்ள வரும்.
1: கிரிக்கெட் மாதிரியே தான்.
0: ஃபர்ஸ்ட் அடிக்கிறது என்ன பண்ணோம், அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் போய் சொல்றோம்ல, அங்க போய் நின்னும். ஃபர்ஸ்ட் அடிச்சவர் எங்க ஸ்டார்ட் பண்றாரோ அங்க முடிச்சாதான் ஒரு ரன். இன்பிட்வீன் கேப்ல இவர் அடிக்கும்போது எந்தெந்த வகை அவுட்னாக்கா அடிச்சு டைரக்டா கேட்ச் ஆகுனா அவுட், ஒரு அவுட். இப்போ அடிக்கிற பால் தரையில பட்டு அந்த ஃபீல்டர் இருக்காங்கல்ல மற்ற 9 பேர், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவர் அடிச்சவர் கிரிக்கெட்ல வந்து என்ன பண்ண, அடிச்சுட்டு ஓடனா ஓடலாம், ஓடாட்டே
1: நிற்கலாம்.
0: ஆனால் இது அப்படி கிடையாது. ஒன்ஸ் அந்த ஸ்லக்ல பால் பட்டாலே நீங்க கம்பல்சரி ஓடி ஆகணும். அப்போ நீங்க ஓடும்போது ஃபீல்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாலை பிடிச்சி அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் சொன்னல அதில் ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க ஃபீல்டர், அவங்களுக்கு பாலை த்ரோ பண்ணி அவங்க அந்த பேஸில் காலை வச்சு நின்னாக்கா இவர் ஓடுறதுக்குள்ள பால் வந்தனாக்கா அடிச்சுட்டு ஓடுற அவுட்டு, கேட்ச் ஒரு அவுட்டு, இது ஒரு அவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கே வந்து முடித்தாதான் ஒரு ரன். இப்போ எல்லோரும் வந்து ஓடான்னு சொல்ல முடியாது, எல்லோரும் அடிப்பான்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஸ்ட்ராங் டீம் வீக் டீம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி இவங்க அடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ கேம் ரொம்ப தூரம் போகணும். அதுக்கு ஸ்டாப் பண்ணுறது என்னன்னாக்கா ஒரு இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 பேர் அவுட் ஆனால் ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த 3 இன்னிங்ஸ் வந்து அவர் இந்த பிச்சர் பால் போடுறாருங்களா, 9 பால்ல ஒரு இன்னிங்ஸை முடிக்கலாம் திறமையில இருந்தாக்க. அதை 3 பால் மிஸ் பண்ண அவுட்டு இல்லை, நல்ல பால் ஸ்ட்ரைக்னு சொல்கிற மாதிரி இல்லை, அதை மிஸ் பண்ணாக்க அவுட்டு. அதான் 9 பால் எங்கே ஆரம்பிக்கணும்னா அங்கேயே முடிக்கலாம், இல்லை இவருக்கு திறமையில இருந்தாக்கா என்ன பண்ணுவாங்க, 10 ரன் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணாங்கன்னாக்கா ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பேட்டிங் டீம் உள்ளே வருவாங்க ஃபீல்டிங் பண்ணுறதுக்கு, ஃபீல்டிங் டீம் வெளில போயிட்டு பேட்டிங் பண்ண வருவாங்க. இப்போ பேட்டிங் டீம் பார்த்தாக்கா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஃபீல்டிங் டீம் வீக்காக இருந்தாக்கா 3 பேர் அவுட் ஆனாக்கா அந்த மேட்சே முடிஞ்சிருச்சு. இப்போ இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னாக்கா 7 இன்னிங்ஸ் வைப்பாங்க, நேஷ்னல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 இன்னிங்ஸ், நம்ம லோக்கல் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 3 இன்னிங்ஸ். இது இருக்குது. இது அவுட் ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கேட்ச் அவுட்டு, இன்னொன்று வந்து ரன் அவுட்டு, அதுக்கப்புறம் வந்து மாற்றி மாற்றி ஏமாற்றி ஓடுறதுலாம் இருக்குது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பால் போடும்போதே ஓடுவாங்க, அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேட்டர் அடிக்கிறமல்ல, அடிக்கும்போது தெரியாமல் அந்த ஸ்லக் உரியிடும், யார் மேலே பட்டுனாக்க ஒரு பேட்டர் அவுட்டு, அதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி பால் போடுறவர் கரெக்டாக போடாமல் மேலக்கெல்லாம் போட்டாங்கனாக்கா தெரியாமல், ஏன்னா எல்லாமே பால் வந்து ஒழுக்கும், அப்போ ஏதாவது தெரியாமல் நடக்கிறது பாங்கலாம்.
1: இப்போ கிரிக்கெட்லாம் பவுலிங்ன்றாங்களா, அது மாதிரி என்ன இருக்குது?
0: அதான் சார், இப்போ தான் பால் போடுறமல்ல, அதான் பிச்சர், பால் போடுறவர் பிச்சர், அடிக்கிற ஒரு பேட்ரு,

0: பிடிக்கிற ஒரு கேச்சர். கிரிக்கெட்ல என்ன சொன்னோம் பார்த்தீங்கன்னாக்கா, பவுலிங் போடுங்க ஒன்று பவுலரு, ஸ்டம்புக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாக்க விக்கெட் கீப்பர் சொல்லுவோம், அது போல இவர் கேச்சர், நம்ம பேட்ஸ்மேன் சொல்லுவோம், பேட்டர். பெரிய சேஞ்சஸ் கிடையாது, பிளே ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்.
1: இப்போ நடுவர் எத்தனை பேர் சார்?
0: நடுவர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அந்த நாலு பேர் சொன்ன ஹோம் பேஸ்ட்டில் ஒருத்தர் நிற்பார், அவர் வந்து மெயின் அம்பையர். அவர் தான் என்ன பண்ணுவார், பாலு ஸ்ட்ரைக்கு அவுட்டு எல்லாம் கணக்கு பண்ணுவார். அதுவாக ஃபஸ்ட் பேஸ்ட்டில் ஒரு அம்பையர் இருப்பாங்க, தேர்டு பேஸ்ட்டில் ஒரு அம்பையர் இருப்பாங்க, மொத்தம் நாலு அம்பையர் ப்ளஸ் ஸ்கோர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கிரிக்கெட்டில் சிக்ஸ் அடித்தாக்கா பேட்ஸ்மேன் ஓட மாட்டாங்க, இது எதை பண்ணாலும் கம்பல்சரியாக நீங்கள் அடித்தா கூட அந்த எல்லை கூடுறது இல்லைங்களா, அதை தாண்டி போயிட்டு பால் நேராக வந்தால் ஹோமர் சொல்லுவாங்க. அந்த ஹோமர்னாலும் என்ன பண்ணுவாங்க, இவர் உள்ளே அடிக்கும்போது எத்தனை பேர் உள்ளே இருந்தால் அத்தனை கவுண்டர்னு கவுண்ட் ஆகிடும். இப்போ நாலு பேர் சொன்னோம்ல, நாலு பேர் ஸ்டால் இருந்தாக்கா இவர் அடித்தாலும் வச்சுங்களா எல்லாம் சுற்றி வந்த போல நாலு ரன் கவுண்ட் ஆகணும் ஒரே ஹிட்டில்.
1: விளையாடும் முறைகளை பற்றி நல்லா தெளிவாக அழகாக சொன்னீங்க சார்.
0: நம்ம சொல்கிறத விட விளையாண்டு பார்த்தா தான் இது தெரியும்.
1: தெரியும். இப்போ நம்ம புதுச்சேரியில் நம்ம சாஃப்ட் பால் கேம் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது சார்?
0: சார், நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு விளையாடும் போது ஒன்றும் அந்தளவுக்கு எங்களுக்கு எக்யூப்மெண்ட் அதிகமாக கிடையாது சார். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து அவனும் சொந்தமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த கேம் டெவலப் ஆகி தான் இருக்குது.
1: இப்போ சாஃப்ட் பால் விளையாடும் விளையாட்டு வீரர்களுக்கு கல்வியிலும் சரி வேலை வாய்ப்புகளும் சரி அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லுவாங்களா சார்?
0: ஆமாம் சார்.
1: அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கா சார்?
0: சார் நிச்சயம் இருக்குது சார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிரிக்கெட்டு, ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், பாஸ்கெட் பால், ஸ்விம்மிங் இது மாதிரி சொல்கிறோம்ல, இதில் என்னென்ன கேட்டகரியில் வந்து என்னென்ன அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதோ, இப்போ பார்த்தீங்கன்னா சென்டாக் இருக்குது, ஹையர் எஜுகேஷன், ஸ்கூல் லெவல்ஸு, அவங்களுக்கு என்னென்ன கவர்மெண்ட்டோட விதிமுறைகள், ஆமாம் விதிமுறைகளை, ஆமாம் விதிமுறை எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த கேம்
1: சாஃப்ட் பால் கேம்.
0: ஆ உண்டு சார்.
1: இப்போ அந்த இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சார், சரி இப்போ நம்ம தமிழகம் புதுச்சேரியில் கூட குறிப்பிட்டு சாஃப்ட் பால் கேமில் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணவங்க இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கிறாங்களா சார்?
0: ஆமாம் சார். இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரி காவல்துறையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, மூணு பேர் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸு, ஒருத்தவங்க ஜப்பானு, இதில் விளையாண்டவங்க சார்.
1: இப்போ எல்லாருக்கும் வேலை கிடச்சி அரசு துறையில் வேலை பார்க்கணும்
0: எல்லாம் இருக்கிறாங்க
1: சார். பொதுவாக விளையாட்டு வீரர்கள் மட்டும் இல்லாமல் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகிற பெற்றோர்களும் சரி, இனி வளர்கின்ற இந்த விளையாட்டுக்கு ஆர்வம் செலுத்தி விளையாட வருகின்ற இளைஞர்களும் சரி, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கோச்சர் என்ற முறையில் சொல்லும் அறிவுரைகள் ஆலோசனைகள் சார்?
0: இப்போ நான் வந்து முதல்ல வந்து பெற்றோர் பற்றி சொல்லிடுறேன்
1: சரி.
0: ஏன்னா அவங்க இல்லாமல் நம்ம எதுவும் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு பசங்களை வந்து படிக்க சொல்கிறோமோ அதில் பாதியாவது கொஞ்சம் இப்போத்தி காலகட்டத்துக்கு என்ன பண்ணுறீங்க, பசங்களை கொஞ்சம் விளையாட சொல்லுங்கள். அவன் விளையாண்டானாக்கா மைண்டு ஃப்ரீயாகும், அவனுக்கு எந்த மன அழுத்தமும் வராது, நல்லா படிப்பான், அவன் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கொஞ்சம் சுய சிந்தனையோட செய்வான். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணுனாக்கா கேம்ஸு எதை வேணால் விளாடலாம், இந்த கேம்னு கிடையாது, ஏதாவது ஒரு கேமு உடல் உழைப்பு ஏதா ஒன்று இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா நம்மளால் படிக்கவும் முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு பழமை சொல்லுவாங்களே, சுவர் இருந்தால் தான் சித்திரை வர முடியும். இப்போ சுவர்னு சொல்கிறது நம்ம உடம்பு தான், நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியும். உடம்பு ஆரோக்கியமாக இல்லைன்ட்டு ஃபுல்லாக படிக்கிறாங்க, அப்புறம் பாதினாலும் ஹாஸ்பிட்டலு மருந்து சாப்பிட்ருந்தாக்கா சரியாகிறதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட் வந்து ஒரு உடல் உழைப்பு ஏதாவது ஒரு கேம், இந்த கேம் இல்லை எந்த கேமாவது, காலையாக இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் சரி, பசங்க நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அழைச்சிட்டு போங்க. ஏன்னா நீங்களாம் விளையாண்ட விளையாட்டு உங்கள் பசங்களுக்கும் விளையாட கொடுங்க. நீங்கள் மட்டும் விளையாண்டு முடிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தீங்க, இப்போ மற்ற பசங்களை மட்டும் நீங்கள் படிங்க, இந்த வருஷம் நீங்கள் ஆர்டர் போடாதீங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு அதிகமாக பண்ணலை, ஏன்னா இப்போதைக்கு பொழுதுபோக்கு நிறைய சாதனம் வந்துருச்சு, ஈஸியாக இருக்கவே இருக்குது கையில் ஃபோனு, அதை கொடுத்துனீங்கனாக்கா போக மாட்டான். நீங்களே வலுக்கட்டாயமாக அவங்கள என்ன பண்ணுறீங்க, கிரவுண்டுக்கு அழைச்சிட்டு போங்க, டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஆட விடுங்க, மைண்டு ஃப்ரீயாகும். ரெண்டாவது பேரண்ட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் இப்போதைக்காவது பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு தான் முக்கியம் இல்லைன்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பும் முக்கியம். அது இல்லாமல் இப்போ சொல்லிக் கொடுக்குற கோச்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் தேடி போகணும், அதிகமாக ஆள் கிடையாது. நீங்கள் போயிட்டு நம்ம பசங்களுக்கு தேவையானதை நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க.
1: குழந்தைகள் வளர்ச்சியில் பெற்றோர்கள் பங்கு அதிகமாக இருக்கும்.
0: ஆமாம் சார். அதேமாரி நல்லா சாப்பாடும் கொடுக்கணும், பசங்க கிரவுண்டு போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டும் கொடுக்கணும், அப்போ தான் அவங்க வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஏதோ நோய் இருந்தால் கூட சாதாரண ஒரு சின்ன ஒரு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், அவன் கிரவுண்டு ரெகுலராக வந்தேனாக்கா சரியாயிடும். வீசிங் ப்ராப்ளம் இருக்கும், கிரவுண்டு ரெகுலராக ஓடி ஆட விளாமிச்சு ஆட்டோமேட்டிக் சரியாயிடலாம். இப்போ விளையாட்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு எந்த ஒரு செயலும் வரும். இப்போ விளையாட்டு ஆர்வமாக இருக்கிறீங்களா, விளையாட்டு வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். அது மேலே போக போக நீங்கள் பார்க்குறீங்களா மொத்தம் டிவியில் உங்களையும் ஒரு நாள் பார்ப்பாங்க, உங்களுக்கு அந்த கைத்தல் கிடைக்கும். பேரண்ட்டு நீங்கள் கொஞ்சம் பசங்க சப்போர்ட் பண்ணினாக்கா அவங்களோட ஃபியூச்சர் நல்லாயிருக்கும்.

0: மாரி அவங்கள நம்பி வர பயிற்சியாளர் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ தெரியாத விஷயத்துக்கு கூட என்ன பண்ணுறீங்க, தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாக்கா வீரர்களும் நல்லாயிருக்கும், பெற்றவங்களுக்கும் மன திருப்தி, சொல்லிக் கொடுத்த நம்மளுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி, இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டேட்டுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும்.
1: சார், இது வரைக்கும் சாஃப்ட் பால் பற்றி நிறைய தகவல்களை அழகாக சொன்னீங்க. கேட்ட விளையாட்டு வீரர்கள் மட்டுமின்றி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது விளையாட்டு களம். இன்றைய நிகழ்ச்சியில் சாஃப்ட் பால் விளையாட்டு குறித்து அதன் பயிற்சியாளர் ஆர் ஸ்டாலின் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு தனிநபர் அல்லது சமூகத்தின் வளர்ச்சிக்கும் கல்வியே மிகச்சிறந்த வழியாகும் என்று குறிப்பிட்டார். கல்வியையும் திறமையையும் தனிப்பட்ட வெற்றிக்காக மட்டுமல்லாமல் சமூகத்தின் நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று மாணவர் அவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். பழங்குடியின சமூகத்தின் கல்வி வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். பழங்குடியின இளைஞர்கள் நவீன வளர்ச்சியில் பங்களிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் கூட்டாக உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். பழங்குடியின சமூகத்தின் பாரம்பரிய திறன்கள் மற்றும் அறிவு பரப்பப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதை தாண்டி உயர்கல்வி நிறுவனங்கள் புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சிக்கான முக்கிய மையங்களாகவும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்திய கலாச்சாரம், மரபுகள், இந்திய மொழிகள் ஆகியவை மீது மாணவர்களிடையே பெருமித உணர்வை ஏற்படுத்துவதும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணியாக அமைய வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் இந்த உச்சி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்திசார் வளர்ச்சி, பொருளாதார உறுதித்தன்மை, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், நாட்டின் வலிமை ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவான விவாதங்கள் நடைபெறும். தேசமே முதன்மையானது என்ற கொள்கையின் அடிப்படையாக கொண்டு நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள், மாநிலங்களின் முதலமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்துறை பிரதிநிதிகள், கண்டுபிடிப்பாளர்கள், கலாச்சார மற்றும் திரைத்துறையினர் பங்கேற்கின்றனர். சுயசார்பு, உலகளாவிய வர்த்தகம், புத்தாக்கச் சூழல், பாதுகாப்புத்துறை உற்பத்தி, நிலையான வளர்ச்சி, கலாச்சாரம் போன்ற கருப்பொருட்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள கதிபுரா ரயில் நிலையத்திலிருந்து ஜெய்ப்பூர் தர்பங்கா இடையிலான அம்ருத் பாரத் விரைவு ரயிலை அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மாவுடன் இணைந்து அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர், ராஜஸ்தானின் சிகார்

0: மாவட்டத்தில் உள்ள சுந்தர்புராவில் புதிய ரயில் நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் பராமரிப்பு முனையம் ரயில்வே உள்கட்டமைப்பை கணிசமாக வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். சுமார் 450 ரயில்களை பராமரிக்கும் திறன் கொண்ட இந்த முனையம் ரயில்களின் இயக்கத்திறனை அதிகரிப்பதோடு பயணிகள் சேவைகளையும் மேம்படுத்தும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் ரயில்வே துறை குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்தித்து வருவதாக கூறினார். ரயில்வே கட்டமைப்பின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகளால் ராஜஸ்தானில் வர்த்தகம், சுற்றுலா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை மேம்பட்டுள்ளதாக திரு பஜன்லால் சர்மா தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த 5,440 மையங்களில் சுமார் 20 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதியதாக சமூக வலைதளத்தில் அந்த முகமை கூறியுள்ளது. உள்துறை அமைச்சகம், சுகாதார அமைச்சகம், ரயில்வே அமைச்சகம், கல்வி அமைச்சகம், அஞ்சல் துறை, விமானப்படை உள்ளிட்டவற்றின் கூட்டு முயற்சிகளால் தேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டதாகவும் மாநில அரசுகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் அந்த முகமை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இந்த மறுதேர்வு நடத்துவதில் 7 லட்சம் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்ட சாதனைகள் குறித்து அனைத்து துறைகளின் சார்பிலும் அறிக்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய அவர் இதனை தெரிவித்தார். மின்சாரத்துறை தொடர்பான முதல் அறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளதாக அவர் கூறினார். அரசின் நலத்திட்டங்கள், வளர்ச்சி தொடர்பான முன்முயற்சிகள் ஆகியவற்றை இந்த அறிக்கைகள் வெளிப்படுத்தும் என்று திரு சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமை வகிக்க உள்ளார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் புதிய வகையிலான பாதுகாப்பு சவால்கள் என்ற கருப்பொருளில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. பாதுகாப்பு சவால்களின் தன்மை குறித்தும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் புதிய தொழில்நுட்பங்களின் பங்கு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படும். பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பாகவும் நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டில் பாதுகாப்பை அதிகரிப்பது தொடர்பாகவும் பிரிக்ஸ் கூட்டு பணிக்குழு கூட்டங்களில் எட்டப்பட்ட முடிவுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, விவசாயிகள், பெண்கள் என அனைத்து தரப்பினரின் நலனிலும் மாநில அரசு அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் அறிவித்திருப்பது துரதிருஷ்டவசமானது என்று அவர் கூறினார். அவை புறக்கணிப்பை கைவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஏக்நாத் ஷிண்டே கேட்டுக் கொண்டார். மேற்குவங்க சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தில் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பிறகு நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வபன்தாஸ் குப்தா தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை சர்வதேச திரைப்பட விழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 7 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா, தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் திரு பிரபாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் பல்வேறு நாடுகளிலும் சிறப்பாக நடைபெற்றன. இஸ்ரேலில் டெல் அவிவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் 500 மேற்பட்டோர் பங்கேற்று யோகா பயிற்சி மேற்கொண்டனர். ஜெருசலம், திமானா, அஷ்தோத் உள்ளிட்ட இஸ்ரேலின் பல்வேறு நகரங்களிலும் யோகா தின நிகழ்வுகள் நடைபெற்றன. நேபாளத்தின் காட்மாண்டு உள்ளிட்ட 11 நகரங்களில் இந்திய தூதரகம்

0: சார்பில் யோகா நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதில் 13,000 மேற்பட்டோர் பங்கேற்றதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் சில இடங்களில் 27 வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா, பீகார், கேரளா, கோவா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிஷா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு உள் கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரான் உடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேலும் முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25 தொடர்வது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மனிதனின் நலவாழ்விற்கு யோகா குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே. மனிதனின் நலவாழ்விற்கு யோகா என்பதனை பற்றி இன்று பார்க்கலாம். யோகா என்பது இந்தியாவின் பாரம்பரியமான கலை. இது மனிதனின் நலவாழ்விற்கான பயிற்சி என்றும் கூறலாம். இதனை தொடர்ந்து செய்யும் போது இந்த பயிற்சியை மன உடல் விழிப்புணர்வு, அதாவது மைண்ட் பாடி அவேர்னஸ், பிசிக்கல் ஃபிட்னஸ் உடற் தகுதி, சுய கட்டுப்பாடு செல்ஃப் ரெகுலேஷன் கிடைக்க பெறுகிறது. நம் உடலில் நோய் தடுப்பு, அதாவது டிசீஸ் ப்ரிவென்ஷன், சுகாதார மேம்பாடு ஹெல்த் ப்ரமோஷன் ஏற்படும். இதனால் இந்த பயிற்சியை அனைவரும் செய்வதற்கு பரிந்துரைக்கப்படுகிறது. யோகானா என்ன? யோகா என்கிறது ஒரு சமஸ்கிருத சொல். இதற்கான பொருள் இணைதல், உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றை ஒருங்கிணைத்த ஒரு பயிற்சி. இதனால் மனிதனுக்கு மன அமைதியும் நல்லிணக்கத்தையும் தருகிறது, அதாவது பீஸ் அண்ட் ஹார்மோனி. யோகாவில் பல வகை உள்ளது. அடுத்த கேள்வி, நம்ம என்ன யோசிக்கணும்னா எந்த யோகாவை பண்றது? ஏன்னா யோகாவில் பல வகை உள்ளது. ஞான யோகா, பக்தி யோகா, ராஜயோகா, குண்டலினி யோகா என்று பல வகை இருந்தாலும் அறிவியல் ஆராய்ச்சி ஹத யோகா மற்றும் ராஜயோகாவிற்கே அதிகமாக உள்ளது. எனவே மனிதனின் நல்வாழ்விற்கு இதனையே பரிந்துரைக்கப்படுகிறது. ராஜயோகா என்பதை மனதை கட்டுப்படுத்தும் ஒரு கலை. இதனை அஷ்டாங்க யோகா என்றும் கூறப்படுகிறது. இது மகரிஷி பதஞ்சலி அவர்களால் இயற்றப்பட்டது. இவருடைய யோக சூத்திரத்தில் இதனை பற்றிய முழு விளக்கம் உள்ளது. அஷ்டாங்க யோகா என்பது 8 அங்கங்கள், அதாவது 8 படிகளை கொண்டது. இவை யமம், அதாவது சமூக ஒழுக்கம், அகிம்சா சத்யா இதெல்லாம் யமம். நியமம் தனி மனித ஒழுக்கம், சுத்தமாக இருத்தல், மன நிறைவோடு இருத்தல், இதெல்லாம் நியமம். மூணாவது என்ன என்றால் ஆசனம். ஆசனம்ங்கிறது ஒரு போஸ், ஒரு நிலை, ஒரு போஸ்டர். நாலாவது பிரணயமம், மூச்சு பயிற்சி. ஐந்தாவது தாரணம், ஒருமுகப்படுத்தல். ஆறு தியானம், மெடிடேஷன், தியான நிலை. அடுத்தது சமாதி, ஒரு பேரின்ப நிலை, அதாவது முக்தி என்று இந்த 8 படிகளை கொண்டது அஷ்டாங்க யோகா. இதில் முக்கியமாக அறிவியல் ஆராய்ச்சி, ஆசனம், மூச்சு பயிற்சி, தியானம் பற்றியே அதிகமாக உள்ளது. இந்த மூன்றையும் தொடர்ந்து செயல்படுத்தினால் ஆரோக்கியமான உடல், மனம் கிடைக்கப்பற்று மனிதன் நல்வாழ்விற்கு அது ஏதுவாக இருக்கும். மற்ற அங்கங்களுக்கான அறிவியல் ஆராய்ச்சி இன்னும் குறைவாகவே உள்ளது. அதனாலதான் இப்பொழுது மக்களுக்கு பரிந்துரைக்கப்படுறது,

0: ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, தளர்வு பயிற்சிகள், இதை தான் நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் வெளியில இடத்துலயும் இல்ல மனிதனோட நல்வாழ்க்காகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த சர்வதேச யோகா தினத்தில் அனைவரும் யோக பயிற்சியை முறையாக கற்று இதற்காக சிறிது நேரம் ஒதுக்கி செய்தால் ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் மனிதனின் நலவாழ்விற்கு யோகா குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ. வேல்குமாரி அவர்கள்.
2: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
3: என்னடா சொல்ற,
2: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
3: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
2: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
4: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க மக்களே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30. நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வணக்கம் மக்களின் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. இன்றைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில எஃபி க்வெஸ்சனுக்காக நீங்க எல்லாம் வெயிட்டிங்ல இருப்பீங்க. ஆமாங்க. சோ இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா, நாட்டின் மிகப்பெரிய குவாண்டம் மற்றும் AI மையம் எங்க அமைக்கப்பட உள்ளது அப்படின்றதுதான் உங்களுக்கான இன்றைய எஃபி க்வெஸ்சன். சோ இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பேஜ்ல வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டருக்கு கீழே போய் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய சரியான பதில வந்து போஸ்ட் பண்ணலாம். சோ இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களுடைய சரியான விடை பாத்தீங்கன்னா, நிகழ்ச்சியுடைய நிறைவா வந்து யாரெல்லாம் சரியான விடை சொல்லிருக்கீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். நிகழ்ச்சியில எஃபி க்வெஸ்சன் மட்டும் இல்லைங்க, வேலை வாய்ப்பு செய்தியும் நிறையவே உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பாடல் கேட்கலாம். ஓமன பெண்ணே படத்திலிருந்து

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில டைம் சரியா 7:46:46 ஆயாச்சு. சோ என்ன கேள்வி கேட்டிருந்தா அப்படின்னா, நாட்டின் மிகப்பெரிய குவாண்டம் மற்றும் ஏஐ மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்றதுதான் இன்றைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சியுடைய பேஸ்புக் குவெஸ்டனா கேட்டிருந்தேன். சோ இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, பேஸ்புக் பேஜ்ல, அதாவது ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பேஜ்ல வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய சரியான பதில்களை போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நிகழ்ச்சியில உங்களுக்காக வேலை வாய்ப்பு செய்தி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலியிடங்களுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு தான் தெரிஞ்சுக்க போறீங்க. மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், ஃபினான்ஸ், அக்கவுண்ட்ஸ், ஹெச்ஆர் உள்ளிட்ட பிரிவுகள்ல ட்ரேட் 124, டிப்ளமோ 18, கிராஜுவேட் 16 என மொத்தம் 158 இடங்கள் காலியாக இருக்கு. ஸோ இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படிச்சிருக்கணும், வயது வரம்பு 18-28 இதற்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறை மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு. ஸோ இதற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. ஸோ இதற்கான இணையதள முகவரி என்ன அப்படின்னா, NPCIL.NIC.in என்ற இந்த இணையதள முகவரியை போய் பாருங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

வெல்கம் பேக் டு த ஷோ. இது வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில டைம் சரியா 7:42:33 ஆயாச்சு. சோ உங்களுக்கான அடுத்த வேலை வாய்ப்பு செய்தி தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதற்கு முன்னாடி இன்னைக்கு என்ன எஃபி க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னா, நாட்டின் மிகப்பெரிய குவாண்டம் மற்றும் ஏஐ மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்றது தாங்க இன்றைய எஃபி க்வெஸ்சன். வேலைவாய்ப்பு செய்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க. விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு உற்பத்தி மேம்பாட்டு ஆணையத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் மொத்தம் 4 இடங்கள் இருக்கு. ஸோ இதற்கான கல்வி தகுதி பிஎஸ்சி எம்பிஏ, வயது வரம்பு 18 வயதிலிருந்து 30 வயது வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன்ல மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்ப கட்டணம் ₹500. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. மேலும் விவரங்களுக்கு apeda.gov.in என்ற இணையதள முகவரியில பார்க்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 22 தேதி, அதாவது இன்று தாங்க கடைசி நாள்.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

7:54 ஆயாச்சு. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன எஃபி க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னா, நாட்டின் மிகப்பெரிய குவாண்டம் மற்றும் ஏஐ மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடையா நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. ஸோ இது எங்க அமைக்கப்பட இருக்கு அப்படின்னா, அமராவதி ஆந்திர பிரதேசத்துல தாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய குவாண்டம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மையம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமராவதியில் அமைக்கப்பட இருக்கு. இது உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனமான ஐபிஎம் உடன் இணைந்து மாநில அரசால் தொடங்கப்பட உள்ள ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திட்டம் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் சரியான விடை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், வீரமணி பாலன் கோவிந்தன்பேட்டை புதுச்சேரி, வண்ணை கணேசன் பொன்னியம்மன்மேடு, பிரபு வீரா ராஜபாளையம் அன்புராணி சென்னை, ஹரிஹரன் வீரதுரை அரியலூர், தில்லை வில்லாளன் குத்தாலம் தேரடியிலிருந்து, சேகர் ஆனங்கூர், அந்தோனிராஜ் சென்னை, பட்டாபி மயிலை, கார்த்திகேயன் ஆண்டிமடம், சோமசுந்தர பிரபு சென்னையிலிருந்து, செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர்லிருந்து, ஆனந்த முருகன் புலுவப்பாளையத்திலிருந்து, ரவிச்சந்திரன் சாந்தி பெரிய வலயத்திலிருந்து, சேப்பு விஜயராகவன் காரைக்கால் மேல ஒடுதுறையிலிருந்து, மீரா வெங்கட்ராமன், பாபு முள்ளக்காடு பூபாலன், அன்பு கெடார்லிருந்து, எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீத் மற்றும் தனுஷ், இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சரியான விடை கொடுத்திருக்காங்க. இவங்க அத்தனை பேருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சோ நிகழ்ச்சியுடைய நிறைவா பாடல் வருது, கேட்கலாம். லவ் டுடே படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா குரலில் பாடல்.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். நேஷன்ஸ் ஹாக்கி கோப்பையை கைப்பற்றிய இந்திய மகளிர் அணிக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தமது சமூக ஊடக பதிவில், இந்த வெற்றி அணியின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் ஒற்றுமையான குழு செயல்பாட்டிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று தெரிவித்துள்ளார். நவீன உலகில் கடற்சார் வலிமை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், வலுவான கடல்சார் திறன்களே ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் உள்ள ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட 3 கடற்படை கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்து உரையாற்றிய போது பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு புதுடெல்லியில் இன்று தொடங்குகிறது. இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் மரபுசாரா பாதுகாப்பு சவால்கள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இம்மாநாடு நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பின் 11 உறுப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொள்கின்றனர். தேசிய தேர்வு முகமை நடத்தும் 2026 ஆண்டிற்கான யுஜிசி நெட் தேர்வு இன்று தொடங்கி இம்மாதம் 30 தேதி வரை நடைபெறுகிறது. JRF என்னும் இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை, உதவி பேராசிரியர் பணியிடங்கள் மற்றும் முனைவர் பட்ட படிப்புகளில் சேர விரும்புவோருக்காக இந்த யுஜிசி நெட் தேர்வு நடத்தப்படுகிறது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வுக்கான மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டு முடிவுகள் நேற்று முதல் வெளியிடப்பட்டு வருகிறது. மாணவர்கள் தங்களது விண்ணப்பம் குறித்த முடிவுகளை results.digilocker.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஹாக்கி ப்ரோ லீக் தொடரில் ரோட்டர்டாமில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:03.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: FM Rainbow 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தோடு இன்றைய

0: புதுவை நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் இங்க ஸ்டுடியோல இருந்து சங்கீதா பேசிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக எந்த ஆர்ஜே வெளியில போயிருக்காங்க, எந்த ஏரியால இருந்து இன்னைக்கு நமக்கு நிகழ்ச்சியை கொடுக்க போறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹலோ.
1: ஹலோ, வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி. நம்ம புதுச்சேரியில இருக்கக்கூடிய உருவையார்னதான் ரொம்ப சுவாரஸ்யமா போக போகுது. இந்த நிகழ்ச்சிக்காக நான் வந்திருக்கேன் ஆர்ஜே ரத்னா. இன்னைக்கு உருவையார் பாத்தீங்க அப்படின்னா சும்மா சூப்பரா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோட்டைமேடு, அதாவது நம்ம புதுச்சேரி வில்லியனூருக்கு அடுத்தது கோட்டைமேடுக்கு அடுத்தபடியா இந்த உருவையாறு இருக்கு. போது போது அடுத்து என்னென்ன ஊர்லாம் இருக்கு, இந்த ஊர்ல என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்கு, என்ன மாதிரியான விவசாயங்கள் எல்லாம் பண்றாங்க, மக்கள் எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி இங்க இருக்கவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்க பேர்
2: சொல்லுங்க.
1: பாண்டிச்சேரியோடையா சோ அதுவும் வந்து ஒரு கிராமம். சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராமப்புறமா இருக்கு. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க சிட்டியை நோக்கி போய் அங்க போய் செட்டில் ஆகலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்லதான் இருக்கும். சோ நீங்க மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் அந்த உருவையாரியே சூஸ் பண்ணிருக்கீங்க. இதனால
2: இல்ல, நாங்க அங்க பாகூர்ல வந்து எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கு, பெரிய ஃபேமிலி இருக்கு. அது அப்புறம் பசங்க படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெளியில போயிட்டாங்க. நாங்க வந்து அப்ப எங்க போனா போதும், நியரஸ்ட் ஏதாவது ஒரு வில்லேஜ் தான் போவோம். ஈஸியிலி கம்யூனிகேட் போது நாங்க வந்து ஆமா கிட்டத்தட்ட அதே ஃபீல் தான், பாகூர் எப்படி இருக்கும் அதே மாதிரி. உருவியார் கடந்த 15 வருஷங்களும் நாங்க வந்திருந்து நிறைய வளர்ந்துருக்கு. நாங்க இங்க வரும்போதே பார்த்தா நாங்க இருக்கிறது செல்வா நகரோடைய ரொம்ப குறைவான வீடுகள் தான் இருக்கு. ஒரு 50 வீடுகள் கூட பார்த்தீங்கன்னா 300 மேற்பட்ட குடும்பங்கள் நல்ல வளர்ச்சி. உருவையார் நீங்க சொன்ன அந்த கோட்டைமேட்ல இருந்து உருவையாருக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நடுவுல பில்டிங்ஸே இல்லாமல் ஃபுல்லா வெட்ட வெளியா தான் இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கு ஒரே ஒரு ஆறு அந்த பக்கமும் வேக்கம் பார்க்கும், இந்த பக்கமும் வேக்கம். ஆல்மோஸ்ட் ரெண்டு பக்கமே ரெண்டு பக்கமும் அவ்வளவு நிறைய கடைகள், நிறைய ஆபீசஸ், நிறைய வீடுகள் எல்லாமே இடமே நல்ல ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு நகரம் மாதிரி வந்து உருவையார் முன்னேறிக்கிட்டு இருக்கு. நான் கண்கூடா கடந்த 15 வருஷம் சாயங்காலத்துல மேல ஒரு 5-6 அந்த டைம்ல மாடியில மயில்கள் எல்லாமே விவசாயம் எல்லாம் இருக்கா, ரொம்ப அழகா இருக்கும். கண்டிப்பா நீர்நிலைகள் சுத்திக்கிற பகுதி, அதுக்கான தானியங்கள் உணவு கிடைக்கிற பகுதி. குறிப்பா நான் பாக்குற வரைக்கும் இந்த 15 வருஷங்களா தொடர்ந்து நான் மயில் பார்த்ததுல, ஆனா கோவிட்க்கு அப்புறமா தான் அங்க மயில்கள் நிறைய கிடைப்பாங்க. ஏன்னா அங்க சங்கராபதி ஆசோரம் வந்து மயில்கள் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு இந்த மாதிரி. ஏன்னா முன்னாடி வந்து நான் மயில் பார்த்தவங்க மயிலம் பகுதி போனாதான் மயில்கள்லாம் வந்து பாண்டிச்சேரியில அங்கதான் பார்க்க முடியும். ஆமா அங்கதான் மயில்கள் பார்க்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த சூரியா இருந்து பாகூர் போற வழியில நிறைய இடத்துல நீங்க மயில்கள் விவசாய நிலங்களை கொஞ்சம் உள்ள
1: போனீங்க.
2: நெல் தாங்க அதிகமா பண்றாங்க. இது இல்லாம சில காய்கறிகளும் பண்றாங்க, கத்திரிக்காய், வீட்டுக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், குண்டுமல்லி பூ, கீரைகள் நிறைய பயிர். நிறைய பேர் வந்து இந்த பகுதியில இயற்கை விவசாயம் பண்றாங்க, அது விலங்குகள் பண்ணி பழங்கள் நானும் பாக்குறேன். இப்ப ரீசெண்டா பஸ்ல அப்ப சில வியாபாரிகள் வந்து கார் எல்லாம் எடுத்துக்கோங்க, ரொம்ப பெரிய பெரிய பழமா இருக்கு. இதெல்லாம் ஹைபிரிட் மாதிரி தான் தோணுது, தெரியல. ஏதாவது பழைய வகை பழைய பார்த்தீங்கன்னா நெல் கூட பாத்தீங்கன்னா பழைய வகை நெல் மணிகள்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் பழைய வகையா

0: கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: Territorial Just Roots rights. DNA tests for paternity allowed as a last resort must not violate other rights. And finally, The Indian Express writes, IIT Bombay finds a new way to lower LDL cholesterol, adding researchers stop bad fat from reaching liver cells that release it into the blood. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi says strong maritime capability is deciding factor for a country's economic and strategic influence, and India is preparing for it. President Draupadi Murmu visits Kuno National Park in Madhya Pradesh, reviews progress of Project Cheetah. India to host two-day meeting of BRICS National Security Advisors in New Delhi today. National Testing Agency to commence UGC NET June 2026 examination from today. U.S. Vice President J.D. Vance says Iran talks making progress as delegations meet in Switzerland. And in men's hockey, India beat Netherlands 3-2 in their last match of FIH Pro League Rotterdam leg. And with that, we end the morning news. Have a great day.
2: Akashvani Puducherry. Akashvani,
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
5: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: நமக்காக ஆர்ஜே ரத்னா உருவையாறு பகுதியில இருந்து வழங்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கூட பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. யார் யாரெல்லாம் பேச போறாங்க கேக்கலாம். ஹலோ,
8: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8. நம்ம புதுவை உருவையார்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? சோ உருவையார்ல மக்கள் ரொம்ப ஜாலியா இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அந்த ஊர் வந்து அப்படி இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கு. பாத்தீங்கன்னா மயிலோட சத்தம் எல்லாம் சார் சொன்னாங்க, மயில் வந்து ஈவினிங் டைம்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மயில் சத்தம் எனக்கு காதையிலேயே கேக்குதுங்க நேரத்திலே. சோ இங்க இருக்காங்க பேசிடலாம். வணக்கம், உங்க பேசலுங்க.
9: என் பேர் யோகம்.
8: என் பெயர் யோகோ. எவ்வளவு சூப்பரா சொல்றாங்க, தமிழ் உச்சரிப்பு பயங்கரமா இருக்கு. யோகோ என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
9: நான் இப்ப 8th படிச்சிருக்கீங்க.
8: தமிழ் பயங்கரமா பேசுறீங்களோ. எந்த மேம் ரொம்ப
9: பிடிக்கும்?
8: எங்க போனாலும் சுத்தி சுத்தி அந்த தமிழுக்கே வராரு யோகோ. உங்க ஃபுல் பேர் வந்து யோகோ தான்? பாண்டிச்சேரி பொங்கல் தீபாவளி இந்த மாதிரியான டைம்ல எல்லாம் உங்க ஊர் எப்படி?
9: ஊரே ரொம்ப பிஸியா இருக்கும்.
8: ஊரே ரொம்ப பிஸியா இருக்கும், நீங்களும் பயங்கர பிஸியா
9: இருக்கீங்க.
8: இன்னொருத்தவங்களும் இருக்காங்க நம்ம கூட பேசலாம். உங்க பேசல.
9: என் பேரு பிஎல் சஹானா.
8: சஹானா, பிஎல் சஹானா. உங்க பேரு, நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
9: இப்போ நான் 11th
8: படிச்சிட்டு இருக்கீங்க.
9: நல்லாதான்
8: பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு 11th வந்திருக்கீங்க. எப்படி இருந்துச்சு பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ண?
10: அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போற எக்ஸாம் எதுனால கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம்

0: என்ன படிக்கலாம், ஃபியூச்சர்ல என்ன எய்ம் வச்சிருக்கீங்க? சிஏ பண்ணிட்டு அப்படியே ஜாப்ல போற மாதிரி
1: பயங்கரமா போடுவீங்க போலயே அப்படிதானே? இந்த புலி புலின்றாங்களே கணக்குல நீங்க தோணும்
0: அது அவ்வளவு. உங்களுக்கு ஸ்கூல் லைஃப்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கா இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? ஸ்கூல் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு, கரெக்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: காலேஜ்க்கு போக போறேன்,
0: காமர்ஸ்க்கு பிகாம் எம்காம் அப்படி சொல்லிட்டு காமர்ஸ் படிச்சுட்டு.
2: வணக்கம், உங்க பேசுங்க.
3: என் பேர் பி லலிதா, நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். பசங்களை டேக் கேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். வீட்டுல இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாலியா தான் இருக்கும். ஏன்னா பசங்க

0: கிட்ட நம்ம இப்போ பேச போறோம். வணக்கம், உங்க பேசுங்க.
1: என் பேர் பி லலிதா, நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். பசங்களை டேக் கேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். வீட்டுல இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாலியா தான் இருக்கும். ஏன்னா பசங்க கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: எப்படி மேனேஜ் பண்றீங்க இப்போ வந்து வாரத்துல அந்த ஸ்கூல் போற அந்த டைம் காலையில எழுந்து ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு காஃபி
1: இருக்காங்க
0: ஸோ அவங்களுக்கு பசங்க இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, தினசரி வந்து ஸ்கூலுக்கு அந்த லஞ்ச் பேக் பண்றது, ஸோ இதெல்லாம் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ
1: ப்ரீ ப்ரிப்பரேஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க லீவ் டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கால்குலேட்டிவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு பண்ணுறது.
0: இப்போ உங்கள் வாய்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சூப்பராக இருக்கு. ஸோ உங்களோட நேட்டிவ் என்ன மேம்?
1: நான் விழுப்புரம், என்னோட நேட்டிவ் விழுப்புரம்.
2: தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உருவையாறு பகுதியிலிருந்து ஆர்ஜே ரத்னா நமக்காக வழங்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஹலோ,
3: நம்ம புதுவை நிகழ்ச்சி உருவையாறுல இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க. பேசலாம். வணக்கம். உங்க பேசலாம்.
4: என் பேரு ஷாம்லன்.
3: புரியல,
4: ஷாம்லன்.
3: ஷாம்லன் பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு உங்களுக்கு. சரி சொல்லுங்க ஷாம்லன், என்ன பண்ணி?
4: நான் இப்ப 12th முடிச்சு காலேஜ் பஸ் ஸ்டாப் போறேன்.
3: எதிர்பார்த்து ஸ்கூல் லைஃப்ல எப்படி இருந்தது ஷாம்லன்?
4: நான் ஸ்கூல் லைஃப் ரொம்ப மிஸ் பண்றேன். ரொம்ப ஜாலியான ஒரு இது. இந்த லீவ்ல வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
3: அந்த முடிச்சுட்டு வரக்குள்ள அந்த ஃபேர்வெல் போட்டி, ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் எப்படி?
4: அப்ப வந்து எல்லாருமே அழுதோம், ரொம்ப மிஸ் பண்ணோம். ஒரு தடவை ஒருத்தர் ஆனா இருக்கும் போது ரொம்ப சண்டை போட்டோம். இப்ப ஆனா ரொம்ப மிஸ் பண்றோம்.
3: அவங்க எல்லாருமே அப்படியே செட்டா வராங்களா காலேஜ்? இல்ல நீங்க மட்டும்தான்?
4: இல்ல நான் மட்டும்தான்.
3: ரிலேஷன்ஷிப் வெயிட்டிங்.
4: ஆமா,
3: காலேஜ்ல புது நட்பு, புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். ஆனா இருந்தாலுமே அந்த ஸ்கூல் லைஃப் மாதிரி அந்த நட்பு மாதிரி வராது அப்படின்னு
4: சொல்லுவாங்க.
3: ஓ, மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களோட மைண்ட் வைஸ். அப்படித்தானே?
4: கோட்டிச்சேரி
3: மாதிரிதான் இருக்கு இல்லையா? கோட்டிச்சேரி இதே மாதிரிதானே இருக்கும்?
4: ஆமா, இதே மாதிரிதான் இருக்கும்.
3: அதனால மிஸ் பண்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, இதே மாதிரிதான்.
4: ஆமா, கண்டிப்பா.
3: உருவையார்ல ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன பிடிக்கும்? ஆடி மாசம்னாலே ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு திருவிழா வந்து ஃபேமஸா இருக்கு. ஆடி மாசத்துல இங்க என்ன திருவிழா?
4: இங்க வந்து திருக்காஞ்சியில உள்ள திருவிழா தான் ரொம்ப, அதுதான் ரொம்ப ஃபேமஸ்.
3: பக்கத்து ஊர் இல்லையா?
4: பக்கத்து ஊர். ஜாலியா இருக்கணும், அதே மாதிரி நல்லா படிக்கணும். அந்த 3 இயர்ஸ்ல முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்.
3: அரியரே ஜாலியா இருக்கணும். ஆனா அரியர் மட்டும் வைக்க கூடாது.
4: கண்டிப்பா அது மட்டும் வைக்க மாட்டேன்.
3: அரியர் வைக்காம அந்த டிகிரி கையில வாங்குற சுகம் இருக்கே, அது ஒரு
4: கண்டிப்பா.
3: உங்க பேர் மறுபடியும் ஒரு வாட்டி மென்ஷன் பண்ண நல்லா
4: இருக்கு. என் பேர் வந்து ஷாம்லன்.
3: ஷாம்லன், சூப்பர். பேரோட நம்ம நேரோட பேசணும் இல்லையா? நேர்களை தொடர்ந்து நினைச்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை புதுச்சேரி ஊர்வையாரோட.
5: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
6: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிறு ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: உருவையாறு பகுதியில இருந்து ஆர்ஜே ரத்னா வழங்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து என்ன சொல்ல போறாங்க கேக்கலாம். ஹலோ,
4: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை புதுச்சேரி உருவையாறு. உருவையாறு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்துல விவசாயத்திற்கு கொடிக்கட்டி பறந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இன்று பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே மிக்சடா சிட்டியும் விவசாயமும் கலந்த மாதிரி இருக்கு. அப்படியே பாகூரை பாக்குற மாதிரி இருக்கு. பாகூரோட டிட்டோவா தான் நம்ம புதுச்சேரி உருவையாறு இருக்கு. இந்த குடுவை ஆறு அப்படிங்கிறது வந்து இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 மீட்டர் தூரத்துல குடுவையாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. ஸோ அது பேர் தான் வந்து அந்த பேர் தான் வந்து மக்கள் வந்து குடுவையாறு குடுவையாறுன்னு சொல்லிட்டு இந்த ஊரை அழைச்சிருக்காங்க. ஒரு காலத்துல அந்த பேர் வந்து மருவி என்று வந்து உருவையாறு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த

பேர் கூட ரொம்ப நல்லதா இருக்கு இல்லையா. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவு ஒரு காலத்துல கருப்பு வந்து அதிக அளவு விவசாயம் பண்ணிருக்காங்க. ஆனா இன்று வந்து அதிக அளவு இல்ல, நிறையவே இல்ல கரும்பு வந்து விவசாயமும் அதிக பண்றதில்ல அப்படின்னு சொல்லலாம். இங்க விவசாயம் பண்ற கரும்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ரிங்காரெட்டி பாளையத்துல இருக்கக்கூடிய சுகர் ஃபேக்டரி, அந்த அந்த இருந்துச்சு சுகர் ஃபேக்டரியா இருந்த இந்த சுகர் ஃபேக்டரியில தான் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து போற கரும்பு வந்து அங்க வந்து விற்பனையும் பண்ணியிருக்காங்க. அது அது மட்டும் இல்லாம இந்த பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த ஊரை வந்து மிஸ் பண்ணவே கூடாது, வந்து இந்த ஊர்ல என்ஜாய் பண்ணணும். நம்ம வேறு ஊர்ல இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊர்ல வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஊர் வந்து இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி இல்லையா, பொங்கலை விட்டு கொடுப்பாங்களா என்ன, அந்த அளவுக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கும். சார் சொன்ன மாதிரி இந்த மாட்டு வண்டி இந்த மாதிரி எல்லாம் போட்டிக்கிட்டு இந்த ஊரை வந்து வளம் வருவாங்க மக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டு பயிர்கள் வந்து அதிக அளவு காய்கறிகள்லாம் விவசாயம் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம் பெருசா இருக்கு, வீட்டுல கொல்லைப்புறத்துல வந்து வீட்டு பயிர்கள் எல்லாம் வந்து விவசாயம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மாடி வீடு வச்சிருக்கவங்களும் பாத்தீங்க அப்படின்னா மாடி தோட்டமும் கூட வச்சு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் அறுவடை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கண் பாக்குற இடம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பச்சை பசைன்னு இருக்கு. வீட்டை சுத்தி எல்லாரும் வீட்டை சுத்தியுமே பாத்தீங்க அப்படின்னா பச்சை பசைன்னு இருக்கு. தேவையான காய்கறிகள் தேவையான செடி கொடிகள்லாம் வளர்த்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பசுமையான இயற்கை சூழ்ந்த இயற்கையோடு ஒற்றி போற ஒரு பகுதியா நம்ம புதுச்சேரி உருவையாறு இருக்கு அப்படின்னு உருவையாறு நல்ல அனுபவத்தை தந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துடலாம். மீண்டும் ஒரு இனிமையான தருணத்தில் எப்படியோடு உங்களை சந்திக்கும் வரை செய்தன் பாய் ஃப்ரம் ரத்னா.

0: நேரம் 8:55 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இந்த உலகத்தில் 7 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். டாக்டர் எட்வர்டு பாஷ் அப்படிங்கிறவர் சொல்கிறார், மனிதர்களோட மனோநிலை அடிப்படையில் அவங்கள 7 வகையாக பிரிக்கலாம்ங்கிறார் அவர். அது எப்படி தெரியுமா? முதல் வகை பயந்த குணம் உள்ளவர்கள். சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயை திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார் அப்படிங்கிறோம்ல, அவங்களாம் இந்த ரகம். ரெண்டாவது வகை எப்படின்னா சஞ்சலப்படுகிறவர்கள், எதுக்கு எடுத்தாலும் கலக்கம் குழப்பம், இப்படியே காலம் தள்ளுறவங்க பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்களாம் இந்த ரகம். மூணாவது வகை எப்படின்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க, இளைஞர்கள், கவிஞர்கள், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டு பாருங்கள், ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி உங்களை பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலா என்னை வாவென்று அழைக்கிறது, எனக்கு விரைவில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து பறந்து செல்வேன், என் செல்ல நிலாவை கொஞ்சி விட்டு திரும்பி வருவேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும்ப்பா, இப்போ கஞ்சிக்கு வழியை பாருடா அப்படின்னா அதை காதல வாங்க மாட்டான். நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்கள்லாம் மற்றவங்களோட சகஜமாக நெருங்கி பழகிறதில்ல, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு போகிறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அவங்கக்கிட்ட மேற்கொண்டு என்னத்தை பேசுறது? ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா மற்றவர்கள் செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்க செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்லை, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன ஆகப்போகுது அப்படிம்பாங்க. ஆறாவது வகை எப்படின்னா எப்பவும் எதுலேயும் பற்றில்லாமல் இருக்கிறவங்க. இது ஒரு துறவு மனப்பான்மை. இயல்பாகவே சில பேர் இப்படி இருக்கிறது உண்டு, அவங்களுக்கு எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இருக்காது. ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. இவங்க வந்து மகாத்மாக்கள், தான் வேறு அடுத்தவங்க வேறேன்னு நினைக்கிறதில்ல இவங்க. அப்படிப்பட்ட எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை தன்னுடைய கஷ்டமாகவே எடுத்துக்கிட்டு கவலைப்படுறவங்க இவங்க. ஆகக்கூடி இப்படி 7 வகையான மனிதர்களை வந்து அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். நாம் இதில் எந்த ரகத்தில் வர்றோங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவர் ஒரு வித்தியாசமான டைப்பு, எதையும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறவர். எப்பவும் அடுத்தவங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டார், ஆனால் நினைக்கிறது என்னென்னா அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சோகம் இல்லாமல் போயிட்டுது. டாக்டர் கிட்டத்தில் போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்தார். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கிக்கிட்டார். மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தார், மருந்து வாங்கினார், அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்து சாப்பிடணும்ல, சாப்பிடல, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டோம், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் எதுக்காக டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சொல்கிறார், டாக்டர் வாழணும் இல்லையா அதுக்காகன்னார். சரி அதுக்கப்புறம் என்னத்துக்கு மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால், மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா அதுக்காக அப்படின்னார். சரி அப்புறம் ஏன் வாங்கின மருந்தை சாப்பிடாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, நான் வாழணும் இல்லையா அதுக்காக அப்படின்னாராம் அந்த ஆள்.
3: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால்,
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
7: உங்கள் FM ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
7: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
5: FM ரெயின்போக்கு
8: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மங்கோலியா மற்றும் தென்கொரியாவுக்கு செல்கிறார். தன் பயணத்தின் போது இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு புதுடெல்லியில் இன்று தொடங்குகிறது. இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் மரபுசாரா பாதுகாப்பு சவால்கள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இம்மாநாடு நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பின் 11 உறுப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொள்கின்றனர். மேற்கு வங்கத்தில் பாஜக தலைமையிலான அரசு தனது முதல் முழுமையான பட்ஜெட்டை இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்கிறது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கூட்டணி ஆட்சி அமைந்திருப்பது காரணமாக இந்த பட்ஜெட்டின் மீதான அம்மாநில மக்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானின் உயர்மட்ட பிரதிநிதிகள் இடையிலான பேச்சுவார்த்தை நேற்று சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது. ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் மேற்காசியாவின் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பாக நடைபெற்ற இப்பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் அடுத்த மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் 15 பேர் கொண்ட இந்திய அணியின் விவரங்களை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. அணியின் கேப்டனாக சுப்மன் கில்லும் துணை கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மூத்த வீரர்களாக விராட் கோலி மற்றும் ஜாஸ்பிரித் பும்ரா உள்ளிட்டோரும் அணியில் இடம்பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 9:49.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்க வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்க வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. சோ இன்றைய நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த விருப்பமான பாடல வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல அவங்க வாட்ஸ்அப் பண்றப்ப உங்களுக்கு பிடித்தமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர் பேரை தெளிவா டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. இஃப் எம் ரெயின்போவுக்கு நம்ம ஷோல ஃபர்ஸ்ட் சாங் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாரிசு படத்துல இருந்தா கேட்டிருக்காங்க. வாரியங்காவல்ல இருந்து கதிரவன், வசந்தி, கொலஞ்சநாதன், மணிசேகர், குள்ளஞ்சாவடியிலிருந்து பாலமுருகன், திருச்சி குமரன் நகர்லிருந்து லக்ஷ்மி, முத்தரசநல்லூர்லிருந்து நவீன் சுந்தர், வில்லிவாக்கத்திலிருந்து குபேரன், குபேந்திரன், பட்டாளத்திலிருந்து ரமேஷ், திட்டுக்குடியிலிருந்து செல்வராசு. ஒருத்தவங்களை தாங்க பாட்டு கேட்க சொன்னேன், ஆனா ஒரு பாட்டையே ஊரே கூடி கேட்டிருக்கு அப்படின்னா இந்த பாடலா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்களும் சீக்கிரமா வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை ஃப்ரம் ரெயின்போல கேட்டு ரசிக்கலாம்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கோவையில இருந்தாங்க, குரு சிவசுப்பிரமணியன் தான் பாடல் கேட்டிருக்காரு, சந்திரமுகி படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம்.

இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காட்டிலிருந்து பாபு தாங்க பாடல் கேட்டிருக்காரு சிறைச்சாலை படத்திலிருந்து. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின்போவில் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம், 7598510505 அப்படின்ற இந்த நம்பரில்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: இணைய வழி நேயர்வர்ப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யார் இங்கிருந்து என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீ பொட்டு வச்ச தங்க குடம் இந்த பாடலை தாங்க கேட்டிருக்காங்க. திருச்சியிலிருந்து சுவாமிநாதன், சித்ரா, ஸோ இவர்களுக்கான பாடல். நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய விருப்ப பாடலை FM ரெயின்போல நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். 7598515105505 என்ற இந்த எண்ணில்.

சிறப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 9:25:30 ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் யார் பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா, அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ராகுல், ஹன்சிகா, ஹரிணி இவர்களுடைய விருப்ப பாடல் துப்பாக்கி படத்திலிருந்து.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தேனி மாவட்டத்தில இருந்து ராதா பிரியா இவங்க தான் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திலிருந்து. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல

0: மின் இணைப்பில் லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோல யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, மாதவரத்துல இருந்து சரஸ்வதி பத்மநாபன் தான் பாடல் கேட்டிருக்காங்க. வெற்றி கொடிக்கட்டு படத்துல இருந்து நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யார் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூரு ஹேமபிரியா, துருவா ரவிக்குமார்.

இவ்வளவு பேர் சொன்ன என்ன பாடல் அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். ஸோ கும்கி படத்துல இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க 7598510505 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அறந்தாங்கியில இருந்து ஐயப்பன் தான் பாடல் கேட்டிருக்காரு. சோ அவருக்கான பாடல்

9:55 நிமிஷம் ஆயாச்சு. இணைய வழி நேயர்விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய நேயர்கள் பாடல் கேட்டிருந்தாங்க. அதுல சிலருக்கு தான் பாடல் வழங்க முடிஞ்சது, ஒரு சிலருக்கு பாடல் வழங்க முடியல.

யாரெல்லாம் பாடல் கேட்டு வழங்க முடியல அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஐயனார் முதுகுடி, பிரபுராஜபாளையம், கணேசன் சுகன்யா, பரத் பொன்னியம்மன் மேடு, ராதாகிருஷ்ணன் முத்துலட்சுமி, ரிதன் தாசன் தேனி, சீதாலட்சுமி தூத்துக்குடி, பாலசுப்ரமணியன் தூத்துக்குடி, நாகராஜ் அஸ்வினி, ஹஷ்விதா தோஹித், அரசன் நிலானி, திருமழிசை, சிவகுமார் கடலூர் குத்தப்பாக்கம், கலைவாணி கனிஷ்மா செஞ்சி, ஐயனார் மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன், தர்ஷ்னா, ஸ்னேகா, கமலவல்லி, அமாவாசை பன்ருட்டி, சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், கள்ளக்குறிச்சி, ஜோதிகா, வேல்முருகன் இவங்க கேட்டிருக்காங்க. வீரமணி தேவிகாபுரம், ஆராதனா ஆண்டிப்பட்டி, மகேஷ் பாண்டி, அம்மு கடலூர், தனலட்சுமி திருப்பூர், குமார் கேரளா, நிரஞ்சன் பாண்டி, மந்திரமூர்த்தி நாகர்கோயில், ராஜேந்திரன் உளுந்தூர்பேட்டை. ஸோ இவங்க அத்தனை பேருக்காகவுமே ஒரு பாடல் வருது. ஸோ 6:20 உங்களுடைய விருப்பமான மனம் விரும்புதே ஷோ இருக்கு, அதில் நீங்கள் பங்கேற்று உங்களுடைய விருப்பமான பாடலை இப்போ ரெயின்போவில் கேட்டு ரசிக்கலாம்.

0: Rest in peace.
1: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஷியோபூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள குனோ தேசிய வனவிலங்கு பூங்காவிற்கு செல்கிறார். அங்கு சிறுத்தை புலிகள் மீள் அறிமுக திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்கிறார். சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் மிகுந்த வரவேற்பை பெற்றிருப்பது யோகா உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மக்கள் வாழ்க்கையை

தன்னம்பிக்கையுடன் வாழ ஊக்குவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்றை மேற்கோள் காட்டி தமது சமூக ஊடக பதிவில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கோவாவில் இரும்பு தாது சுரங்க வழக்கில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் சால்காவ்கர் குழுமத்தின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிறுவனங்களின் சுமார் 1023 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மத்திய அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. நீதியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வதில் நீதித்துறை அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். டெலிலா, நியாயபந்து போன்ற திட்டங்கள் மூலம் மக்கள் குறைந்த செலவில் எளிதாக சட்ட உதவிகள் மற்றும் சேவைகளை பெற்று வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானின் உயர்மட்ட பிரதிநிதிகள் இடையிலான பேச்சுவார்த்தை நேற்று சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது. ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் மேற்காசியாவின் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பாக நடைபெற்ற இப்பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரூப் ஹச் பிரிவில் இன்று நடைபெற்ற கேப் வர்தே மற்றும் உருகுவே அணிகளுக்கு இடையிலான போட்டி சமனில் முடிந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கத்தோடு. இன்றைய கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 10:03:05.

இன்னைக்கான கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகள் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவும் அதன் எல்லைகளும் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் இன்னைக்கு கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க பதில் சொல்ல ரெடியா இருந்தீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 2275230 அப்படின்ற இந்த நம்பர்ல கூடவே. வெளியூர்ல இருந்து மொபைல் இருந்து பேசுறீங்க அப்படின் போது 0413 அப்படின்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியா எத்தனை நாடுகளுடன் அதன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? இதுதான் உங்களுக்கான முதல் கேள்வி. இந்தியா எத்தனை நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வெயிட் பண்ணாதீங்க, கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு நிகழ்ச்சியில. இப்ப உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்துல இருந்து கேட்கலாம்.

0: கேட்டுட்ருக்கீங்க நேஹ்லே எஃப்எம் ரெயின்போ 102.8ல இது கெட் செட் கோ நிகழ்ச்சி. 10:53 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு இந்தியாவும் அதன் எல்லைகளும் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் அப்படின்னு சொல்லியாச்சு. முதல் கேள்வியும் சொல்லியாச்சு. நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இருக்காங்க, பதில் சொல்ல வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரியிலேருந்து ஆனந்தி பேசுகிறேன் மேடம்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க மேடம்?
1: நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்தியா எத்தனை நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு கேட்டிருந்தேன், பதில் இருக்கா?
1: இந்தியா வந்து 7 நில எல்லைகள், 2 கடல் எல்லைகள் மேடம்.
0: ஓகே, சரியான பதில். அதாவது 9 நாடுகளோட அதனுடைய எல்லையை பகிர்ந்துக்குது அப்படிங்கிறது சரியான பதில். ஓகே, இதுல என்னென்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா?
1: எனக்கு தெரிஞ்சத சொல்றேன்.
0: ஓகே சொல்லுங்க.
1: சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான்,
0: ஆப்கானிஸ்தான்.
1: தெரியல.
0: ஓகே, கரெக்டா புடிச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட 6 நாடுகள் சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்து வந்து வரவங்க வந்து சரியா சொல்றாங்களா அப்படின்னு கேக்கலாம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வந்து நீங்க சரியான பதில் கொடுத்துட்டீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், தொடர்ந்து கேளுங்க. நன்றி,
1: நன்றி மேடம்.
0: ஓகே நேயர்கள், உங்களுக்கான கேள்வி இதுதான், இந்தியா நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் எவை அப்படிங்கறத அடுத்த கேள்வி உங்களுக்கு. நிகழ்ச்சியில ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேம்.
0: வணக்கம்.

0: யார் பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: ஓகே, சொல்லுங்க, கேள்வி கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேம். 7 நிலை எல்லையும், 2 நாடுகள் கடல் எல்லையும் மேம்.
0: வாவ், சூப்பர் சூப்பர். அதாவது ஃபர்ஸ்ட் நேரும் சரியான பதில் கொடுத்துட்டாங்க. என்னென்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா?
1: நாடு பாத்தீங்கன்னா வங்காளதேசம், சீனா, பாகிஸ்தான், நேபாளம், மியான்மர், பூட்டான், ஆப்கானிஸ்தான்.
0: ஓகே, 7
1: எல்லை பாத்தீங்கன்னா இலங்கை, மாலத்தீவு.
0: இன்னும் நீங்க தான் அடுத்தடுத்து கேள்விலாம் வச்சிருந்த, நீங்க இப்படி வந்து ஆன்சரை பட்டு பட்டுன்னு சொல்லிட்டீங்க. நில எல்லைகள் அப்படின்றது சரியான பதில் தான். கடல் எல்லை வந்து இலங்கை மற்றும் மாலத்தீவு அப்படிங்கறதும் சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி, தொடர்ந்து கேளுங்க. ஓகே, நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியா எந்த நாட்டுடன் மிக நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்தியா எந்த நாட்டுடன் மிக நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுனா கால் பண்ணுங்க. நம்பர் அதே தான், 2271760, 2275230.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே, கெட் செட் கோ நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில கடைசியா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியா எந்த நாட்டுடன் மிக நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு கேட்டிருந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ஆரியபுரத்திலிருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க பலராமன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் மேடம், நீங்க எப்படி மேடம் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா?
1: இந்த கேள்விக்கான பதில் வந்து பங்களாதேஷ் மேடம்.
0: பங்களாதேஷ். என்ன கேட்டோன்னே டக்குனு இப்படி சொல்லிட்டீங்க நீங்க கொஞ்சம்.
1: அதுதான் மேடம், அதுதான் நடுவில் இருக்குது, சுத்தீரா இந்தியா இருக்குது.
0: ஓ, சுத்தி இந்தியா இருக்குதா? சரி, ஓகே, எப்படியோ வந்து பதில் வந்து கரெக்டாக கொடுத்துட்டீங்க. வங்கதேசம் அப்படிங்கிறது சரியான பதில். பலராமன் சார், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி.
1: வாழ்த்துக்கு, நன்றி மேடம்.
0: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்தவர் நேர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார, மதுரையில இருந்து சண்முகம் சுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, கடைசியா கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுமா?
2: வங்கதேசம்,
0: பங்களாதேஷ் அப்படிங்கறது சரியான பதில். உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கலாமா? ஓகே, இது ஆல்ரெடி ஒரு நேர் அந்த ஆன்சரை சொல்லிட்டாங்க, இருந்தாலும் உங்ககிட்ட கேக்குறேன். இந்தியாவுடன் கடல் எல்லை கொண்ட அண்டை நாடுகள் என்னென்ன? பாகிஸ்தானா?
2: கடல் எல்லைகள் கொண்ட நாடு,
0: கடல் எல்லை. ஆமா, அது வந்து நில எல்லையில பாகிஸ்தான் வரும், இது வந்து கடல் எல்லை அப்படின்னு சொல்லும் போது, கடல் அப்படின்னு சொல்லும் போது டக்கு ஞாபகம் வரும் நமக்கு ஒரு நாடு.
2: இலங்கை.
0: அப்புறம்
2: வங்கதேசம்.
0: வங்கதேசம் இல்ல, இன்னொன்னு இருக்கு, அது வந்து ஒரு தீவு. மாலத்தீவு. ஆமா, இலங்கை மற்றும் மாலத்தீவு அப்படிங்கறது சரியான பதில். சண்முக சுந்தரம் சார், அழைப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: ஓகே நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெறலாம், கால் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணலாம். 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்கள்ல. ஓகே நேயர்களே, நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறது இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்தியா மற்றும் சீனாவை பிரிக்கும் எல்லை கோடு எது? இந்தியா மற்றும் சீனாவை பிரிக்கும் எல்லை கோடு எது? இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுனா கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு, நம்பர் அதே தான்.

0: 10:23 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களே கெட் செட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து இந்தியாவும் அதன் எல்லைகளும் எது சம்பந்தப்பட்ட கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருந்தா நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்க சந்திரசேகர் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், சொல்லுங்க. உங்களுக்கான கேள்வி, இந்தியா மற்றும் சீனாவை பிரிக்கும் எல்லை கோடு எது அப்படின்னு கேட்டிருந்தேன்.
1: அது வந்து AAC அப்படின்னு குறிப்பாங்க மேம். அதுக்கு என்ன விடை? The line of actual control அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஓகே ஓகே, சூப்பர், சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. இது வந்து உண்மையான கட்டுப்பாட்டு கோடு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க.
1: அது மட்டும் இல்ல மேம், இது கிட்டத்தட்ட 3488 கிலோமீட்டர் அப்படிங்கறது இருக்கு. இந்தியா மற்றும் சைனாவுடைய அது எல்லைக்கோடாக இருக்கு. இது வந்து 1962 சைனோ இந்தியா வார் அமைந்ததுல அந்த சமயத்துலதான் இந்த கோடானதும் எழுப்பப்பட்டது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு மேம்.
0: ஆமா ஆமா ஆமா, கூடுதல் தகவல் கொடுத்திருக்கீங்க. நன்றி நன்றி சந்திரசேகர் சார், வாழ்த்துக்கள், தொடர்ந்து
2: பிரிக்கக்கூடிய
0: எல்லை கோடு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கான சரியான பதில் சந்திரசேகர் சார் சொல்லிட்டாரு.

0: பண்ணிட்டு இருந்தேன். சரி கேட்கலாம் மேடம்.
1: ஓகே, நீங்க கேட்டிருக்க வாய்ப்பில் உங்களுக்கு தெரியுமா இதற்கான பதில்?
0: பதில் ஆப்ஷன்ஸ் ஏதாவது கொடுக்கீங்களா மேடம்?
1: சரி ஓகே, அவரே சொல்லிட்டாரு, இது வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஓகே ஓகே ஓகே
1: ஓகே. சரி, உங்களுக்கு வேற கேள்வி கேட்கட்டுமா?
0: கேளுங்க மேடம், தெரிஞ்சா சொல்றேன்.
1: இந்தியா மற்றும் இலங்கையை இணைக்கும் தீவு எது?
0: அது பாக் சந்தி தானே மேடம்?
1: பாக் ஸ்ட்ரைட்டா அது சொல்றீங்களா?
0: பாக் சந்தி தானே மேடம்?
1: இல்ல அது இல்ல, இன்னொரு
0: இது நல்ல பேர்,
1: நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஆன்மீக தலம் இருக்கு இல்லையா,
0: நன்றி
1: பாபு சார், வாழ்த்துக்கள் கால் பண்ணதுக்கு நன்றி. ஓகே, நேர்களே நீங்களும் கால் பண்ணி சொல்லலாம் இதற்கான விடை என்ன அப்படிங்கறத பத்தி. இந்தியா மற்றும் இலங்கையை இணைக்கும் தீவு எது அப்படின்னு கேட்டிருக்க நிகழ்ச்சியில் ஒரு நேர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: ராஜகோபால் வெள்ளிங்கூர்ல இருந்து பேசுறேன். நல்லா இருக்குங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க, கேள்வி கேட்டீங்களா? கடைசியா சொன்ன கேள்வி,
2: ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பாகத்துல இருந்தா பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாடல் இருக்கு மேடம், சரியா இருக்கு சரியா தெரியல.
1: ஆமா, ராமேஸ்வரம் தீவு தான் அது, அது வந்து ஆதாம் பாலம், ஆடம்ஸ் பிரிட்ஜ்.
2: ஆதாம் பாலம் தனுஷ்கோடி அதுவும் ஜாயின் ஆகும்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி கால் பண்ணதுக்கு. இந்தியா மற்றும் இலங்கையை இணைக்கும் தீவு ராமேஸ்வரம் தீவு, ஆதாம் பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறத போயிடலாம். இந்தியாவின் தென்கோடி முனை எது? இந்தியாவின் தென்கோடி முனை எது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சதுனா கால் பண்ணலாம் FM ரெயின்போக்கு 2277760 2275230.

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: பத்து மணி 32:37 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில கடைசியா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் தென்கோடி முனை எங்க இருக்கு, எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: ஐயப்பன்.
2: ஐயப்பன் சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா?
3: இந்திரா பாயிண்ட்.
2: இந்திரா பாயிண்ட் அப்படிங்கறது சரியான பதில். இது எங்க இருக்கு தெரியுமா? தெரியலையா? நிக்கோபார் தீவுல இருக்கு இந்த இந்திரா பாயிண்ட் அப்படிங்கறது. ஓகே, சூப்பர் சூப்பர் சார். ஐயப்பன் சார், அழைப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். மறுபடியும் ராஜகோபால் சார், சொல்லுங்க, இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா?
4: அந்த கேள்வி சரியா
2: சொல்லாதான். எந்த கேள்வி சரியா சொல்லல?
4: முன்னாடி சொன்னீங்கல்ல, அந்த பாலம், ஆதான் பாலம்,
2: அதுக்காக. சரி, ஓகே, இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா? வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெறலாம். கால் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. 2271760 மற்றும் 2275230 என்ற எண்கள்ல உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியா மற்றும் பாகிஸ்தானை பிரிக்கும் எல்லை கோடு எது? இந்தியா மற்றும் பாகிஸ்தானை பிரிக்கும் எல்லை கோடு எது? இந்த கேள்விக்கான பதிலோட கால் பண்ணுங்க. ஃபிம் ரெயின்போக்கு

புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு, படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஒராண்டு கால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு, NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் DGE ஆல் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஒராண்டு கால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு July 1, 2026 முதல் தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இங்கு கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கும் விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்பு மிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 லிருந்து 27 மற்றும் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 லிருந்து 30 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு NCVT சான்றிதழுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சியின் மூலம்தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்கிறோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் ஜூன்

0: 2022-2026 அதாவது இன்று வரை உள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5 3வது குறுக்கு தெரு முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 6050005, தொலைபேசி எண் 0413-2200115, கைபேசி எண் 8870073622 மற்றும் 9629-34-2446. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

8:43 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க நேர்களே 102.8 FM ரெயின்போவின் கெட்ஸ்இட் கோ நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில கடைசியா நான் சொன்ன கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியா மற்றும் பாகிஸ்தானை பிரிக்கும் எல்லைக்கோடு எது அப்படின்னு கேட்டது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர், ஹலோ வணக்கம். ஓகே, லைன்ல இருந்தாரு, என்னாச்சுன்னு தெரியல. நேர்களே, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கால் பண்ணலாம். கால் பண்ணுடைய நம்பர் 2271760225230 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தானை பிரிக்கும் எல்லைக்கோடு எது?

0: பத்து மணி 47 நிமிடம் 48 நொடிகள் FM ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்லேயே இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்தியாவும் அதன் எல்லைகளும் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த வகையில கடைசியா நான் சொன்ன கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியா மற்றும் பாகிஸ்தானை பிரிக்கும் எல்லை கோடு எது அப்படின்னு கேட்டிருந்த நிகழ்ச்சியில ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ராமு.
0: சொல்லுங்க ராமு சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கும் எல்லை கோடு வந்து ராட்க்ளிஃப்
0: லைன். ஓகே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். ராட்க்ளிஃப் கோடு அப்படிங்கறது சரியான பதில். உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி.
0: ஓகே, ஆமாங்க, இந்தியா மற்றும் பாகிஸ்தானை பிரிக்கக்கூடிய எல்லை கோடு ராட்க்ளிஃப் லைன் அப்படின்னு சொல்லப்படுது. நிகழ்ச்சியில அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஓகே, நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெறலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275230 அப்படின்றதுதான். சோ ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் மிக சிறிய அண்டை நாடு எது? இந்தியாவின் மிக சிறிய அண்டை நாடு எது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சதுன்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு.

10:54 ஆயிடுச்சு. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். ஸோ நிகழ்ச்சியோட கடைசியாக நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் மிகச்சிறிய அண்டை நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான பதில் பூட்டான் அப்படிங்கறதா. ஸோ பூட்டான் தான் வந்து இந்தியாவின் மிகச்சிறிய அண்டை நாடு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம இந்தியாவும் அதனோட எல்லைகளும் அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்டோம், அதுக்கான பதிலையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நேயர்கள் எல்லாருக்கும், கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்குமே நன்றி. வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். கடல்சார் வலிமை இல்லாமல் எந்த ஒரு நாடும் வல்லரசாக முடியாது என்றும், ஒரு நாட்டின் பாதுகாப்பு, வளர்ச்சி மற்றும் வளமைக்கு கடல்சார் வலிமை மிகவும் முக்கியம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற தூணாகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய கப்பல்களை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் மிகுந்த வரவேற்பை பெற்றிருப்பது, யோகா உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மக்கள் வாழ்க்கையை தன்னம்பிக்கையுடன் வாழ ஊக்குவித்து வருவதற்கான சான்று என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்றை மேற்கோள் காட்டி தமது சமூக ஊடக பதிவில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளுக்கு 4 நாள் ஆய்வு பயணத்தை மேற்கொண்டுள்ளது. மக்களவை உறுப்பினர் திரு சசி தரூர் தலைமையிலான இந்த குழு எல்லை பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை தொடர்பான அம்சங்களை இப்பயணத்தின் போது ஆய்வு செய்ய உள்ளது. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மத்திய பிரதேசம் செல்கிறார். அங்கு தேவாஸ் மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நாளை தொடக்கி வைக்கிறார்.

திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உயரிய சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். தேசிய தேர்வு முகமை நடத்தும் 2026 ஆண்டிற்கான யுஜிசி நெட் தேர்வு இன்று தொடங்கி இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:59 தொடர்வது.
2: வளமான பாரதம். இந்தியாவின் சிறுதானிய திட்டம் சித்திரம் கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சந்திரு, அங்க பாரு, பஸ் ஸ்டாப்ல நம்ம கோபால் சார் நிக்கிறாரு.
3: ஆமா சார், கோபால் சார், சார் இங்க வாங்க சார், இங்க பாருங்க, இங்க பாருங்க.
4: ஹாய் சந்திரு, என்னமா ரம்யா, எப்படிமா இருக்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
3: என்ன சார் இங்க நிக்கிறீங்க?
4: திருவண்ணாமலை பக்கத்துல அத்தியந்தல் ஒரு கிராமம் இருக்கு.
3: ஆமா,
4: அங்க சிறுதானிய மகத்துவ மையம் இருக்கு. சிறுதானியங்களை ஆராய்ச்சி செஞ்சு பல புதிய ரகங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு வெளியிடுறாங்க. அந்த மையத்தோட தலைவரை பார்த்து சில ஆலோசனைகளை கேட்கலான்னு திருவண்ணாமலைக்கு கிளம்பி போறேன். அதான் பஸ் ஏறுறதுக்காக பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன்.
3: நல்லதா போச்சு, நாங்களும் திருவண்ணாமலைக்கு தான் போயிட்டு இருக்கோம் சார்.
2: அண்ணாமலை ஏற தரிசனம் பண்ண திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கோம் சார்.
3: கோபால் சார் வாங்க, உங்களையும் எங்க கார்லயே அழைச்சிட்டு போறோம். இப்படி வாங்க, இப்படி முன்னால வந்து உட்காருங்க சார்.
4: சரிப்பா சந்திரு, உட்காந்துட்டா போலாம்ப்பா.
2: கோபால் சார், திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மையத்துக்கு எதுக்காக போறீங்க?
4: என்னமா ரம்யா இப்படி கேட்டுட்ட? சிறுதானியங்களோட முக்கியத்துவம், பயன்பாடு, எதிர்காலம் குறித்து பல செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக அத்தியந்தல் இருக்கக்கூடிய சிறுதானிய மகத்துவ மையத்துக்கு போறேம்மா.
3: கோபால் சார், நீங்க சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு சார். நாங்களும் உங்க கூட அத்தியந்தலுக்கு வரலாமா சார்?
2: சார், நாங்களும் வரோம் சார். அந்த மையத்தை பார்க்க எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்களேன் சார்.
3: ஆமா சார்.
2: சந்திரு, வண்டிய ஓரமா நிறுத்து.
3: எதுக்கு ரம்யா?
2: அதோ தள்ளுவண்டியில கேழ்வரகு கூழ் குடிச்சிட்டு போலாமே.
4: வாங்க, மூணு பேரும் கூழ் குடிக்கலாம்.
3: வாங்க வாங்க போகலாம். கடைக்காரரே, மூணு கூழ். தொட்டுக்க என்ன இருக்கு? பருப்பு துவையில மோர் மிளகா, நார்த்தங்காய் ஊறுகா. அப்பப்பா பார்த்த உடனே நாக்கல எச்சில் ஊறுது.
4: சரிப்பா சந்திர, நாங்களா குடிச்சிட்டோம், சீக்கிரம் குடிச்சிட்டு வாப்பா.
3: சூப்பரா இருக்கு. இந்தப்பா 60 ரூபாய் மூணு கூழுக்கு. ஏன் கடைக்காரரா, மூணு சொம்பு வாங்கி குடிச்சோம், ஒரு கால் சொம்பு கூழ் சும்மா குடுக்கறது?
5: தம்பி, காசு முக்கியம் இல்லப்பா, மனுஷன் தான் முக்கியம்.

0: நீ கேட்ட மாதிரி இந்த குழு குடி.
1: சூப்பர், ரொம்ப நன்றி. வரோம் கடக்கற
2: கேழ்வரகு குழு சூப்பரா இருந்துச்சு.
3: ஆமா ரம்யா.
1: கோபால் சார் வாங்க உட்காருங்க. ரம்யா உட்காருமா?
2: இதோ வந்துட்டேன்.
1: காரை ஸ்டார்ட் பண்றேன்.
4: சந்துரு காரை எடுப்பா.
2: கோபால் சார், சிறுதானியங்களோட சிறப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், நாங்களும் கேட்டுட்டே வரோமே.
1: ஆமா சார்.
4: சிறுதானியங்கள்னு எதை எதை சொல்றோம்?
1: குதிரைவாளி, தெனை, கேழ்வரகு, வரகு, சாம, கம்பு, பனிவரகு, அப்புறம் சோளம்.
4: சரியா சொன்ன சந்துரு. நம்ம உடல் சரியா இயங்குவதற்கு தேவையான பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் சிறுதானியங்கள்ல இருக்குது. இரத்த அணுக்களின் உற்பத்தி, அப்புறம் இரத்த ஆக்சிஜன் ஏற்றத்தை அதிகரிக்கும் இரும்பு சத்து, அப்புறம் செம்பு, இதெல்லாம் அதிக அளவுல சிறுதானியங்களில் இருக்குது. சிறுதானியங்களில் உள்ள பாஸ்பரஸ் சத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது.
2: புற்றுநோய் அபாயத்தை குறைப்பதுல சிறுதானியங்களுக்கு பெரும் பங்கு இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார்.
4: ஆமா ரம்யா. சிறுதானியங்களில் உள்ள நார்ச்சத்து, அப்புறம் தாவர ஊட்டச்சத்துக்கள் புற்றுநோய் வரும் ஆபத்தை குறைக்கின்றன. லிக்னைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுதானியங்களில் உள்ள தாவர ஊட்டச்சத்தானது பாலூட்டிகளின் குடலில் உள்ள லிக்னைனாக மாறுகிறது. இவ்வாறு மாறும் லிக்னைன் மார்பக புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை பெருமளவு குறைக்கிறது.
1: கோபால் சார், எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது சிறுதானியங்கள்ல வைட்டமின் பி அதிகம் இருப்பதால உடலில் கொழுப்புகள் அதிகம் சேராது என்பது உண்மையா சார்?
4: ஆமா சந்துரு. சிறுதானியங்களில் உள்ள வைட்டமின் பி ஆனது கார்போஹைட்ரேட், அப்புறம் கொழுப்பினை கிரகித்து அதனை ஆற்றலாக மாற்றுகிறது. வைட்டமின் பி இரத்தத்தில் உள்ள ஹோமோசைஸ்டீன் அளவை குறைக்கிறது. இதனால கொழுப்புகள் ஒன்று சேர்ந்து கட்டியாக மாறுவதும் கொழுப்புகள் உடலிலேயே தங்குவதும் தடுக்கப்படுகிறது.
1: கோபால் சார், பேசிக்கிட்டே வந்ததுல திருவண்ணாமலையே வந்துட்டோம் சார். ரம்யா அங்க போறேன், மலைய போறேன், தீப ஏத்துவங்களா அதான் மலை போற.
2: ஆமா, அது தெரியுதுல்ல.
1: கோபால் சார், அத்தியாந்தலுக்கு எப்படி சார் போறது?
4: சந்துரு, ஊருக்குள்ள போகாம லெப்ட்ல உள்ள அந்த பைபாஸ் ரோட்ல போனோம்னா ஒரு 10 நிமிஷத்துல அத்தியந்தல் வந்துடும்பா.
2: அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மையத்துல யார முதல்ல பாக்க போறோம் சார்?
4: முனைவர் வைத்தியலிங்கன் சாரத்தான் முதல்ல பாக்க போறோம். அவர்கிட்ட பேசிட்டு பிறகு மத்தவங்கள பாக்கலாம்.
1: கோபால் சார், அதோ அதோ போர்டு போட்டுருக்க, சிறுதானிய மகத்துவ மையம் அத்தியந்தல்னு. உள்ளே போகட்டுமா சார்?
4: சரி சந்துரு, உள்ள போலாம் நம்ம. ஆமா ரம்யா. சந்துரு, அதோ சாரோட ரூம், உள்ள போலாமா?
1: ரம்யா வாமா.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
5: சார் வணக்கம் சார்.
4: முதல்ல எதெல்லாம் சிறுதானியம், சிறுதானியம்னா என்ன?
5: சிறுதானியங்கள் என்பது நம்முடைய தமிழ்நாட்டிலே நெல் மற்றும் மக்காச்சோளத்துக்கு அடுத்தபடியாக ஒரு அதிக பரப்பளவிலே பயிர் செய்யக்கூடிய ஒரு பயிர். இந்த சிறுதானியங்கள் ஏன் அதை வந்து சொல்கிறோம்னா, அதனுடைய தானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக, அது மட்டும் ஒரு காரணம் இல்லை, குறைந்த பரப்பளவில் தான் பயிர் செய்யப்படுகிறது. எது எதை சிறுதானியங்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 8 சிறுதானியங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். குறிப்பாக சோளம், அடுத்தது கம்பு, அடுத்தது ராகி, அடுத்து வரகு, பனிவரகு, குதிரைவாளி, சாமை, திணை, இவை அனைத்துமே சிறுதானியங்கள் தான். இதில் வந்து 2 வகையான சிறுதானியங்கள் இருக்குது. சிறுதானியங்கள் ஒன்று இருக்குது, குறுதானியங்கள்னு ஒன்று இருக்குது. சிறுதானியங்கள் நம்ம சொன்னோம்னா சோளம், கம்பு, ராகி. குறுதானியங்கள் பேர் நல்லா கவனிக்கணும், குறுதானியங்கள் அதாவது வரகு, பனிவரகு, குதிரைவாளி, சாமை, திணை, இவை அனைத்தும் குறுதானியங்கள் என்று சொல்லுவாங்க. ஆக இந்த மாதிரி 8 வகையான சிறுதானிய பயிர்கள் தமிழ்நாட்டிலே பயிர் செய்யப்படுகின்றன.
4: பொதுவாக மற்ற நெல், கோதுமை இதுக்கெல்லாம் வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படும், உரம் அதிகமாக தேவைப்படும், பூச்சி மருந்து அதிகமாக தேவைப்படும். ஆனால் இயற்கை சார்ந்த முறையில் சூழ்நிலையை நம்ம வந்து அப்படியே நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா சிறுதானியங்கள் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சிறுதானியங்கள் இயற்கையோடு இணைந்து எப்படி வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நன்மை பயக்குது?
5: தரிசி நிலத்தை பரிசு தரும் நிலமாக மாற்ற வேண்டுமானால் நாம் வந்து சிறுதானியம் பயிர் செய்ய வேண்டும். சார், தரிசு நிலத்தில் எப்படி சார் விளையும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர், இதில் வந்து தண்ணி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு ஆகிற தண்ணியில் நாளில் 1 மடங்கு தண்ணி இருந்தால் போதும். அது மட்டுமல்லாது உர தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு எவ்வளோ உரம் போடுறோமோ அதில் 4 உரங்கு இருந்தால் போதும். நான் உரமே போட மாட்டேன் சார், இது மகசூல் கொடுமா? தாராளமாக மகசூல் தரும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வழி வேளாண்மை, அங்கக வேளாண்மை என்பது ஒரு புதிய ஒரு உத்தியாக விவசாயிகள் மத்தியிலே மிகவும் பரவல்.

0: எடுத்துட்டு வருகிறது. நான் அந்த முறையிலே வந்து இந்த சிறுதானியங்களை பயிர் செஞ்சால் மகசூல் கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக நல்ல ஒரு அருமையான மகசூல் தர வல்லது. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து விவசாயிகள் வந்து வரவு செலவு கணக்கு பார்ப்பாங்க. இதில் வந்து அதிக செலவில்லாத ஒரு பயிர் வந்து இந்த சிறுதானிய பயிர் தான். பட் வருமானமும் பார்த்தீங்கன்னா நெல் நீங்கள் போட்டு வருமானம் எடுக்கிறத விட அதிகமான வருமானம் வந்து சிறுதானிய பயிரில் இப்போ நம்ம எடுக்கலாம்.
1: இப்போ சிறுதானிய பயிர்கள் வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. சத்துக்கள் அதில் நிறைய இருக்குதா?
0: ஆமாம் சார், இந்த சிறுதானியத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்னா சத்து தானியங்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதனால தான் இந்த சிறுதானிய மருத்துவமையம்னு நீங்கள் பேரை வச்சுக்கிட்டாலும் மறைமுக இன்னொரு பேர் நீங்கள் சொல்லி கூப்பிடலாம், சிறுதானிய மருத்துவ மையம்னு கூட கூப்பிடலாம். அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான் இந்த சிறுதானிய பயிர்கள். அப்படி என்னென்ன சத்து இருக்குது பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து இப்போ சிறுதானிய பண்ண மக்கள் மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நமக்கு வந்து மெயினாக வந்து எலும்பு முக்கியமான ஒரு பகுதி மனிதனுடைய, அப்போ தான் அவன் எலும்பு நிற்க முடியும். அது எலும்பு உறுதியாக இருக்கணும்னா தேவையான சத்து சுண்ணாம்பு கால்சியம், அது வந்து நம்மளுடைய இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த சிறுதானிய பயிரில் வந்து குறிப்பாக ராகி கேழ்வரகு பயிரில் வந்து 325 மில்லிகிராம் அளவில் 100 கிராம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா 325 மில்லிகிராம் சுண்ணாம்பு சத்து தான். ஆக நம்ம எலும்புக்கு உறுதி, இரும்பு சத்து வந்து கம்பில் இருக்குது, ராகியில் வந்து சுண்ணாம்பு சத்து இருக்குது. ஆக நம்ம இதை சேர்த்துக்கிட்டோம்னா எலும்பு உறுதியாக. அடுத்த முக்கியமான வந்து மனிதன் ஆரோக்கியமாக இருக்குன்னா புரதச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து சாமை, திணை மற்றும் பனிவரகு என்று சொல்லக்கூடிய இந்த சிறுதானிய பயிர்கள் வந்து இருக்கையிலே அதிக புரதச்சத்து அதிகமாக இருக்கின்றன. ஆக இதை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து புரதச்சத்து நம்ம மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. அடுத்ததாக வந்து நான் சர்க்கரை நோயாளிகள் வந்து உண்ண வேண்டிய உணவு நார்ச்சத்து அதிகம் கொண்டது. அது என்னன்னா முளைவிட்ட பயிர், கீரை வகைகள், காய்கறிகள் நிறைய சொல்றாங்க. இது வந்து தானியத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஏதாவது சிறுதானியம் இருக்குதா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குதிரை வாலி, இது வந்து இருக்கிறதுலே அதிகமான இரும்பு சத்து மற்றும் நார்ச்சத்து அதிகம் கொண்ட ஒரு சிறுதானிய பயிர் தான் இந்த குதிரை வாலி. ஆக இந்த நார்ச்சத்து கொண்ட இந்த குதிரை வாலி சாப்பிட்றப்போ நம்ம வந்து இந்த சர்க்கரை நோயிலிருந்து நம்ம விடுபட்டு விடலாம். அடுத்ததாக நமக்கு கண்ணுக்கு தேவையான விட்டமின் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ என்னென்ன சிறுதானியத்தில் இருக்குது, முக்கியமாக வந்து பனிவரகு, அடுத்தது திணை. இந்த இரண்டு பயிர்லேயே வந்து விட்டமின் ஏ கரோட்டினாய்ட்ஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து குழந்தைகள் சாப்பிட்றப்போ அவங்களுக்கு கண்ணுக்கு வந்து விட்டமின் வந்து கிடைச்சி நல்ல கண் வந்து சீக்கிரமாகவே கண் டாக்டர் போய் சந்திச்சு கண் கண்ணாடி போடுவதில் வந்து அவர்கள் வந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஸோ விட்டமின் ஏ சத்து வந்து இந்த சிறுதானிய பயிர்களான பனிவரகு மற்றும் திணையில் அதிகமாக இருக்கின்றன. அது மட்டும் இல்லாது கால்சியம், மக்னீசியம், துத்தநாகம், ஜிங்க் போன்ற இந்த நுண்ணுடை சத்துக்கள் அடங்கிய இந்த சிறுதானிய பயிர்கள் வந்து சிறுதானியில் நான் சொன்ன அனைத்து ராகி, வரகு, பனைவு, குதிரவாளி, சாமை, திணை அனைத்திலுமே இருக்கின்றன. ஸோ இவ்வாறு நம்ம சாப்பிட்டு சாப்பிடுவதனால் நமக்கு வந்து மருத்துவ செலவிலிருந்து நாம் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: சூப்பரா பேசினாரு சார்.
3: அடுத்து யாரை பார்க்க போறோம் சார்? ரொம்ப ஆர்வமா இருக்கு.
1: முனைவர் கு சத்யா, இணை பேராசிரியர் உளவியல் துறை, அவர்கிட்ட போய் பேசுவோம்.
4: வணக்கம். இந்த சிறுதானிய மகத்துவ மையத்தில் உங்களது பணியை பற்றி சொல்லுங்களேன்.
5: என்னோட துறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உழவியல் துறை. இந்த உழவியல் துறையில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா பயிரோட விதைக்கிற காலம் முதல் அறுவடை காலம் வரைக்கும் அதில் என்னென்ன மாதிரியான உழவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்க முடியுங்கிற ஆராய்ச்சியில் தான் நான் வந்து செயல்பட்டு இருக்கேங்க.
4: உங்களது ஆராய்ச்சி பணிகள் பற்றி சொல்லுங்களேன்.
5: என்னோட ஆராய்ச்சின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக என்னோட மெயினான ஆராய்ச்சி வந்து இங்கே ஆல் இண்டியா கோஆர்டினேட்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அகில இந்திய அளவில் சிறுதானியங்களுக்காக உள்ள வந்து ஒரு ஸ்கீம்ல தான் வந்து என்னோட போஸ்டிங்கே இருக்கு. அந்த ஸ்கீம்ல வந்து அகில இந்திய அளவில் எல்லா விதமான சென்டர்லயும் ஒரு சில தொழில்நுட்பங்களை வந்து ஒரே வித பயிரில் 5-6 சென்டர்ல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதாச்சும் ஒரு விதை போடுறோம், அதுக்கு வந்து உரம் போடுவோம். அந்த உரம் வந்து வெவ்வேறு விதத்தில் வந்து போடுவோம். அதாவது 50% உரம் அந்த பயிருக்கு போதுமா, இல்லை 75% போதுமா, இல்லை 100% வேணுமா, இல்லை அதையும் தாண்டி வந்து 125% வேணுமா, இன்னும் அதிகமாக போட்டால் நல்ல மகசூல் வருமா அப்படின்னு ஒவ்வொரு பயிர்களுக்கும் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சிகளும், அது மட்டும் இல்லாமல் களை கட்டுப்பாடு சம்பந்தமான ஆராய்ச்சிகள், அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கு என்ன மாதிரி ஏதாச்சும் வறட்சி காலங்களில் இந்த பயிரை எப்படி பாதுகாத்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சிகளும் இந்த பயிரில் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் புது ரகங்கள் வெளியிட போகிறாங்கன்னா அந்த ரகங்களில் வந்து எந்த மாதிரியான சத்துக்கள் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, அந்த ரகம் வந்து நல்ல உரத்தை எடுத்துக்குதா, இல்லை உரத்தை கம்மி பண்ணி கொடுத்தா போதுமா, அந்த மாதிரி ஒரு ஒரு வெளியிடக்கூடிய ரகங்களுக்கும் ஆராய்ச்சிகள் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம்.
4: உங்களுடைய ஆராய்ச்சியில் உங்களுக்கு ரொம்ப திருப்தி கொடுத்த ஒரு ஆராய்ச்சி பத்தி
5: திருப்தி கொடுத்த ஆராய்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஊடுபயிர் சாகுபடி பண்ணுவோம் சார். ஊடுபயிர் சாகுபடி வந்து நான் எதுல பண்ணேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திணையில வந்து எண்ணெய் வித்து பயிர்களுக்கான ஆராய்ச்சி பண்ணேன். ஏன்னா பொதுவாகவே வந்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த சிறுதானிய மகத்துவ மையத்துல வேலை பார்க்கறதுனால வந்து 1000க்கு மேற்பட்ட விவசாயிகளை வந்து சந்திக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு அந்த கிடைச்சது. அவங்களுக்கு சொல்லக்கூடிய சில குறைபாடுகள் என்ன, ஏன் நீங்க சிறுதானிய சாகுபடி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் வந்து சரி இது போட்டா வருமோ வராதோ புதுசா இருக்கு எங்களுக்கு அதனால

0: நம்பி பயிர் வைக்கிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. இன்னும் நிறைய காரணங்கள் அவங்க சொல்லுவாங்க, அதில் மெயினான காரணமாக இது இருந்தது. அப்போ அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து இப்போ வந்து ஒரு வேர்க்கடலை போடுறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பயிர் வைக்கிறாங்க, எண்ணெய் வித்து பயிர்களோ இல்லை பயிர் வகை பயிர்களோ வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மெயினாக இந்த பயிரை போட்டு அது வருமோ வராதோங்கிற பயத்தில் இல்லாமல் அதுக்கு ஊடு பயிராக அவங்க போட்டு விட்டாங்கன்னா கூட இந்த பயிர் வரும். ஒரு பயிர் வந்து இன்னொரு பயிர் வந்து கண்டிப்பாக வந்து அது ஒத்து போகுமா ஒத்து போகாதா அப்படிங்கிற ஆராய்ச்சி நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஒரு சில பயிர்களோட இன்னொரு பயிரை ஊடு பயிராக போடும்போது ஒரு பூச்சினாலேயோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களால் ஏதாவது ஒரு பயிர் பாதிக்கப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்ம பொதுவாக விவசாயிகள் செய்யக்கூடிய அந்த எண்ணெய் வித்து பயிர்களில் இதை ஊடு பயிராக போட்டோம்னா நமக்கு நல்லா வருதான்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்கள நம்பி நம்ம வந்து இந்த பயிர் செய்ய சொல்லலாம்.
1: அந்த மாதிரி எந்த பயிர் செஞ்சீங்க?
0: இந்த இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா வரகு கூட வந்து உளுந்தும் பச்சை பயிரும் நம்ம வந்து போட்டோம். அந்த இதில் வந்து கரெக்டாக நம்ம வரகு தனியாக பண்ணா அந்த பயிர் எண்ணிக்கை வந்து மாறாது, வரகோட எண்ணிக்கையும் மாறாது, உளுந்தோட எண்ணிக்கையும் வந்து இதில் மாறாது. அப்படி இருக்கும்போது ரெண்டு விதமான லாபம், ஒரு ஏக்கர்லேயே நம்ம உளுந்து தனியாக போட்டோம்னா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குமோ அதுவும் நமக்கு கிடைக்கும், வரகு உளுந்து தனியாக போட்டோம்னா அதுவும் லாபம் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த உளுந்து மட்டுமே பயிரிடக்கூடிய இடத்துல போய் நம்ம வந்து தைரியமாக சொல்லலாம், இதை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பயிரை வந்து பாதிக்காது, கூடுதலான ஒரு வருமானம் தான் கிடைக்கும், நீங்கள் போட்டு தான் பாருங்களேன், சும்மா போட்டு பாருங்களேன், இதனால் இப்போ வருமானம் வரலனா கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நம்பி வந்து அவங்கள தைரியப்படுத்தி சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து திணையில வந்து எண்ணெய் வித்து பயிர்களை வந்து ஊடு பயிராக செய்ய சொன்னோம். அந்த ஊடு பயிர்கள் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம நிலக்கடலை பொதுவாக நம்ம எல்லா விவசாயிகளும் வந்து மானாவாரியில் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எள்ளு வந்து முக்கியமான எண்ணெய் வித்து பயிராக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பேயல் அப்படின்னு சொல்லக்கூடிய நைஜர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த பேயல்னு சொல்லக்கூடிய அது ஒரு எண்ணெய் வித்து பயிர். அந்த பயிர் மூணு பயிரையும் அதில் வந்து ஊடு பயிராக நம்ம போட்டு பண்ணும்போது பயிர்களுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, நம்ம திணைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, நம்ம ஊடு பயிராக போடுற அந்த பயிர்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இரட்டிப்பு வருமானம் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னால் போயிட்டு வந்து இந்த எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி செய்யக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் இந்த திணையை வந்து நீங்கள் நம்பி போடலாம், நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து இதுவும் ஒரு கூடுதலான ஒரு வருமானம் வரும். அதாச்சும் நம்ம வந்து சிறுதானியத்தோட உற்பத்தியை வந்து பெருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். தனியாக செய்யுங்கன்னு சொல்லும்போது அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க, இல்லை இல்லை வேண்டாம் இது என்னமோ போட்டால் நமக்கு வருமோ வராதோ அப்படிங்கிற வந்து நிறைய பேர் சொன்ன பயம். எங்கள் தாத்தா காலத்தில் பண்ணாங்க, இப்போ நான் வந்து பண்ணல. அது வந்து ஏன்னா ஒரு வேளை வருமோ வராதோ அது எப்படி இருக்குமோ எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறோம், இந்த மாதிரியான பதிலே நிறைய பேர் சொன்னாங்க. வயசான மக்கள் மட்டும்தான் இதை நாங்கள் செய்திருக்கோம், நாங்கள் சாப்பிட்ருக்கோம், நல்லா ஹெல்த்தியாக இருந்திருக்கோம், இன்றைக்கி வந்து வருமானம் கம்மியாக போனதுனால நாங்கள் அதை விட்டுட்டோம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட வந்து என்னால் இதை வந்து தைரியமாக வந்து இந்த ஊடு பயிரில் நீங்கள் இதை போட்டு சும்மா விதைச்சி பாருங்கள், இந்த பயிரும் பாதிக்காது அந்த பயிரும் பாதிக்காது, உங்களுக்கு கூடுதலான வருமானம் கண்டிப்பாக வரும்னு என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும் என்னோட ஆராய்ச்சி மூலமாக.
1: வரக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் உழவியல் துறையிலேருந்து பயிற்சிகள் கொடுத்துருக்கீங்களா? இந்த மூணு வருடத்தில் எத்தனை பயிற்சிகள் கொடுத்துருப்பீங்க?
0: மூணு வருடத்தில் வந்து 100க்கு மேற்பட்ட பயிற்சிகளை வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துருக்கோம். எல்லா விதமான மாவட்டங்களும் அதில் குறிப்பாக இந்த வருஷத்தில் மட்டுமே வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட விவசாய அதாவது குரூப் ஒரு 40 விவசாயிகளாக வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நமக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே வந்து உழவியல் சம்மந்தப்பட்ட அதில் எப்படி சாகுபடி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம், அவங்க இன்னொரு காரணம் வந்து ஆட்கள் பற்றாக்குறை சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாமல் மெஷினரிஸ் மூலமாக எதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் செலவுகளை கம்மி பண்ணி வருமானம் அதிகரிக்கலாங்கிற சம்மந்தப்பட்ட என்னோட உழவியல் துறை சம்பந்தப்பட்ட எல்லா கருத்துக்களையும் அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன்.
1: சிறுதானியத்தை வந்து ஊக்கப்படுத்தணும், நிறைய அதில் விழிப்புணர்வு வரணும், மக்கள்கிட்ட வந்து பயன்பாட்டுக்கும் அதிகம் வரணும் அப்படின்னு மத்திய அரசு அதை நிறைய முயற்சிகள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த விதத்தில் அத்தியந்தல் இருக்கக்கூடிய இந்த சிறுதானிய மகத்துவ மையத்துடைய பணிகள் பற்றி.
0: அதில் முக்கியமான பணியே இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பயிற்சிகள். முதல்ல இந்தியா லெவலில் யோசிக்காமல் நம்ம கிராமத்திலிருந்து ஆரம்பித்து நம்ம ஒரு ஒரு மாவட்டங்களாக நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் போது தமிழ்நாட்டோட முக்கால்வாசி மாவட்டங்கள் வந்து இங்கே வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இதில் வந்து முக்கியத்துவத்தை பத்தி சொல்லி நீங்க பணம் வரவை மட்டும் மெயினா எதிர்பார்க்காதீங்க, பயன்கள் என்ன இருக்குங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து சாகுபடி செய்வீங்க. இது இருக்கக்கூடிய எல்லா பயன்களும் இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு, இதுல வந்து நம்ம வருமானங்களையும் பெற முடியும், அதாச்சும் விளைவிச்சதோட நம்ம சாப்பிட்றது போக நமக்கு கொஞ்சம் தானமா தேவைப்படும், ஒரு 10 கிலோ இருந்தா போதாது, அதான் எங்கேயாவது வாங்கிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து இல்ல உங்களோட பயன்பாட்டுக்கும் இல்லாம உங்களால மத்தவங்களுக்கும் வந்து அதை மதிப்பு கூட்டி கொடுத்து உங்களால வந்து நல்ல வருமானத்தை பெற முடியும் சொல்லி நிறைய பயிற்சிகளை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். அதன் மூலமா இதனோட விழிப்புணர்வை அதிகமாக ஏற்படுத்தியிருக்கோம் இந்த சிறுதானிய மகத்துவ மையத்தின் மூலமா.
1: இப்போ சிறுதானியம் அப்படின்னாவே தன்மகரந்த சேர்க்கையுடைய பயிர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ புதிய ரகங்கள் அதில் உருவாகிறது ரொம்ப கஷ்டமான காரியம்னுவாங்க, ஆனால் வந்து அத்தியந்தரில் வந்து புதிய ரகங்கள்லாம் கூட வந்திருக்குது, அதில் உங்களுடைய பங்கு எதாவது இருக்குதா?
0: உழவியல் துறையை சம்மந்தப்பட்ட வரைக்கும் புது ரகங்களில் வந்து நாங்கள் அந்த பயிரோட அவங்க வந்து பயிர் ரகங்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சாலும் அந்த ரகங்கள் வந்து எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் அந்த மண்ணுக்கு வந்து ஒத்து வருமா, அந்த மண் வந்தாலும் மெயினாக போடுறது அதுக்கு போடக்கூடிய சத்துக்கள், அந்த உர சத்துக்கள் எது எதுக்கெல்லாம் வந்து இயற்கை உரங்களுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுதா இல்லை செயற்கை உரங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதா எந்த அளவுக்கு போடலாம்.

0: அதுல வந்து கம்மி பண்ண முடியுமா, அதாவது விவசாயிகள் வந்து நிறைய செலவழிக்காம மகசூல் எடுக்க முடியுமா அப்படிங்கறக்கான உழவியல் துறை சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை புது புது ரகங்களுக்கு எங்களோட பாட்டு மூலமா நாங்க செய்து கொடுத்துட்டு இருக்கோம்.
1: கோபால் சார், அதோ ரெண்டு விவசாயிங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட கேட்கலாமா?
2: ஓகேம்மா. ஐயா வணக்கங்க.
3: வணக்கங்க.
2: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க.
3: என் பேர் சி ராஜேந்திரன், அருணகிரி மங்கலம், கலசப்பாக்கம் தாலுக்கு, திருநாவளை மாவட்டம்.
2: இப்போ நீங்கள் வந்து சிறுதானியங்களை அதுலேருந்து மதிப்பு கூட்டிய பொருட்களாக விற்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம்.
3: ஆமாங்க.
2: அது சம்மந்தமான செய்திகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன், என்ன செய்கிறீங்க?
3: சிறுதானியத்தில் எல்லாமே வாங்கி வச்சுருக்குறேங்க. எல்லா ரகமான சிறுதானியங்களும் இருக்குது. சாமை அரிசி, தினை அரிசி, வரகரிசி, குதிரவாளி, எல்லா அரிசியும் சிறுதானிய அரிசியும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோங்க.
2: அதாவது அரிசியாக செஞ்சு மார்க்கெட்டிங்
3: பண்ணுறாங்க. ஆமாங்க.
2: இப்போ அது மட்டும் நமக்கு லாபம் தந்துடாது. அந்த அரிசியிலேருந்து நம்ம வந்து அதை பவுடராக்கி மாவுலேருந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம். அது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்களா.
3: தினை அரிசியிலையும் குதிரவாளியிலையும் பிஸ்கட் செய்யறேங்க. அதுக்கு மேலே வர்றது வந்து அந்த ஹஸ்கை உபயோகப்படுத்தி மாட்டு தவிட அரைச்சி மாட்டு தீவனம் பண்ணி கொடுக்குறோம்.
2: அது ஒரு தனி லாபம்.
3: வேஸ்டேஜ் இல்லாம அந்த உமியை வந்து தவிட அரைச்சிட்டு மாட்டு தீவனத்துக்கு கொடுத்துட்றேங்க. தினையிலையும் குதிரவாளியிலையும் பிஸ்கட் பண்ணி கொடுக்குறேங்க. அதில் வந்து இன்கிரீடியன்ஸ் வந்து ஒன்லி தினை அரிசி, நாட்டு சர்க்கரை, நெய், வேற எதுவும் சேர்க்கறதில்லைங்க. எதுவுமே வந்து கெமிக்கல்ஸ் கிடையவே கிடையாது. எல்லாமே இயற்கையான வந்து தான் இது பண்ணி கொடுக்குறேங்க.
2: நீங்கள் வந்து அதுலேருந்து பிஸ்கட் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தொழில்நுட்பம்லாம் எங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டீங்க?
3: இப்போதைக்கு வந்து நான் பேக்கரியில் தாங்க பண்ணுறேங்க. நான் கிண்டியில் வந்து ஒரு 6 மாதம் யூனியம் நடத்தினாங்க. அதில் வந்து இதுக்குள்ள தொழில்நுட்பம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. தனியார் டிவியில் வந்து இவங்க வந்து இந்த மாதிரிலாம் செய்யலாம், கருப்பு அரிசியில் பாயாசம் செய்யலாம், தினையில் லட்டு செய்யலாம், அதனுடைய செய்முறை விளக்கங்கள்லாம் வந்து தனியார் நிறுவனத்திலேருந்து வந்து அந்த டிவியில் சொல்கிறவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்க்கு நாங்கள் போயிருக்கிறோம்.
2: அதனால் ஓரளவு
3: தெரிஞ்சுக்கணும்.
2: இப்போ மதிப்பு கூட்டி நம்ம பொருட்கள் விற்கும் போது லாபம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கு?
3: அது ஓப்பனாக சொல்லணும்னாக்கா டபுளுங்க. 100 ரூபா நெல் கரையும்னா 100 ரூபாய்க்கு மேலே இதெல்லாம் மாத்தி விற்கும் போது
2: ஒரு விவசாயி வந்து ரெட்டிப்பு லாபம் அடைய முடியும்.
3: முடியணும், மெனக்கிடணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செஞ்சோம்னா மெனக்கிடணும். செஞ்சோம்னா நிச்சயமா லாபம் கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. இந்த அரிசி வியாபாரத்துக்கே கூட நம்ம கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்றது கஷ்டமா இருந்த சூழ்நிலையில இந்த ஹெட் சார் கிட்ட தான் கேட்டோம்.
2: அதாவது அத்தியந்தல இருக்கக்கூடிய சிறுதானிய மகத்துவ மையம்
3: மையத்தில் இருக்கிற ஹெட் சார்
2: தலைவர்கிட்ட வந்து
3: கேட்டேன், சார் இந்த மாதிரி இருக்குது, அரிசி மார்க்கெட்டிங் பண்றது கஷ்டமா இருக்குது. அக்ரி மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது, அதில் அதிகாரிங்க இருக்கிறாங்க. இங்கே மகத்துவத்தில் இருந்த தலைவராக இருந்தவர் தான் இப்போ ஜேடிஏவாக இருக்கிறார். நான் சொன்னேன், என் பேரை பயன்படுத்தி அவர்கிட்ட போய் பேசுங்கன்னு சொன்னார். இதை துணிஞ்சு யாரும் சொல்ல மாட்டாங்க. என் பேரை பயன்படுத்திக்கோ மனசார சொல்றேன், மகத்துவமையும் எனக்கு ஏராளமான வழிகாட்டுகள் பண்ணி இருக்கிறாங்க. இதுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அது உண்மை.
2: சரிங்க, உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சிங்க.
3: நன்றி.
4: கோபால் சார், அதோ இன்னொரு விவசாயி. ஏங்க இங்க வாங்க, இப்படி உட்காருங்க.
2: உங்க பேரு, ஊரு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: என் பேர் சிவபாலன், போலூர் தாலுக்கா, கேளூர் கிராமம், திருவண்ணாமலை மாவட்டம். நான் வந்து சிறுதானியத்தில் வந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறேன் சார்.
2: என்னென்ன பொருள்லாம் மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறீங்க?
5: வரகு முறுக்கு சார், வந்து தினை லட்டு, தினை மிச்சரு, தினை அதிரசம், தினை பிஸ்கெட்டு மாவெல்லாம் ரெடி பண்ணுவோம் சார். வந்து
2: பல இடங்களில் கல்யாண மண்டபங்களில் கூட தினை லட்டு வைக்கிறாங்க. அது சிறுதானியத்தில் செஞ்சதுனால வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க. அது செய்யக்கூடிய அந்த முறை அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: தினை லட்டுன்னும் போது பார்த்தீங்கன்னா தினையை வந்து வறுத்துருவோம் சார். வந்து வறுத்து மாவாக்கிடுவோம்.
2: மாவே வந்து ரொம்ப குறகுறன்னு இருக்கணும், மாவில் பவுடராக இருக்கணும்.
5: ரொம்ப நைஸாக இருந்தால் சார் நல்லா இருக்கும் சாப்பிட. ரொம்ப
2: நைஸாக இருக்கும்.
5: ஆமாம், ரொம்ப நைஸாக இருக்கணும். வந்து நைஸாக அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிடுவோம். வந்து அரைச்சிட்டு பார்த்துட்டா நாட்டு சக்கரை கொஞ்சம் பாகு எடுத்துருவோம் சார். ரொம்ப பாகு எடுத்தாலும் ரொம்ப இதுவாகிடும். வந்து மீடியமான பதத்தில் பாகு எடுத்து அதில் போட்டு கலாடி அப்படியே
2: சின்ன சின்ன உருண்டை,
5: சின்ன சின்ன உருண்டை அப்படியே பிடிச்சி எடுத்து
2: இதில் ஏதாவது நெய் சேர்க்கணுமா?
5: ஆமாம், நெய் சேர்ப்பு, நெய் சேர்ப்பு.
2: கொஞ்சம் வாடையாக இருந்தால்
5: ஆமாம், நெய் இருந்தால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். வந்து
2: இதில் தேவையான அளவு உப்பு,
5: உப்புலாம் போட மாட்டோம் சார். வந்து
2: உப்பே போட மாட்டேங்க,
5: போட மாட்டோம் சார். வந்து இது மட்டும் தான், அந்த இனிப்புன்றதுனால உப்பு போட மாட்டோம். வந்து நாட்டு சக்கரை சேர்த்து நாட்டு சக்கரையே பண்ணுவோம். வந்து
2: இப்படிதான் தினை லட்டு,
5: தினை லட்டு வந்து.
2: சரி,
5: தூயமல்லின்னு அரிசியில வந்து ரிப்பன் பக்கோடா மாரி அது ஒரு 3 கிலோ வந்து.
2: ஓ, தூயமல்லி அரிசியிலேருந்து.
5: ஆமாம், அரிசியிலேருந்து
2: அரிசி மாவாக்கி,
5: மாவாக்கி அதுலேருந்து
2: ரிப்பன் பக்கோடா,
5: ரிப்பன் பக்கோடா வந்து பண்ணுவோம். வந்து
2: வரகுல இருந்து முறுக்கு அதை எப்படி தயார் பண்றீங்க?
5: நைஸா அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு ஓமம், சீரகம், எள்ளு இதெல்லாம் போட்டு மாவை பிசைஞ்சு மரச்சக்கில பகுதியில் கடலை எண்ணெய் தான் பண்ணுவோம்.
2: கடலை எண்ணெய்,
5: ஆமாம், கடலை எண்ணெய் தான் பெரும்பாலும் நம்ம எல்லாமே அங்கே வாங்குறோம். எல்லாமே இயற்கையான்றதுனால மரச்சிக்கு தான் நிறைய வாங்குவோம். பாமாயில்
2: நம்ம
5: மரச்சிக்கல இருந்து தான்
2: பண்ணுவோம்.
5: தயார் முறுக்கு ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ பிறந்தால கஸ்டமர் வந்து நம்ம விரும்பி வாங்குறாங்க.
2: அதனால முறுக்கு வந்து அந்த பதமாக அந்த எண்ணெயிலேருந்து எடுக்கிறது ரொம்ப முக்கியமாங்க.

0: ஆமாம்
1: ஏன்னா
0: சார்,
1: ஒன்று வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது, அதனால கருப்பு அடிச்சிடக்கூடாது,
0: ஆமாம் சார்,
1: அது பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக அந்த கவர்ச்சியாக அந்த கலர் இருக்கணும்
0: ஆமாம்
1: அப்படின்னு,
0: சார்,
1: அப்போ தான் அது நல்லா முறுமுறுன்னு இருக்கும் அப்படின்னு. அது எப்படி உங்களுக்கு அந்த அனுபவத்தில் தான் வர்றதா இதெல்லாம்?
0: அது அப்படியே ஒன்று ரெண்டு மிஸ் ஆகி கொஞ்சம் ஆகிடும். ஒரு சிலர் கொஞ்சம் ஒயிட்டாக கேட்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் முருளாகவும் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பேக் பண்ணிவிடுவோம். கொஞ்சம்
1: வேறு என்னென்ன?
0: கருப்பு கவுனி அதிரசம் பயிர் பண்ணுவோம். வந்து
1: கருப்பு கவுனிலேருந்து
0: அதிரசம், வந்து
1: அதிரசம் பலகாரம்,
0: பலகாரம் பண்ணுவோம். வந்து
1: உங்கள் அனுபவத்தில் ஒரு விவசாயி வந்து விவசாயம் செஞ்சு அந்த விவசாயத்தில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த தானியத்தை அப்படியே நேரடியாக விற்கிறத விட இந்த வேல்யூ ஆடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மதிப்பு கூட்டி ஒரு பொருட்களை விற்கிறது, இதுதான் லாபம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்களேன்.
0: இல்லை, லாபம் தான் சார். வந்து அது வந்து மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய அவேர்னஸ் வரல. வந்து இப்போ 100க்கு 10% தான் விரும்பி சாப்பிட்றாங்க. இன்னும் அதிகமாக வரணுன்றதுனால
1: சிறுதானியத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு இன்னும் வரணும்,
0: இன்னும் வரணும். வந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்குது திருநெல்வேலி மாவட்டம், ஆனால் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே வேலூர் மாவட்டம் தான். வந்து ஊரக வளர்ச்சி திட்டம்ன்ற மாரி ஒரு அமைப்பு வந்து தனியாக அங்கே நம் சந்தைன்னு ஒன்று வேலூரில் கவர்மெண்ட்லேயே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க பில்டிங்கில். நாற்றி கம்மி 6 to 9 மணி வரைக்கும் தான் கஸ்டமர் வருவாங்க. அந்த 3 மணி தான் வியாபாரமே, வந்து 3 மணி வியாபாரம் பண்ணிட்டு வந்துடுவோம்.
1: விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம்.
0: முக்கியம் வந்து, ஆமாம் சார். வந்து
1: உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கங்க.
2: கோபால் சார், எல்லாருமே சூப்பரா பேசினாங்க. சிறுதானியங்களை பத்தி பல்வேறு செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டோம் சார்.
3: சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி பல்வேறு உணவுப் பொருட்களை தயாரிச்சு விற்பனை செஞ்சா நல்ல வருமானம் வரும், மக்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
4: இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த சிறுதானியங்களை நாம அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ளணும். நம்ம பாரத பிரதமர் சொன்ன மாதிரி இந்தியாவை சிறுதானியங்களின் சர்வதேச மையமாக மாற்ற நாம் அனைவரும் முயல வேண்டும். இதனை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி சிறுதானியங்களை அனைவரிடமும் கொண்டு சேர்ப்போம். இதையே உறுதிமொழியா ஏற்போம். சரி சந்துரு, நாம கிளம்பலாமா?
3: ஓகே சார், கிளம்பலாம்.
2: சார் சார், அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் புதுச்சேரிக்கு போவோம்.
4: ஓகே ரம்யா, வாங்க வாங்க, காரை எடுப்பா சந்துரு.
3: ஓகே சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளமான பாரதம், இந்தியாவின் சிறுதானிய திட்டம், சித்திரம் கேட்டீர்கள். இணைப்பு குரல்கள் கோபால் சாராக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன், ரம்யாவாக ஏ. கதிஜாவி ஆகியோர் பங்கேற்றனர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
5: சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள்,
6: தொழில் முனைவோர்கள்,
5: நாடக கலைஞர்கள்,
6: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
5: ஹாய் ஸ்நேகிதியே,
6: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
5: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
6: ஹாய் ஸ்நேகிதியே,
5: ஹாய் ஸ்நேகிதியே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:30.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட்.

0: டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இந்த மாதிரி இசை கானங்களின் தொகுப்பு இது மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக. நான் உங்கள் ஆர்ஜி பூஜா. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் ஹரிஹரன் குரலில் பாடல் கேட்கலாம், கண்ணுக்குள் நிலவு படத்திற்காக.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இது எங்களை இதமாக்கும் என் இசை கானம். இது மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சாதனா சர்க்கம் மற்றும் ஸ்ரீனிவாஸ் குரல்களில் பாடல் அலைபாயுதே படத்திற்காக.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் 35 நொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திற்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஹரிஷ் ராகவேந்திரா, பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் OS அருண் குரல்களில் பாடல் மஜ்னு படத்திற்காக.

0: ஃபர்ஸ்ட் வல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: பதினோரு மணி 56:36 நொடிகள். இது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக். நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரல்களில் பாடல், டும் டும் டும் படத்திலிருந்து. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது பூஜா டெக்கரன். பபாய்.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவல்லி.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஷியோபூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள குனோ தேசிய வனவிலங்கு பூங்காவில் சிறுத்தை புலிகள் மீள் அறிமுகப்படுத்தும் திட்டம் குறித்து ஆய்வு செய்தார். பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள சிறுத்தை புலி மேலாண்மை பகுதியை அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் இத்திட்டத்தின் தற்போதைய நிலை குறித்து திட்ட அதிகாரிகள் குடியரசுத் தலைவருக்கு விரிவாக விளக்கமளித்தனர். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனிய கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உயரிய சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். கத்தார் நாட்டின் முக்கிய எரிவாயு ஏற்றுமதி மையமான ராஸ் லஃபான் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 54 பேர் காயமடைந்துள்ளனர். மேற்காசியாவில் நிலவிய போர் பாதிப்புகளுக்கு பிறகு இந்த எரிவாயு மையத்தில் எரிவாயு ஏற்றுமதி செய்யும் பணிகள் மீண்டும் தொடங்கிய நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. கொலம்பியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வலதுசாரி வேட்பாளர் திரு அபெலாடோ டேலா எஸ்பிரியல்லா இடதுசாரி வேட்பாளர் திரு இவான் செப்பேடாவை மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை

நிறைவடைந்ததைத் தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 3% சரிந்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரூப் ஜி பிரிவில் கனடாவின் வான்குவர் நகரில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் எகிப்த் அணி நியூசிலாந்தை 3-1 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. இந்த வெற்றியின் மூலம் உலகக்கோப்பை வரலாற்றில் தனது முதல் வெற்றியை எகிப்து அணி பதிவு செய்தது. முன்னதாக கலிபோர்னியாவில் நடைபெற்ற ஈரான் பெல்ஜியம் இடையிலான ஆட்டம் சமனில் முடிந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ 102.8 கேட்டுட்ருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய வணக்கத்தோடு. இன்றைய வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 12:03 ஆயிட்டிருக்கு. நேயர்களே, வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம எப்போவுமே அன்றைய தினம் என்னென்ன வரலாற்று நிகழ்வுகள் நடந்தது, அன்றைய தினத்தோட ஸ்பெஷல் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கும். ஸோ தெரிஞ்சுக்கலாம் இந்த வரக்கூடிய ஒரு பாடலுக்கு அப்புறமா. ஸோ நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்கு, தீனா படத்துலேருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று. ஸோ இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் உலக மழைக்காடுகள் தினம். ஆமாங்க, வேர்ல்ட் ரெயின் ஃபாரஸ்ட் டே இன்றைய தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. மழைக்காடு அப்படிங்கிறது உலகம் முழுவதும் காணப்படக்கூடிய ஒரு வகை காடு. இந்த பெயர்லேருந்தே அந்த காடுகள் அதிக மழை பொழிவதால இந்த காடுகள் மழைக்காடுகள் அப்படின்னு அழைக்கப்படுவதை நாம தெரிஞ்சுக்கலாம். இது பெரும்பாலும் நிலநடுக்கோட்டுக்கு அருகேதான் இருக்கும். இந்தியா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்க பகுதிகளில் இந்த காடுகள் காணப்படுது. நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் இருக்கக்கூடிய காடுகள் கூட மழைக்காடுகள் தான். அதே நேரம் ஒவ்வொரு மழைக்காடும் ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபாடோட இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கண்டத்திலுமே வாழக்கூடிய உயிரினங்கள், தாவரங்கள் வித்தியாசமாக இருக்கிறது தான். மழைக்காடுகள் உலகில் ரொம்பவே முக்கியமானது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழைக்காடுகள் தான் ரொம்பவே அதிகமான இயற்கை வளங்களை உற்பத்தி செய்யக்கூடியது. மேலும் ஆயிரக்கணக்கான தாவரங்கள் உயிரினங்களுக்கு அது வீடாகவும் திகழுது. அதோட நம்ம போன்ற மனிதர்களுக்கு உணவையும் மருந்தையும் அதிக அளவில் தருது இந்த மழைக்காடுகள் தான். ஸோ இன்றைய தினம் உலக மழைக்காடுகள் தினம். இதை பற்றின இன்னும் ஒரு சில தகவல்கள் இந்த பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

மணி 15:52 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களே, இன்றைய தினம் உலக மழைக்காடுகள் தினம் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்த. ஒவ்வொரு ஆண்டும் June 22 இன்றைய தினம் மழைக்காடுகள் தினம் கொண்டாடப்படுது. மழைக்காடுகளின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கும் அதை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கும் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருது. இந்த தினம் 2017 முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. மழைக்காடு கூட்டாண்மை அப்படிங்கிற சர்வதேச அமைப்பால் இந்த நாள் தொடங்கப்பட்டது. இந்த ஆண்டிற்கான அதிகாரப்பூர்வ மைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,

த ஃபாரஸ்ட் வித்தின் யூ, உங்களுக்குள் இருக்கும் காடு அப்படிங்கிறதா இந்த ஆண்டிற்கான மைய கருத்து, அதாவது கருப்பொருள். உங்களுக்குள் இருக்கும் காடு அப்படிங்கிறதா இதனோட தீமாவும் இருக்கு. காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி அதிகப்படியான ஆக்சிஜனை வழங்குவதால இது பூமியின் நுரையீரல் அப்படின்னும் மழைக்காடுகள் அழைக்கப்படுது. உலகிலே இருக்கக்கூடிய 50% அதிகமான விலங்கினங்கள் மற்றும் தாவரங்களுக்கு இந்த மழைக்காடுகள் வாழ்விடமாகவும் விளங்குது. உலகளாவிய வானிலை மாற்றங்களை கட்டுப்படுத்துறதுலையும் மழைப்பொழிவை சீராக்குறதுலையும் இது முக்கிய பங்கு வகிக்குது. சொனேர்களே, இன்றைய தினம் உலக மழைக்காடுகள் தினம் கடைபிடிக்கப்படுது.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: 102.8 FM ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில முன்னதான் நம்ம இன்றைய தினம் வந்து உலக மழைக்காடுகள் தினம், அதை பத்தின சில தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய தினம் இந்தியாவில, அதாவது இந்தியா சம்பந்தப்பட்ட வரலாற்று நிகழ்வுகள், அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சோ இதே தினம் 1946 இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன்ல உள்ள லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்துல தொடங்கியது. 2009 இதே ஆண்டு 21ஆம் நூற்றாண்டின் மிக நீண்ட சூரிய கிரகணம் இந்தியாவில் காணப்பட்டது. அதே மாதிரி 2016 இன்றைய தினம் இஸ்ரோ ஒரே ஏவுகணையில 20 செயற்கைக்கோள்களை விண்ணில செலுத்தி விண்வெளியில வரலாறு படைத்த தினம் இன்று.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேர்களே, வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 12:30 FM ரெயின்போவில் தொடர்வது.
1: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா, பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா, இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
3: FM ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். 12வது சர்வதேச யோகா தினம் நிகழ்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த வருஷத்துடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. இந்த தலைப்புடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமது மொத்த முழு ஜனத்தொகையில 10% குறைவானவர்கள் தான் முதியவர்கள் இருக்கிறாங்க. சோ அந்த முதியவர்கள் இன்றைக்கு அதிகமாக நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா, தூக்கமின்மை, அப்புறம் உடம்பு மூட்டு வலி, முதுகு வலி மற்றும் பல உடல் வலி சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி மன அழுத்தம். மன அழுத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி மட்டும் இல்லாமல் அதிகமாக டிப்ரெஷனும் அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மூத்த குடிமக்களுக்கு வந்து தொற்றா நோய்களான நீரிழிவு நோய்கள், உயர் ரத்த அழுத்தம், இருதயம் சார்ந்த நோய்கள், இது போன்ற நோய்கள் எல்லாமே அதிகமாக இருக்கின்றது. அதுக்கு யோகா ஒரு ரொம்ப முக்கியமான பங்களிக்கிறது மூத்த குடிமக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு. முதலாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்கள் எல்லாருமே சாதாரணமாக சொல்றது, வயசாகிறதால எதுவுமே ஞாபகத்துக்கு இருக்க மாட்டுது அப்படின்னு

0: எல்லாருமே அதிகமா சொல்றது. அந்த நினைவாற்றல் குறைவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் வந்து நமக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா எப்பயுமே வந்து நமது மனது எதையாவது ஒன்றை யோசிச்சுட்டே தான் இருக்கும். அதாவது ரூமினேஷன் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது யோசிச்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கும், இல்ல எப்பயோ நடந்த சம்பவத்தை பத்தி திரும்ப திரும்ப நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அதனால யாராவது உங்ககிட்ட பேசுவாங்க, பேசுற விஷயத்த கூர்ந்து கவனிக்க மாட்டோம் நம்ம. அதுக்கப்புறமேட்டு அவங்க கேட்டாங்க, நான் தான் சொன்னேன் ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ நீங்க சொன்னீங்களா, நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம என்ன நினைச்சுப்போம், தவறுதெல்லாம் இது வந்து மறதி நோய் எனக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சுப்போம். இதுக்கான காரணம் வந்து என்னன்னா, இப்ப மாணவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தொடர்ந்து இந்த கல்வினா பயில்றதால புதுசு புதுசா கத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஆனா அந்த வயசான காலத்துல நம்ம எதுவும் புதுசா படிக்கிறது இல்ல, புதுசா கத்துக்கிறது இல்ல, புதுசா தெரிஞ்சுக்கிறது இல்ல. அதனால அந்த போக்கஸ்ன்றது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வந்திருக்கும். சோ அப்படிப்பட்டவங்க இந்த யோகா செய்யறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க இந்த அஷ்டாங்க யோகத்துல. ஒன்னு வந்து பிரத்யாகாரா, இன்னொன்னு வந்து தாரணா. இப்ப பிரத்யாகாரா வித்ராவல் ஆஃப் சென்சஸ், நம்ம ஐம்புலன்களின் வாயிலாக நம்மளுடைய சிந்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுது. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும் போது அந்த பக்கத்தில் நடந்து யாராவது போவாங்க, அதுல நமக்கு கவனம் சேதல் ஏற்படலாம், இல்ல வேற ஏதாவது பேசுறதை கேட்கறதுனால கவன சிதறல் ஏற்படலாம். இது மாதிரி பல விதமான காரணங்கள்ல நமக்கு கவன சிதறல் ஏற்படலாம். அதே மாதிரி தாரணா, அந்த கவன சிதறல்கள் எல்லாத்தையும் நம்ம யோகா செய்வதனால என்ன எடுத்து அந்த பிரத்யாகாரால வந்து வித்ரால் ஆஃப் சென்சஸ், நம்ம ஐம்பலங்களையும் நம்ம கட்டுப்படுத்துறோம். ஒன்ஸ் நம்ம ஐம்பலங்களையும் நம்ம கட்டுப்படுத்தினாலே யோகா செய்வதன் வாயிலாக நம்ம கட்டுப்படுத்த முயற்சியால அடுத்ததாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ், அதுதான் தாரணா. போக்கஸ்னா என்னன்னா எந்தவித டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம இருந்துச்சுன்னா அந்த ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம்னா அதுதான் தாரணா. இதுதான் வந்து இன்னைக்கு எல்லாருமே பரவலா வந்து மைண்ட்ஃபுல்னஸ் சொல்றாங்க. டீ குடிச்சாலும் அந்த டீயை ரசிச்சு அந்த டீ குடிக்கிறதுல மட்டும்தான் நீங்க அந்த கவனத்தை செலுத்தணும். அந்த டீ குடிச்சுக்கிட்டே வேற எதையோ யோசிச்சுக்கிட்டோ இல்ல வேற ஏதோ பேசிக்கிட்டோ இல்ல டிவி பாத்துக்கிட்டோ பண்ணக்கூடாது, அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் சொல்றாங்க. சோ அந்த மைண்ட்ஃபுல்னஸ்க்கு இந்த யோகா வந்து அதிகமான பங்களிக்கின்றது. யார் ஒருத்தங்க யோகா செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த புத்தி கூர்மை அதிகமடைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த அல்ஜீமஸ் டிசீஸ் இல்ல டிமென்ஷியா இல்ல இது மாதிரியான மறதி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய பேத்தாலஜிக்கல் டிசீஸ் உள்ளவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகா செய்யறதுனால அவங்களுடைய நோய்களுடைய தீவிரம் ரொம்ப கம்மி. சிறிய சிறிதாக நம்ம வந்து அவங்களுடைய சிவியரிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்டா அதனால பாதிக்கப்படாம அதனுடைய இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால இந்த யோகா சிகிச்சை, இந்த தியான பயிற்சி, அதே மாதிரி இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக், அதே போன்று இந்த ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், இது அனைத்துமே உங்களுடைய புத்தி கூர்மைக்கும் உங்களுடைய மறதி நோய் அதே போல நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கு இந்த யோகா முக்கிய பங்களிக்கின்றது. நன்றி.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
2: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா, பொதுநலன் கருதி வெளியிடுவோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சமூக அடிப்படையிலான நோய் தடுப்பு சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கிறார் நோய்களை தடுத்தல் மற்றும் மருத்துவத்துறை டாக்டர் கார்த்திகா அவர்கள். இந்நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2275230.
2: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
3: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
4: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா,
5: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
6: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையெல்லாம் சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
7: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
8: வெளியில போக
7: விடுற, வெளிய போக விடுறா.
9: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
10: ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ட்ரிபிள் தமாக்கா.
11: ட்ரிபிள் தமாக்காவா?
10: பேசலாம்.

0: நீங்களா சந்தோஷமா சிரிக்கலாம்.
1: எங்க எப்போ?
0: உங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
2: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
3: நேர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் புதுச்சேரி புராணசிங்குபாளையம் PM ஸ்ரீ பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மக்கள் நலத்திட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக விவசாயிகள் சந்திப்பு விழாவின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
4: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
5: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
4: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
5: தினமும் இரவு 9:15 முதல் 11 மணி

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணி

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும் பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
6: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
7: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
6: கண்டிப்பா தேவையில்லை.
7: என்றும் அக்கறையுடன்
6: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
8: நேர்களை இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
9: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலாடோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். இந்த பயணம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் பேட்ஸ்கேயை தாம் சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமது மங்கோலிய பயணத்தை முடித்துக்கொண்டு டாக்டர் ஜெய்சங்கர் வரும் புதன்கிழமை தென்கொரியா செல்கிறார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் சோஹென் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசவுள்ளார். ஜேஜூவில் உள்ள அமைதிக்கான அமைதி கூட்டத்தில் அவர் பேசவுள்ளார். அப்பகுதியில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் விவாதிக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் எல்லை பாதுகாப்பு மற்றும் நாட்டின் வெளியுறவு கொள்கை தொடர்பான விஷயங்கள் குறித்து திரு சசி தரூர் தலைமையிலான வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று தமது ஆய்வை தொடங்கியுள்ளது. ஜம்மு, ஸ்ரீநகர், கார்கில், லே ஆகிய இடங்களுக்கு நேரடியாக சென்று இந்த குழு 4 ஆய்வு மேற்கொள்கிறது. சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கும் சூழ்நிலையில் அண்டை நாடுகளுடனான இருதரப்பு உறவுகள் குறித்தும் இக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுப்பது மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகள் குறித்தும் நாடாளுமன்ற நிலைக்குழு

0: ஆய்வு செய்ய உள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் அமைந்துள்ள சீனாவுடனான எல்லைக்கோட்டு பகுதியில் தற்போது நிலவும் சூழ்நிலை குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. இரண்டு யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட உள்ளது. இக்குழு புதுதில்லியில் இருந்து புறப்படும் முன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அண்டை நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள உறவுகள் மற்றும் வெளியுறவுக் கொள்கைகள் குறித்து விளக்கினார். மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து சில கட்சிகளின் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இந்த அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் பிரதமரை நேரில் சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் திரு ஆனந்த் விளக்கமளித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கண்டிகை பேரில் நேற்று ஏற்பட்ட விபத்து குறித்து பேரவையில் விதி 110 கீழ் விளக்கமளித்த அமைச்சர், உயிரிழப்பை தடுக்கும் வகையில் மாநில அரசு துரிதமாக செயல்பட்டதாக தெரிவித்தார். கோவாவில் இரும்பு தாது சட்டவிரோத சுரங்க முறைகேடு தொடர்பான வழக்கில் 1023 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்க இயக்குநரகம் முடக்கியுள்ளது. இது தொடர்பாக அந்த இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் சல்கோகர் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் 2 நாள் பயணமாக இன்று மத்திய பிரதேச மாநிலம் போபால் செல்கிறார். இன்று மாலை போபால் மாவட்ட ஆட்சியருடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். நாளை தேவாஸ் மாவட்டத்தில் உள்ள டோகாகுயி என்ற கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டங்களை டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைக்கவுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் அபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் இடதுசாரி வேட்பாளர் இவான் கெப்பிடாவை அவர் வென்றார். எஸ்பிரியா 1,29,00,000 வாக்குகளும் கெப்பிடா 1,27,00,000 வாக்குகளும் பெற்றனர். அமெரிக்கா, அர்ஜென்டினா, சிலி நாடுகளின் தலைவர்கள் எஸ்பிரியா வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுடன் 428 மில்லியன் டாலர் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி அதிநவீன ஹோவிட்சர் பீரங்கிகள், அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றை இந்தியாவிற்கு வழங்க இருப்பதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தளவாடங்களை வழங்குவதுடன் அவற்றின் பராமரிப்பிற்கு தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் பிற சேவைகளை வழங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய பொறியாளர்களுக்கு உரிய பயிற்சி தொழில்நுட்ப சேவைகளையும் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 3% குறைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தைகளை அடுத்து கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ளது. ஈரானிலிருந்து ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற போக்குவரத்திற்கும் வழி ஏற்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை சற்று குறைந்து

0: உள்ளது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்று $79, அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்று $75 உள்ளது. மேற்கு வங்கம் ஜல்பாய்குடியில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. அரசு போக்குவரத்துக் கழக பேருந்தும் ட்ரக்கும் மோதிய விபத்தில் இந்த விபத்து நேரிட்டது. காயமடைந்த 25 பேர் ஜல்பாய்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அம்மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஆனந்தமய் பர்மன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இரங்கல் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், கர்நாடகா, கோவா, அசாம், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், கிழக்கு மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 1 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்று இரவு 9 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எகிப்த் 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. டலாஸில் இன்று இரவு 10:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 2:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் ஈராக்குடன் மோதுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 14 தொடங்குகிறது. முதல் போட்டி எஜ்பஸ்டனில் 14 இரண்டாவது போட்டி கார்டிஃபில் 16 மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி லார்ட்ஸில் July 19 நடைபெற உள்ளன. முன்னதாக இந்தியா அயர்லாந்துக்கு எதிராக 2 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாட்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலாஜோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
3: அறையில் சூன்யம் கைக்குட்டி சிரிக்கவே அவள் வெண்ணிற மேலங்கி உடுப்பை மட்டிலும் கழற்றி கொக்கியில் பொருத்தியவளாக வீட்டுக்கு பங்களாவுக்கு புறப்பட்டாள். கழுத்தில் இதமாகவும் இங்கிதமாகவும் கம்மென்று கிடந்த தங்க சங்கிலியை ஒட்டி உரசியபடி ஊசலாடி கொண்டிருந்தது நாடிக்குழல். குழலை நெருடிய வண்ணம் நடந்தாள். அங்கங்கே பூட்ட வேண்டியவற்றையெல்லாம் அவள் கைப்படவே பூட்டினாள். உடைமைகளை முறையோடும் முறையாகவும் பேணி காப்பதில் அவள் அந்நாளிலிருந்தே ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து வருகிறாள். வெளியே வெளிச்சம் கண் சிமிட்டியது. வாசல் வெளிக்கு வந்தாள் ரேவதி. February 4 என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்திடும். பரீட்சை நாள் நெருங்குகிறதே. மீனாட்சி குங்குமத்தின் லட்சுமி மயமான இரத்த சிவப்போடு புத்தெழில் துள்ள தயாராக காத்திருந்தது அவள் வாகனம். கீதா, நான் புறப்பட்டுட்டுமா? மாதவியும் கண்ணகியும் 8 மணி ஷிஃப்ட்டுக்கு வந்ததும் அவங்க 2 பேரும் நோயாளிங்களை கவனிச்சுப்பாங்க. அதுக்குள்ள நீ அந்த டெலிவரி கேஸை உஷாரா பார்த்துக்கணுமாக்கும். அவங்க வந்தானதும் நேரத்தோடு நீ வீட்டுக்கு போயிடமா. குட் நைட் டாக்டர். குட் நைட். ரேவதியின் விழிகள் உயர்கின்றன. பெயர் பலகையில் டாக்டர் ரேவதி, MS, MBBS, DGO, FRCS, FICS, FACS ஆகிய எழுத்துக்கள் விதியின் எழுத்துக்களைப் போலே சிரிக்கின்றன. வாகனம் புறப்பட்டது.

ரேவதியை பொறுத்த மட்டில் அவளுக்கு அவள் பெயர்தான் உயர்வு. அந்த உயர்வு மனப்பான்மைதான் அவளுக்கு உயிராகவும் உலகமாகவும் வாழ்வாகவும் இருந்து வந்தது, இருந்து வருகிறது. ஆகவேதான் அவள் ஒரு தனிப்பிறவியாக மதிக்கப்பட்டும் விமர்சிக்கப்பட்டும் வருகிறாள். ரேவதி இல்லம் தளத்தளத்தது. காலம் ஒரு புள்ளிமான் என்பது சரிதான். மணி 8 அடித்தது. மணி யோசை அடங்குவதற்குள் அவள் மாடியில் தனது அந்தரங்க அறையில் டான் என்று வந்து நின்றாள். ஒளி விளையாடுகிறது, காற்று விளையாட்டு காட்டுகிறது. ஸ்டெத்தோஸ்கோப் ராப்பொழுதிலும் ஓய்வு காணத்தான் வேண்டும். ரேவதி புன்னகை செய்கிறாள். அவளது புன்னகையில் அவளே மயங்குகிறாள், கிறங்கவும் செய்கிறாள். இந்த புன்னகை சாமானியப்பட்டதா என்ன? நிலை கண்ணாடி நகர்கிறது, அவளும் நகர்கிறாள். திறந்த வெளியில் சற்றே நடந்து கீழ்ப்பக்கத்து சுவரில் சாய்ந்தபடி சிந்தனை தடுமாற்றத்தை சமாளிக்க முயல்கிறாள். நெஞ்சின் அலைகளுக்கு ஓய்வு தேவை. ஒரு மாறுதலை வேண்டி தனக்கு வெளியே தெரிந்த உலகத்தை சந்திக்க முனைந்தாள். மேற்கு தாம்பரத்தின் பிலிப்ஸ் மருத்துவமனை வித்யா தியேட்டர் பகுதிகளில் நெளிந்த அமைதியான இயற்கையின் அழகை நிதானமாக அனுபவிக்க அப்பொழுதும் அவள் தவறிவிடவில்லை. ஆயா அங்கம்மா நின்றாள். அவள் கைகளில் உரை கடிதம் ஒன்று, தனி பார்வைக்கு என்ற எச்சரிக்கையோடு காணப்பட்டது. இப்பொழுது அந்த அந்தரங்க கடிதம் ரேவதியின் பரிபூரண அந்தரங்கத்துக்கு பாத்திரமான மெத்தையில் சல்லாபமாகவோ சரசமாகவோ கிடக்கிறது. டாக்டர் ரேவதிக்கு மட்டும்தான் இரவு பகல் என்கிற வித்தியாசம் இல்லாமல் வாழ்க்கையின் பொறுப்புகளும் தொழிலின் கடமைகளும் காத்து தவம் கிடக்கும் என்பதில்லை. குமாரி ரேவதிக்கும் அப்படித்தான். அப்படியென்றால் டாக்டர் ரேவதிக்கும் குமாரி ரேவதிக்கும் வித்தியாசம் ஏதும் கிடையாதென்று பொருளா என்ன? நான் வேற, டாக்டர் ரேவதி வேறதான். இப்படிப்பட்ட வித்தியாசத்திலே எங்கள் இரண்டு பேரோட உயர்வும் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டு கொண்டு மின்ன முடியுது. ஆனாலும் இந்த உயர்வு போட்டியிலே வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்கிற சிக்கலே எங்கள் இரண்டு பேருக்கும் ஊடால நாளது வரையிலும் ஏற்படாதது அதிசயம்தான். அதிசயம் என்ன? அதிசயம் மனதுக்கு மனம்தான் சாட்சியாகும். எங்களோட கதையும் அப்படிதான். எதிர்புறத்து சுவரில் அழகு கொட்டி கொண்டிருந்த நாடி குழலை பெருமையோடு பார்த்து பெருமையோடு சிரித்தவளாக நடை தொடர்ந்தாள் ரேவதி. வெள்ளைக்கல் மூக்குத்தி பளீர் என்றது. தொலைக்காட்சி பெட்டி அன்புடன் அழைக்கிறது. நேரமில்லை. வீடியோ ஆர்வத்தோடு கூப்பிட்டது. அமர்த்தலாக இப்போ என்னால் வர முடியாது என்கிற பாவனையில் தலையை கிழக்கு மேற்காக அசைத்துவிட்டு நடையை தொடர்ந்தாள் ரேவதி. அந்த நேரத்து செய்திகளில் சூடு இன்னமும் ஆறாமல் இருக்கலாம். சமதர்ம சமுதாயம் உருவாக பாரத தாயின் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உன்னத இந்தியாவை உருவாக்குவோம். குடியரசுத் தலைவரின் 38வது குடியரசு விழா செய்தி விரிந்தது. விரிந்த மனத்தோடும் திறந்த மனத்தோடும் செய்தியில் ஒன்றினாள். ஓர் அரைக்கணம் கண்களை மூடினாள், மூடிக்கொண்டாள். புதிய பாரதத்தில் புதிதான பாரத சமுதாயம் அழகாகவே தரிசனம் தந்தது. கண்கள் மெல்ல மெல்ல திறக்கின்றன. அங்கே ஊதுவத்தியிலே தாழம்பூவின் அழகான மனம் ஆனந்தமாக எரிந்தது. மெய்மறக்கிறாள் ரேவதி. குட் ஈவினிங் மேடம். அந்தரங்க செயலர் ராவ் கைகளில் கொத்து கடிதங்களுடன் முத்து நகை தெளித்து நின்றார். இடது கை விரல்களை மயில் மாதிரி ஒயிலாக அசைத்து உதவியாளரின் இரவு வணக்கத்தை ஆமோதித்து ஏற்றுக்கொண்டவளாக, 89 பிப்ரவரி 4 தேதி நான் நடத்த போற காதல் சுயம்பரத்திற்கு இன்றைக்கு எத்தனை ஆண் சிங்கங்கள் மனு பண்ணியிருக்கிறாங்க என்று விசாரணை செய்தாள் அவள். கேள்வியில் அலட்சியமானதொரு விசித்திர போக்கு குரல் கொடுக்காமல் இல்லை. ஆனாலும் கவர்ச்சியான அவளது கண்களில் மட்டும் ஒரு சித்திரமான கற்பனை ஆசையுடனும் ஆதங்கத்துடனும் வலை பின்னி கிடக்கிறதே. இன்று 10 நின்று போச்சுங்க மேடம் என்னும் விடையையும் அவள் கனப்பொழுதில்

0: ஜீரணித்துக் கொள்ளவும் செய்தாள். மிஸ்டர் ராவ், உங்க மனைவி உங்களுக்காக காத்திருப்பாங்க, நீங்க போலாம் என்று விடை கொடுத்தாள். ரேவதி நெற்றியை தடவி கொண்டாள். நெற்றிக்கண்ணை தேடியிருப்பாளோ தனி பார்வைக்கு என்பதாக ஒரு கடிதம் வந்திருந்ததே. நடந்தாள். பதட்டமும் கூடவே நடந்திருக்க வேண்டும். உரை தாறுமாறாக கிழிகிறது. தியாகராய நகர், 25/1/1988. அம்மா ரேவதி அவர்களே, உங்கள் க்ஷேமலாபம் எப்படி? நீங்கள் நலம்தானே? உங்கள் மனமும் நலமாயிருக்கின்றதா? இப்படிக்கு உங்கள் மனசாட்சி. ரேவதியின் ஊதா சோழி நனைந்தது, ஈரமாயிற்று. பற்களை நர நரவென்று கடித்து கொண்டாள். மிஸ்டர், கேலி பண்றீங்களா? உங்களுக்கு இத்தனை நெஞ்சு துணிச்சலும் நெஞ்சு அழுத்தமும் வந்துடுச்சா? மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துறேன், நான் ரேவதி, மிஸ் ரேவதியாக்கும். விழிகளில் ரத்தம் சூடேற்றியது. ஆத்திரத்திலும் கூட முகப்பருக்கள் கவர்ச்சியை சிந்த மறக்கவில்லை. அந்தரங்க கடிதமும் சுக்கல் நூறாக கிழிந்தது. விதியின் எழுத்துக்கள் காற்றில் பறந்தன. ரேவதி சிரித்தாள். சிரித்தது ரேவதி தானா? ரேவதியேதான். எழுந்தாள். நடந்தாள். பீரோவின் ரகசியமான டிராயரை இழுத்தாள். அந்த திருமண படத்தை திரும்பவும் எடுத்து திரும்பவும் பார்த்தாள். ஆத்திரமும் சோகமும் முட்டி மோத நெடுமூச்சு நீளமாக வெளியேறியது. அந்த கடித துண்டுகள் காற்றில் தத்தளித்தன. மனசாட்சியாம் மனசாட்சி, இந்த மனுஷன் குழிப்பிணத்தை தோண்டி எடுத்து ஒப்பாரி வைக்கிறதாட்டும். தான் அடைஞ்சுக்கிட்ட தோல்வியோட ஆத்திரத்துல என்னவோ கிறுக்கியிருக்கார். இந்த 7 வருஷத்துல இது 8வது கடிதம். நடந்தாள் ரேவதி. கணங்கள் பூ நாகங்களாக தெளிந்தன. அவளுக்கு இப்பொழுது தேவை வடிகால் தேடி வந்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: தொடர்வது 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பெற்றுக்கொண்டான். மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மங்கோலியா மற்றும் தென்கொரியாவுக்கான அரசுமுறை பயணத்தின் முதல் கட்டமாக இன்று மங்கோலியா சென்றடைந்தார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்தியா மங்கோலியா இடையிலான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை தாம் எதிர்நோக்கி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நாளை மத்திய பிரதேச மாநிலம் தேவாஸ் மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு தேர்வுக்கான மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டுக்கான விண்ணப்பங்களின் 87% அதிகமான விண்ணப்பங்களின் முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டுள்ளன. மாணவர்கள் தங்களது விண்ணப்பம் குறித்த முடிவுகளை results.digilocker.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசி தரூர் தலைமையிலான நாடாளுமன்ற நிலைக்குழு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதியில் எல்லை பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குறித்து இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை ஆய்வு செய்ய உள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததைத் தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 3% சரிந்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரூப் ஹச் பிரிவில் புளோரிடாவில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் கேப் வெர்தே உருகுவே அணிகள் தலா 2 கோல்கள் அடித்ததைத் தொடர்ந்து இப்போட்டி சமனில் முடிந்தது. முன்னதாக நடைபெற்ற ஸ்பெயின் சவுதி அரேபியா இடையிலான போட்டியில் 4-0 என்ற கோல் கணக்கில் சவுதி அரேபியாவை ஸ்பெயின் வீழ்த்தியது. 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் பங்கேற்க இங்கிலாந்து செல்லவுள்ள இந்திய அணி வீரர்கள் குறித்த விவரங்களை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இந்திய அணியின் கேப்டனாக சுப்மன் கில்லும் துணை கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, குக்கரி ஷோ நிகழ்ச்சியில நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபிஸ் டிப்ஸ் எதுவா இருந்தாலும் இந்த சமையல் குறிப்புகள் அதை பத்திலாம் நீங்க சொல்லலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கூடவே வெளியூர்லேருந்து மொபைல்லேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 0413 அப்படின்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே முழுக்க முழுக்க மகளிருக்கான நிகழ்ச்சி. மகளிர் கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாட்டு முதல்வன் படத்துலேருந்து கேட்கலாம்.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: FM Rainbow 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. ஹாய் ஸ்நேகிதியில, இது குக்கரி ஷோ. அண்ட் இன்னைக்கு உங்களுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அதுவும் நல்ல மதிய நேரத்தில் பசி டைம்ல இந்த ரெசிபி கேட்கும் போதே உங்களுக்கு தானாவே பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிளகு சாதம், அதாவது ரொம்பவே ஆரோக்கியமான மிளகு சாதம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் இப்போ உங்களுக்காக சொல்ல போறேன். ஸோ இந்த மிளகு சாதம் வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், சாதம் வந்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. ஒரு கப் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் 2 தேக்கரண்டி, கடுகு 1/2 தேக்கரண்டி, உளுத்தம்பருப்பு 1 தேக்கரண்டி, கடலைப்பருப்பு 1/2 தேக்கரண்டி, முந்திரி பருப்பு 8-10 வரைக்கும் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக, பச்சை மிளகாய் தேவைப்பட்டதுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை குழந்தைகளுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கூட நீங்கள் விட்டுடலாம். இஞ்சி 1/4 தேக்கரண்டி,

அதையும் வந்து துருவி வச்சுக்கோங்க. சீரகமும் கால் தேக்கரண்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மிளகு அப்படின்னு சொல்லியிருந்தேன், இது வந்து முழு மிளகு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ற மாதிரி, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை. ஸோ இதுதான் வந்து தேவையான பொருட்கள் இந்த ரெசிபி செய்யறதுக்கு. ஸோ இது எப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் வந்து ஒரு வாணலியை வைங்க. அதுக்கப்புறமா மிளகு சீரகத்தை லைட்டாக வறுத்துட்டு அதை மிக்சியில் சேர்த்து இல்லைன்னா உரல்ல போட்டு கூட கொஞ்சம் கொரகொரப்பாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது அதனோட சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ இன்னொரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் இல்லைனா தேவைப்பட்டதுனா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது சூடானதும் கடுகை சேர்க்க வேண்டியதான். ஸோ கடுகு நல்லா பொறிஞ்சதுமே அதில் வந்து உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்து பொன்னிறமாக வருங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் அதில் வந்து சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய் தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக, அதாவது தேவையான அளவு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா துருவின இஞ்சியும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பொடிச்சு வச்சிருக்கிற மிளகு சீரக பொடியை வந்து கடைசியாக இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில அதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பும் சேர்த்துக்கோங்க. வடிச்சு வச்ச சாதத்தை இதில் நீங்கள் கடைசியாக, இது ஆறுனதுக்கு அப்புறம், இந்த தாளிப்பு ஆறுனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் இந்த உதிரியாக வேக வச்சிருக்கிற சாதத்தை அதில் வந்து கலந்து நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மிளகு சாதம் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம், இல்லை சூடாகவும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரியான ரெசிபிஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். எஃப்எம் ரெயின்போவில் சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 அண்ட் 2275230 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி உங்களுக்காக ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்காக பாட்டு என்ன படத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்டில் ஜான் படத்துலேருந்து.

0: 6:19 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க நேரில் எஃப்எம் ரெயின்போவின் ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில், இது குக்கரி ஷோ. ஸோ இன்னைக்கு ரெசிபி சொல்கிறதுக்காக நமக்கு ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க?
1: வாழப்படமணி கலா பேசுகிறேன். நலமா?
0: நலமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க கலா மேடம்?
1: நான் நல்லா இருக்கேன் மேம்.
0: ஓகே, சொல்லுங்கள், சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேங்க மேம்.
0: ஓகே, என்ன இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? தயிர் மாங்காய் ஊறுகா, சூப்பரா இருக்கும்ல?
1: இன்னைக்கு
0: எங்களுக்கு என்ன ரெசிபி சொல்ல போறீங்க?
1: வெஜிடபிள் தோசை சொல்றேன். நம்ம மாவு இருக்கும்ல மேம் வீட்டுல, தோசை மாவு. அது கூட வந்து நம்ம கேரட், அதை எடுத்து வச்சு கேரட், பீட்ரூட், கொஞ்சம் மிளகு சீரகம், ரெண்டு பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் வதக்கி நம்ம மிக்சில அரைச்சிட்டு அந்த மாவு கூட கலந்துக்கணும் மேம். அது கூட கொஞ்சம் ரவை போட்டு கலந்துக்கணும், கொஞ்சோண்டு ரவை கலந்துட்டு உப்பு போட்டு எப்படி போல தோசை
0: ஊற்றிக்கிட்டு,
1: அந்த தோசைக்கு நம்ம வந்து நம்ம இருந்தா நெய் ஊத்தலாம், இல்லைன்னா நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம், நல்லா இருக்கும். அதுக்கு சைடிஷ் என்னன்னா வெங்காயம், தக்காளி, குடை மிளகா, கொஞ்சம் மிளகு சீரகம், காஞ்ச மிளகா, கடலை பருப்பு, இதெல்லாம் வதக்கிட்டு அதை வந்து நம்ம சட்டி பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு அந்த குடை மிளகாய் சட்டி சூப்பரா இருக்கும் மேம் அந்த தோசைக்கு. இதை இதை விட்டு இன்னொன்னும் வந்து வெஜிடபிள், இப்ப வந்து எக் சாப்பிட மாட்டேன், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வெஜ் தான் சாப்பிட்றேன்னு சொன்னா அப்ப வந்து எக் ஆம்லெட் ஒன்று சேர்த்துக்கலாம் மேம். பொடி பொடியா வெங்காயம், பச்சை மிளகா, கேரட், இது பொடி பொடியா நறுக்கிக்கிட்டு அதுல வந்து கொஞ்சம் கடலை மாவு இருக்குல்ல, கடலை மாவு கரைச்சிட்டு அதுல கட் பண்ணி போட்டுதான், அதுல போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு கட்டியை கரைச்சிக்கிட்டோம், அந்த எல்லாத்தையும் கலக்கிட்டு கட்டியை கலக்கிக்கணும். கொஞ்சமா ஆயில் வச்சு அதுல அதுல கொஞ்சம் நம்ம பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் மேம், சீரகம் பெப்பர் அந்த பவுடருமே ஆட் பண்ணிடு, அதை நம்ம ஆம்லெட் மேல் போட்டு எடுக்கலாம் மேம், நல்லா இருக்கும் மேம்.
0: ஓகே, சூப்பர். ரெண்டுமே வந்து ஒரு வித்தியாசமான ரெசிபி சொல்லிருக்கீங்க. அதுலயும் அந்த குடமிளகாய் சட்னி சொன்னீங்கல்ல, இது வரைக்கும் நான் அது கேள்விப்பட்டதே இல்ல
1: மேம். நல்லா இருக்கு மேம். நம்ம வீட்டுல நம்ம வெங்காய தக்காளி நம்ம சாப்பிடும் போது அது கூட நம்ம இப்ப நம்ம தக்காளி சட்னி பொதுவா சாப்பிடுவோம், கடலை பருப்பு, உளுத்து பருப்பு, எல்லாம் தேங்காய் பூ, இது துருவி அதுல வதக்கி போட்டு சாப்பிடணும், அதுலயே ருச்சி கூட்டும் மேம். இந்த குடமிளகா சேர்க்கும் போது நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க மேம், குடமிளகா தனியா பொரியல் பண்ணா. இப்ப வந்து இது நம்ம சட்னி பண்றோம், தோசை இப்ப நான் கேரட் பீட்ரூட் சொன்னா மேம், அது கூட இந்த குடமிளகா கூட ஆட் பண்ணீங்கன்னா
0: வெங்காயம்
1: தக்காளி தான் நல்லா இருக்கும் சாப்பிட்டோம், இந்த இப்ப வந்து எல்லா ஐட்டமும் செய்யலாம் மேம்.

0: வெங்காயம் தக்காளியில செய்யலாம், கேரட் இதுல செய்யலாம் மேம். அது மாதிரி சௌசௌ இருக்கு இல்லைங்க மேம்,
1: சௌசௌ.
0: அப்புறம் கோவையில இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல்ல நம்ம செய்யலாம் மேம், சூப்பரா இருக்கும்.
1: நிறைய வெரைட்டி வெரைட்டியா செய்வீங்க போல இருக்கே உங்க வீட்டுல.
0: ஆமா மேம், நம்ம செய்வேன் செஞ்சுட்டு நம்ம எப்பவும் போயிடுவோம் மேம். அது நல்லா இருக்கு, நல்லா இதெல்லாம் சொல்ல மாட்டோம் மேம்.
1: சூப்பர் சூப்பர் மேடம், கலா மேடம் நிறைய விஷயங்கள்
0: நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் மேம்.
1: நன்றி நன்றிமா, தேங்க்யூ. தொடர்ந்து
0: சூப்பரா இருந்துச்சு, எங்களுக்கு தெரியாத பல தகவல் நீங்க கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
1: நன்றி நன்றி கலா மேடம், தொடர்ந்து நீங்க வந்து பேசணும் எஃப்எம் ரெயின்போல. தேங்க்யூ. நேர்களை நீங்களும் இந்த மாதிரியான ரெசிபிஸ், அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு தெரியாத ரெசிபிஸ் நிறைய இருக்கும். ஸோ கால் பண்ணி நீங்க நம்ம நேர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ணுங்க 2271760 2275230 அப்படின்ற இந்த நம்பர்ல. நிகழ்ச்சியில இப்போ உங்களுக்காக நியூ திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நாங்க இனிமே தான் சாப்பிடணும். நீங்க சொன்ன ரெசிபி கேட்டு நாங்க போய் செஞ்சு சாப்பிடணும்.
4: சரிங்களா?
3: ஓகே, தெம்பா இருக்கீங்களா? பேசலாமா?
4: பேசலாமா?
3: சரி சொல்லுங்க, இன்னைக்கு உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்?
4: இன்னைக்கு மேம் எங்க வீட்ல காணாங்கத்த குழம்பு மேம்.
3: வாவ்,
4: இறா கிரேவி. இறா கிரேவி மேம்.
3: சூப்பர் சூப்பர். நல்ல ஒரு புடி புடிங்க. ஓகே சொல்லுங்க, என்ன ரெசிபி எங்களுக்காக சொல்ல போறீங்க?
4: இதெல்லாம் பீட்ரூட் சாம்பார் மேம்.
3: என்ன, உங்க வீட்ல மீன் குழம்பு வச்சிட்டு எங்களுக்கு பீட்ரூட் சாம்பார் சொல்ல போறீங்க?
4: அதுக்கப்புறம் அதை இறக்கி அதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி மேம் வானல்ல, இது நம்ம கடுகு எல்லாம் போடக்கூடாது, வடவும் போடணும். வடவும் போட்டா கொஞ்சம் வாசனையா இருக்கும் சாம்பார். வடவும் போட்டு கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டணும். தட்டி போட்டு அந்த சாம்பார் அதுல ஊத்திட்டு கொஞ்சம் புளி கரைச்ச கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு கொச்சோடனே இறக்கிடணும். நல்லா இருக்கும் மேம் சாம்பார், சத்தாவும் இருக்கும் அது.
3: ஓகே, வித்தியாசமான வந்து வடகம் தாளிச்ச சாம்பார் இது. ஓகே.
4: ஆமா ஆமா மேம், வடகம் கூட கொஞ்சம் வாசனையா இருக்கும், கடுகு எல்லாம் போட கூடாது, வடகம் போடணும்.
3: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்.
4: அதுக்கு தொட்டுக்க மேம் உருளைக்கிழங்கு, கேரட், உருளைக்கிழங்கும் கேரட்டையும் பொடி பொடியா அரிஞ்சி வச்சிடணும் மேம். வானல்ல எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு அந்த உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதுல கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் காஞ்ச மிளகாய் தூள், கொஞ்சம் மிளகு தூள் போட்டு
3: இளநீர்
4: நல்லது மேம், இளநீர் நல்லா நம்ம வாங்கி வச்சிடணும் கடையில, துருவி கூட வச்சுலாம்.

0: அந்த பழ மாவு வச்சிடலாம். அது என்ன பண்ணணும், சுட தண்ணியை வச்சு அடுப்புல கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு அந்த இளநீரும் அதுல போட்டுருந்தேன் மேம். போட்டு காய்ச்சின பாலை நல்லா ஊத்தி நல்லா கிண்டி, ஏன்னா இளநீர் சாஃப்டா தான் இருக்கும், அதெல்லாம் வெந்துடும் அது கொஞ்சம். பாலையும் ஊத்தி நல்லா கிண்டி அதுக்கப்புறம் நெய் முந்திரி திராட்சைலாம் போட்டு வதக்கி அதுல போட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நம்ம நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான் மேம். போட்டு நல்லா கலக்கி குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் மேம், சப்பி ஹெல்த்தியா இருக்கும்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர், நல்ல ரெசிபி, மூணு ரெசிபி எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. சூப்பர் ஜெயா மேடம், தொடர்ந்து கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. நன்றி. ஓகே, நேயர்களே நீங்களும் பேசலாம், ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம நேயர்கள் கூட. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2217760 & 2275230. ஓகே, உங்களுக்காக அடுத்த ரெசிபி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நமக்காக ஜெயா மேடம் வந்து சொல்லிட்டாங்க. இந்த பாடலுக்கு அப்புறமா உங்களுக்கான அடுத்த ரெசிபி என்னன்றதை நான் சொல்கிறேன்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஒரு மணி 40:37 நொடிகள் ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க நேர்லேயே ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இது வந்து குக்கரி ஷோ. ஸோ இதில் வந்து ரெசிபிஸ் தான் உங்களுக்காக நேயர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ரெசிபிஸ் இதோ உங்களுக்காக வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கான ரெசிபி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவும் ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பசங்க வந்து நீங்கள் மதியம் லஞ்ச் கொடுத்தீங்கன்னா அதை முழுசாக சாப்பிடாம திரும்பி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இல்லையா. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம வெறும் டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இதை நான் சொல்லல, செஞ்சு பார்த்தவங்க சொன்னாங்க. ஸோ அதை தான் இப்போ உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இது என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டீங்கன்னா தேங்காய் முட்டை சாதம். அது என்ன, தேங்காய் சாதம் தனியாக சாப்பிட்ருப்பீங்க, முட்டை சாதம் தனியாக சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் இது, தேங்காய் முட்டை சாதம். ஸோ இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, பூண்டு 3 பல், கருவேப்பிலை 2 கொத்து, காஞ்ச மிளகாய் 6, சீரகம் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, உப்பு தேவையான அளவு, 2 முட்டை எடுத்துக்கோங்க, வடிச்ச சாதம் உதிரியா 1 கப் எடுத்துக்கோங்க. ஸோ இது இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க, அதில் பொடியாக நறுக்குன தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டு அது கூட உரிச்ச பூண்டு பல் இருக்குல்லையா அதையும் சேர்த்துட்டு 4 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாத்தையும் போட்டு குறை குறைப்பா அரைச்சி தனியா வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து கடலைப்பருப்பு நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு செவந்ததுக்கு அப்புறமா அதில் பொடியான இருக்கிற வெங்காயத்தை சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாகும் வரைக்கும் இதை நம்ம வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமானதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் விழுது அந்த கொரகொரப்பா அரைச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து எண்ணெயில நல்லா வதங்குற மாதிரி வதக்குங்க. தேங்காய் நல்லா வதங்கணும். தேங்காயும் வதங்கினதுக்கு அப்புறமா அதுல வச்சிருக்கக்கூடிய 2 முட்டையை உடைச்சி அதுல சேர்த்துக்கணும். ஸோ முட்டையை அதுல சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க. ஸோ முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதாவது இந்த பொடிமாஸ் மாதிரி ஆகியிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா அந்த நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் சாதத்தை அதில் கலந்து நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு தேங்காய் முட்டை சாதம் வந்து

ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் வாசனைக்கு நறுக்கின கொத்தமல்லி தழையை கூட சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டதுன்னா மேலே மிளகுத்தூளையும் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் காரசாரமாக கூட சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இது இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ரெசிபிஸ் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 அண்ட் 2275230 இந்த நம்பரில். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சங்கமம் படத்திலிருந்து பாட்டு கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: கேட்டுக்கலாம். ஹலோ, வணக்கம். மதிய வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: வாழ்த்துகள், பாராட்டுகள்.
2: நன்றி, நன்றி. சொல்லுங்க, யார் பேசுறீங்கன்னு சொல்லவே இல்ல, கேக்கலையோ? ஹேமலதா மேடம், சொல்லுங்க.
3: கள்ளக்குறிச்சில இருந்து.
2: ஓகே, எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேங்க மேம்.
2: ஓகே, சொல்லுங்க.
3: நேத்து மாதிரியே
2: சாப்பிட்டீங்களா?
3: இன்னுமே தாங்க மேம் சாப்பிடணும். லைன் புடிச்சு பேசிட்டு 2 மணிக்கு சாப்பிடுவோம். ஓகே, இன்னைக்கு சாம்பார்
2: என்ன ஸ்பெஷல் உங்க வீட்ல?
3: முருங்கைக்காய் சாம்பார், மாங்காய் பச்சடி, ரசம், வேப்பம்பூ ரசம்.
2: ஓகே, எல்லாம் இதே மாதிரி வந்து சொல்லுங்க. நல்லா பசங்க நேரத்துல எல்லாரும் வந்து சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபி உங்களுக்காக சொல்ல போறீங்க?
3: வானல் சாதம் செய்யலாம் மேம். வானல் சாதம்னா இந்த ஆத்தூர் கிச்சடி இல்ல கிச்சடி அரிசின்னு விக்கணும். அதை வாங்கி சாதம் நைட்டு பண்ணிட்டு மீண்டு போச்சுன்னா கூட அதுல அப்படியே கொஞ்சம் புளி கரைச்சி, எவ்வளவு சாதம் மீண்டு போகுதோ இல்ல தேவையானது எக்ஸ்ட்ரா கூட செஞ்சுக்கலாம். புளி புளிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டு ஊற வச்சுட்டு அந்த புளிய கரைச்சி அந்த சாதத்துல விட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு போட்டு பிசைஞ்சு அப்படியே வச்சிடணும். இது பண்ணாம தண்ணி எல்லாம் படாம வச்சுட்டோம்னா காலையில இருந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு அந்த அஞ்சு வச்சுட்டு கடாயை வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை இருந்தா கூட போடலாம். போட்டுட்டு அந்த வெங்காயத்தையும் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த சாதத்தை எடுத்து போட்டு சும்மா ஒரு 4 திருப்பு திருப்பினா போதும். நல்ல இதுவாயிடும். பச்சை வாசனை இருக்கும், ஆனா நல்லா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம், லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அரிசியே சன்னமா சூப்பரா இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். இந்த மாதிரி இந்த வானல் சாதம் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். அப்படியே பிள்ளைங்களுக்கு அது அட்ராக்ட் பண்ணும், சாப்பிடணும்னு தோணும். தப்பா திறந்த உடனே அந்த வெங்காயம் வாசனை அதெல்லாம் திறந்த உடனே சாப்பிடணும்னு தோணும், சாப்பிட்டுருவாங்க.
2: அதுக்கப்புறம்
3: கடாய சாதம், அப்புறம் அவல் பாயசம் பண்ணலாம். அவல வந்து கொஞ்சம் நெய்யில வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி அந்த தட்டை அவலா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். சட்டன்னு வெந்துடும். அதை பொடி நெய்யில வறுத்துட்டு ஆற விட்டு பொடிச்சு வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு கப் ரவைனா ஒரு 2 கப் தண்ணி விட்டு அது நல்லா கொஞ்சம் சட்டுன்னு வெந்துடும். வேற வெந்த உடனே இந்த பால் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பாலை விட்டு வெள்ளம் இருந்தா வெள்ளம் போட்டுக்கலாம், இல்ல சர்க்கரை போட்டுக்கணும். நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து அதுல ஏலக்காய் போட்டு அப்படி ஒரு நல்லா இருக்கும், அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். சட்டுன்னு 2 நிமிஷத்துல பண்ணலாம். திடீர்னு கெஸ்ட் வந்தா கூட டக்குன்னு பேசிட்டே பண்ணிடலாம்.

0: ரெடி பண்ணிடலாம், சட்டுன்னு அது காலி ஆயிடும். சூப்பர்.
1: ஆமா ஆமா, ஹெல்த்தியாவும் இருக்கும் பாருங்க.
0: சூப்பர் சூப்பர்.
1: அப்புறம் வந்து ரசம், வேப்பம்பூ ரசம் ரொம்ப நல்லா இருக்கும் மேம். நம்ம பருப்பு ரசம் வைக்காம வெறும் புளிய கரைச்சி தக்காளி இதெல்லாம் போட்டு கொதிக்க விட்டுட்டு அந்த சீரக மிளகு பொடியில ரசப்பொடி இதை போட்டு பூண்டு நாள் தட்டி போட்டு அதுக்கப்புறம் தாளிக்கும் போது அந்த கரு வடகம்னு ஒண்ணு வச்சு பண்ணி வச்சிருப்போம். அந்த வடகத்தை போட்டு இந்த நல்லெண்ணெய் விட்டு அந்த வடகம் போட்டு தாளிச்சுட்டு வேப்பம் பிஞ்ச் ஒரு பிஞ்ச் வேப்பம் பூ சேகரிச்சு வச்சிருப்போம். அந்த வேப்பம் பூ ஒரு பிஞ்ச் எடுத்து அந்த வடகத்திலே போட்டு நல்லா கசக்காது, அந்த வடகத்திலே நல்லா பொன்னிறமா வறுத்த உடனே அந்த ரசத்துல எடுத்து கொட்டிடணும். கொட்டிட்டா அது பெருங்காயம் போட்டு அந்த பூண்டையும் அதுல போட்டு இறக்கி வச்சிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். இந்த வயித்துல பூச்சி கீச்சி இருந்தா கூட எல்லாம் மறைஞ்சிடும். இந்த பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஜுரம் வர்றது அது இது சளி எதுவும் இருக்காது அந்த ரசத்தை கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்.
0: சூப்பரான ரெசிபியோட இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியை வந்து முடிச்சு வைக்கிறதுக்காக நீங்க வந்துட்டீங்க.
1: சும்மாவும் சூப்பு மாதிரி குடிச்சுக்கலாம் நம்ம, அந்த மழை நாளையில கொஞ்சம் சளியா இருக்க மாதிரி இருந்தா கூட அப்படியே சூப்பு குடிச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய பண்ணலாம் மேம்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்.
1: கொடுத்ததுக்கு நன்றிங்க மேம்.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு.
1: தேங்க்யூ
0: நேயர்கள் வந்து சூப்பர் சூப்பர் ரெசிபி எல்லாம் வந்து நமக்காக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. முடிஞ்சதுன்னா நீங்களும் வீட்டுல அதை ட்ரை பண்ணி பாருங்க. சோ வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி நிறைவு பெறுது. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சங்கீதா. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

நேரம் 2:14 பத்து நொடிகள் ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இன்றைய காலத்தை வென்ற கானங்கள் தொடக்கமாக வரும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலாவின் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமத்தின் இசையில் பாசம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகிறது, இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கள் வரும் பாடல். போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் நேரம் 2:21. நாங்கள் நொடிகள்

0: இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 2:25:31 நிகழ்ச்சிக்கு எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமத்தின் இசையில், TM சவுந்தரராஜன் குரலில், பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:33, 41 நிமிடம்.

எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:39:56.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற காணங்களில் வரும் பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:44:59.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 2:54:33 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணக்கு நிறைவாக வரும் பாடல் நம் நாடு திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: தினமும்
4: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: வணக்கம் மக்களே, நேரம் 3:01. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ வின். ஹலோ டாக்டர், நேரம் 3:46 ஆயிடுச்சிருக்கு. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சமூக அடிப்படையிலான ஆதரவு சிகிச்சை குறித்த நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க நோய் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறை மருத்துவர் கார்த்திகா அவர்கள். நேயர்கள் சமூக அடிப்படையிலான ஆதரவு சிகிச்சை குறித்த தங்களது கேள்விகளுக்கு மருத்துவரிடம் ஆலோசனை பெற கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230. வெளிநகர் 0413 என்ற நம்பரை சேர்த்து டயல் பண்ணுங்க. வணக்கம் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சமூக அடிப்படையிலான ஆதரவு சிகிச்சை அப்படின்னா என்ன? இந்த சிகிச்சை யாருக்கெல்லாம் தேவைப்படுது, அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க.
3: சமூக அடிப்படையிலான ஆதரவு சிகிச்சைனா கடுமையான அல்லது நீண்டகால நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களுடைய வீட்டிலேயோ இல்லை சமூகம் சார்ந்த சூழலிலேயோ வழங்கப்படும் சிகிச்சையாகும். இதுல வந்து இதனுடைய நோக்கம் வந்து அந்த சிகிச்சையை குணப்படுத்துவது இல்லை. அதோடைய மெயின் எய்ம் என்னன்னா நம்ம வலி மற்றும் உடல் அறிகுறிகளை வந்து குறைப்பது, மனநலம் மற்றும் உணர்ச்சி ஆதரவு வழங்குதல், அப்புறம் வந்து சமூக மற்றும் ஆன்மீக தேவைகளை வந்து கண்டறிஞ்சு அதை பூர்த்தி செய்யறது, அப்புறம் நோயாளி மற்றும் அவருடைய குடும்பத்தை வந்து வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துவது, இதுதான் அதோடைய மெயினான நோக்கம். ஸோ இந்த சேவையை யார் யார் வழங்குவாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவர்கள், செவிலியர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமூக பணியாளர்கள், அந்த சோசியல் ஒர்க்கர்ஸ் சொல்லப்படுறவங்க, உளவியல் நிபுணர்கள் அதாவது சைக்காட்ரி சைக்காலஜி படிச்சவங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் சொல்லுவாங்க தன்னார்வலர்கள், அவங்க இவங்க எல்லாம்

0: வந்து சேர்ந்து வழங்கிறது தான் இந்த சமூக அடிப்படையிலான ஆதரவு சிகிச்சை. ஸோ இது எந்த மாதிரி நோய்களுக்கு வந்து நம்ம வழங்கலாம்னா, முக்கியமாக நீண்டகால நோய்கள் நான் சொன்னேன்ல, அதாவது புற்றுநோய் நோயாளிகள், அப்புறம் இதய செயலிழப்பு ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ், அப்புறம் நுரையீரல் நோய்கள், அதுக்கப்புறம் வந்து சிறுநீரக செயலிழப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்னி டிசீஸ் வந்து அதிகமாகிடுச்சு, டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் கல்லீரல் நோய்கள், அப்புறம் டிமென்ஷியா ஞாபக மறதியால் பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் வந்து அல்சிமஸ் இந்த மாதிரி நினைவாற்றல் குறைபாடு உள்ள நோய்கள். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லை, இப்போ ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் வந்து அவங்களுக்கு வந்து பெட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது புண்ணு வந்துருச்சுன்னா அந்த புண்ணு இது பண்றது கூட பாலியேட்டிவ் கேர் அதுல தான் வந்து வரும்.
1: ஓகே மேம், இப்போ அடுத்து என்ன ஒரு கேள்வின்னா, இந்த ஆதரவு சிகிச்சை வந்து குணப்படுத்தும் சிகிச்சையிலேருந்து எவ்வாறு வேறுபடுது? இப்போ நோயாளியுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்த சிகிச்சை வந்து எப்படி எல்லாம் உதவுது நீங்கள் சொல்கிறீங்க?
0: அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, பாலியேட்டிவ் கேர்ன்றது நோயால் ஏற்படுற அறிகுறிகளை வந்து குறைக்கிறது, அதாவது வலி போன்ற துன்பத்தை வந்து குறைக்கிறது தான். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த குணப்படுத்தும் சிகிச்சை, அதாவது கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ன்றது நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை வந்து குணப்படுத்துதல், அந்த நோயை வந்து குணப்படுத்துறது கியூரேட்டிவ். ஆனால் வந்து நோயை குணப்படுத்தாமல் அதோட அறிகுறிகளை குறைக்கிறது, மற்ற எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கறது தான் பாலியேட்டிவ் கேர். அப்புறம் வந்து முழுமையாக குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு தான் வந்து நம்ம வந்து பாலியேட்டிவ் கேர் கொடுப்போம், அதாவது பாலியேட்டிவ் கேர்ன்றது இங்கே நீங்கள் சொல்கிற ஆதரவு சிகிச்சை. இதே வந்து கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது குணப்படுத்தும் இது வந்து நம்ம குணப்படுத்த முடிகிற இதுக்கு வந்து நம்ம குணப்படுத்தும் இது நோய்களுக்கு கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கரை வியாதிக்கு மெடிசின்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து கொடுப்போம். இதே பாலியேட்டிவ் கேர் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ட்ரக்ஸ் கூட சேர்ந்து கொடுக்குற எக்ஸ்ட்ரா கேர் தான் இந்த பாலியேட்டிவ் கேர். அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலியேட்டிவ் கேரில் வந்து மெயினாக உடல் மனம் உணர்ச்சி சார்ந்த பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து ட்ரீட் பண்ணுறோம், ஐ மீன் அதுக்கான தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செய்கிறோம். ஆனால் வந்து நீங்கள் கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக மருத்துவ சிகிச்சையில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, மருந்து கொடுத்து அதை வந்து குணப்படுத்துதல் அதில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க.
1: ஓகே மேம், இப்போ அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இந்த புற்றுநோய் பற்றி சொன்னீங்க, இந்த புற்றுநோய் அப்புறம் இந்த நீண்டகால நோயாளிகளுக்கு வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன?
0: இது வந்து ரொம்பவே முக்கியம், ஏன்னா வந்து இந்த சிகிச்சை அதாவது சமூகம் சார்ந்த சிகிச்சைன்னு வரப்போ இது வந்து நோயாளியோட வீட்டிலேயே பராமரிப்பை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ நோயாளியோட வீட்டிலேயே அவங்க பராமரிப்பை வந்து அவங்களால பெற முடியுது. அதுக்கப்புறம் வந்து வலி மற்றும் அறிகுறிகளை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். இப்போ வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து வலி வந்து ஒரு நாள் கம்மியாக இருக்கும், இன்னொரு நாள் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வலி வந்து அதிகமாக இருக்க நேரத்தில் அவங்களுக்கு மருந்து தேவைப்படும், கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்ப அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதை வந்து நம்ம வீட்டிலே இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், ஏன்னா இந்த சிகிச்சையில் வந்து இந்த டைப் ஆஃப் இதில் வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்களையும் இன்வால்வ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி இது பண்ணுறப்போ அவங்களுடைய வாழ்க்கை தரம் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்கிறத வந்து நம்ம வந்து மேம்படுத்தலாம். அப்புறம் வந்து மனநலம் மற்றும் உணர்ச்சி ஆதரவும் நம்ம வந்து கொடுக்குறோம், அதாவது அந்த எமோஷனல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, அவங்களோட எமோஷன்ஸ்க்கும் மதிப்பு கொடுத்து நம்ம அதை வந்து இது பண்ணுறப்போ அவங்களோட அவங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்குது. அது இல்லாமல் இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா தேவையில்லாத மருத்துவமனை இதை வந்து அனுமதிப்புகளை குறைக்குது. அது இல்லாமல் முழுமையான பராமரிப்பை வந்து நம்ம வந்து இதில் வந்து
1: பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சேகர் சார், உங்களுடைய கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க.
2: கண்டிப்பா டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. இந்த பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிறது இந்த முடக்குவாதம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வீட்லயே கொடுக்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கா? இதுல என்ன ஒண்ணுன்னா, இப்போ நர்ஸ் மாதிரியான நபர்கள் அப்பாயிண்ட் பண்ணி வீட்லயே கூட சில பேருக்கு கொடுப்பாங்க, பட் அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கிறவங்க அதற்கான அந்த சிகிச்சையை வீட்லயே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நோயாளிகளுக்கு பேஷன்ஸே பண்ணலாமா? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, கேன்சர் மாதிரியான கொடிய நோய்களுக்கு நீங்க சொன்னீங்க சிகிச்சையோட சேர்த்து இந்த பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கறது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அதற்கு உரிய பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அந்த குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக பாலியேட்டிவ் கேர் இன் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது? அண்ட் அவங்க யூஸ்வலாவே பயப்படுவாங்க இது மாதிரியான ஒரு நோய் டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள எப்படி பேரண்ட்ஸ் வந்து பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கறத கொடுக்கறது? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் டாக்டர்.
0: ஓகே ஓகே.

0: அழைப்புக்கு
1: நன்றி சார். பெரிய ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, நீங்க சொல்லிடுங்க.
2: ஸோ ஓகே, முடக்குவாதம்னு சொல்றாங்க. முடக்குவாதம்னா வந்து
1: சொல்லிடுங்க,
2: முடக்குவாதம் இந்த மாதிரி ஒரு இந்த இதுக்கெல்லாம் வந்து பாலியேட்டிவ் கேர்ன்றது தேவைப்படாது. ஏன்னா வந்து இப்போ சப்போஸ் இந்த அதோடைய மெடிக்கல் டேர்ம் வந்து எனக்கு தெரியல, அதுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ அந்த ஃபிசியோதெரப்பியை வந்து நம்ம வந்து வீட்லேயும் வர வச்சு பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து கொடுக்கறது பாலியேட்டிவ் கேர் கிடையாது. ரெண்டாவது அவங்க வந்து கேன்சர், அதுவும் மெயின்லி சில்ட்ரனில் கேட்குறாங்க. ஸோ சில்ட்ரன் அடல்ட்டுக்குன்னு தனித்தனியாக கிடையாது, எல்லாருக்குமே பாலியேட்டிவ் கேர்ன்றது ஒரு சில கான்செப்டை, ஒரு சில இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கறது. அதாவது நம்ம வந்து நோயை வந்து குணப்படுத்த போகிறது கிடையாது, சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். அதுவும் சில்ட்ரன், அதாவது குழந்தைகள்னு நம்ம வரப்ப நம்ம இன்னுமே எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தோடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ அவங்க எதை எதை ஃபோக்கஸ் பண்ணணுன்றத வந்து நான் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து அந்த வலியை குறைக்கிறது, அந்த மருந்தை வந்து கரெக்டான நேரத்தில் நம்ம கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன், அதாவது அவங்களுடைய உணவு, அதை வந்து நம்ம வந்து போஷாக்காக கொடுக்கறது, அப்புறம் அவங்களுடைய அந்த எமோஷ்னல் சப்போர்ட், குழந்தைங்களாக இருந்தாலும் அவங்களுக்கான அந்த சப்போர்ட்டை வந்து நம்ம கொடுக்கறது, அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலிக்கே சப்போர்ட் கொடுக்கணும் எமோஷ்னலாக, ஏன்னா எல்லாருமே அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப அது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ் தான். ஆனால் அதில் வந்து இதில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டாக்டர்ஸு, நர்சஸ்ஸு, அது இல்லாமல் வந்து சைக்கியாட்ரிஸ்ட்டு, ஸோ பல பேர் வந்து இன்வால்வ் ஆகி தான் கொடுக்கணும்.
1: இன்னொரு நேரம் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்விகள் என்ன?
3: உடம்பெல்லாம் அரிஞ்சுதுங்க, முதுவெல்லாம்
1: சொல்லுங்க,
3: முதுவெல்லாம் அரிஞ்சுது. அதுக்கு
1: ஆக்சுவலா இது வந்து வேற ஒரு டாபிக் நம்ம பேசிட்டு இருக்கோம், நீண்ட கால நோய்களுக்கான நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா
3: சார்,
1: நீங்க கேக்குறதுக்கு அந்த நோய்க்கும் இதுக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இல்லை, அதுக்காக சொல்றோம். ஓகேங்களா, இந்த வீட்டிலேயே வந்து ஆதரவு சிகிச்சை வாங்க முடியும் சொல்லிட்டீங்க, அதே வந்து குடும்ப உறுப்பினர்களும் இதுல பங்கெடுக்கலாம் சொல்லிட்டீங்க, இந்த குடும்ப உறுப்பினர்கள் எப்படி எல்லாம் பங்கு பெறலாம் இதுல?
2: சோ இந்த குடும்ப உறுப்பினர்களுடைய பங்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்க தான் கூடவே இருந்து அந்த பேஷண்ட் கூட வந்து அவங்க என்னென்ன கோத்ரூ பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் இவங்களும் கோத்ரூ பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுடைய ரோல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்கன்னா, இப்போ அவங்க ஒரு மருந்து எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க கரெக்டாக எடுத்துக்கிறாங்களான்னு பார்த்துக்கிறது, அது இல்லாமல் இப்போ வந்து எல்லா டைப் ஆஃப் கேன்சர்னு இல்லை, மற்ற நோயில் இப்போ ஒரு சில நோயில் வந்து அவங்களால நடக்க முடியாது, பாராப்ளீஜியான்னு சொல்லுவாங்க, கை கால் வந்து செயல் இழந்து போகிறது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்கள வந்து ஒரு பாத்ரூம் கூட்டிட்டு போகிறது, அவங்கள வந்து குளிப்பாட்டுறது, அவங்கள சுத்தமாக வச்சுக்கிறது, அவங்களுக்கு தேவையான சாப்பாடை வந்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு அவங்களுக்கு பெயின் இருக்குன்னா அந்த பெயின் வந்து அதோடைய அறிகுறி, இப்போ ஒரு நாள் எப்படி இருக்குது, இன்னொரு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கான ப்ராப்பரான மெடிசன் வந்து கொடுக்கறது, அப்புறம் வந்து அது இல்லாமல் இந்த எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கறது, இது இல்லாமல் அவங்க வந்து இந்த மருத்துவ குழு கூட அவங்களோட அட்வைஸ் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேஷண்ட்டை வந்து இப்போ இவ்வளோ இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கூப்பிட்டுன்னு வாங்கன்னு சொன்னால் கூப்பிட்டு போகிறது. ஸோ இது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பான சூழல், இப்போ பேஷண்ட்டால் வந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போக முடியாது, இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வீட்டை வந்து மாற்றி அமைக்கிறது, அப்புறம் வந்து நோயாளிகளுக்குன்னு ஒரு சில விருப்பங்கள் இருக்கும், அந்த விருப்பங்களை மதிக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் வந்து மெயினாக வந்து செய்வாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ரோல் இந்த இதில்,
1: முழுக்க முழுக்க ஆதரவாக இருக்கணும்,
2: முழுக்க முழுக்க ஆதரவாக இருக்கணும்.
1: மேடம், இன்னொரு முக்கியமான குவெஸ்டின் என்னன்னா, அதுக்குள்ள ஒரு கால் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க சார். சார், அந்த டாபிக்ல சார், இது வந்து நீண்ட கால நோய்களுக்கான ஒரு ஆதரவு சிகிச்சை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், இதுக்கான விடை வந்து வரும் வாரத்தில் சொல்லலாம். ஓகேங்களா
3: சார்,
1: நீங்க கேக்குற கேள்விக்கு இங்க இன்னைக்கு டாக்டர் வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அதை சொல்றேன் சார்.

0: நன்றி சார். மேம், இப்போ அடுத்த ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, இந்த நோயாளிகளோட ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த மன அழுத்தத்தை குறைக்க என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணலாம், என்னென்ன வழிமுறைகள் இருக்கு?
1: ஓகே, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு உணர்ச்சி சார்ந்த ஆதரவு மற்றும் ஆலோசனை, அதாவது எமோஷ்னல் சப்போர்ட் நான் சொன்னேன்ல, அதை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ரெண்டாவது வந்து அறிகுறிகளை வந்து கண்டறிஞ்சு அதை வந்து மெயினாக வந்து வலி, ஒருத்தவங்க ஒரு வழியில் இருக்காங்கனாலே அவங்க நார்மலாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, நார்மலாக பேச மாட்டாங்க, நார்மலாக நடந்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு கேன்சர் மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கிற வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த பெயினை வந்து குறைச்சோனாலே அவங்க கொஞ்சம் நார்மலாக வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, இல்லை பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அது இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களை வந்து பங்கெடுத்துக்க சொல்றது. இப்ப வந்து ஃபேமிலியில நடக்கிற ஒரு சில விஷயத்த வந்து அவங்க கிட்ட பேசுறப்ப அவங்க வந்து ஓகே நம்மளே இன்வால்வ் பண்றாங்கன்னு அவங்களுக்கு அது வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட்டை வந்து கொடுக்குது. அது இல்லாம வந்து சோஷியல் நெட்ஒர்க் ஃபார்ம் பண்றது, அதாவது என்ஜிஓஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க, அவங்கள வச்சு ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணி அந்த நெட்ஒர்க் வந்து இவங்க கிட்ட அடிக்கடி வந்து பேசுவாங்க, உரையாடுறது. ஸோ அப்படி உரையாடுறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும், ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு. அப்புறம் அது இல்லாம அவங்களுக்கு வந்து தெளிவான தகவல்களை வழங்குறது, ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கறது கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த இந்த இதுல இருக்கு, இதுக்கு இந்தந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு தெளிவான இது சொல்றப்ப அவங்களுக்கு வந்து அந்த மன அழுத்தம் வந்து ஓரளவு குறைஞ்சிடும். அது இல்லாம வந்து தினசரி வாழ்க்கை செயல்பாடுகள்ல உதவி, அதான் நான் சொன்னால ஒரு நடக்க முடியாத பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்றோம்னா அது அது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும்.
0: ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் கூட அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் ஆகுன்றீங்க. ஓகே மேடம், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வரலாம், அதுக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரலாம்.
2: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன், புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
3: மின்துறை புதுச்சேரி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ வின். ஹலோ டாக்டர், நேரம் 3:14:23. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சமூக அடிப்படையிலான ஆதரவு சிகிச்சை குறித்த நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க நோய் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறை மருத்துவர் கார்த்திகா அவர்கள். மேம், ஒரு நேர் லைனுக்கு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க மேம், யாரங்க பேசுறீங்க?
1: வாழப்படம் பேசுவோம்.
0: சொல்லுங்க மேடம், உங்களுடைய கேள்விகள் என்ன மேடம்? கேளுங்க.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்
1: மேடம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து 10 வருஷமா அல்சைமர் சொன்னவங்க ஞாபகம் மறதி, அவங்களுக்கு வீட்டை வச்சு ஹோம் கேர் கொடுத்து பாத்துக்கிறாங்க மேம். அவங்களால வந்து சாப்பாடு வேணும்னோ மற்ற எமோஷனோ எதுவும் வெளிப்பட்டோ தெரியல. ஆனா இப்ப அவங்க எதிர்க்க வந்து நம்ம அழுதோம்னா அவங்க ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. ஏன் அழுகுறன்னு கேட்க தெரியல. ஒரு மாதிரி கண்ணு கலங்கி ஒரு மாதிரி பயந்த மாதிரி பாக்குறாங்க. நம்ம சோகம்னா கண்ணு தொடச்சு விடுறாங்க. இது மாதிரி சில சிம்டம்ஸ் எல்லாம் செய்யறாங்க மேம் அவங்க. ஆனா அவங்களை எப்படி மேம் ஹேண்டில் பண்றது? ஆதரவு சிகிச்சைனா அவங்களுக்கு எப்படி மேம் தேவைப்படும்? இல்ல ஹாஸ்பிட்டல் ஆச்சும் போவாங்களா? இல்ல எப்படி அவங்களை கேர் பண்ணணும் மேம்? அது சொல்லுங்க மேம். நிறைய எனக்கு தெரியும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார்.
0: அழைப்புக்கு நன்றி மேடம்.
1: தேங்க்யூ.
2: இப்போ வந்து அவங்க கேட்டது வந்து அல்சைமர்ஸ் டிசீஸ் பேஷண்ட்டு இப்போ எந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து இந்த சிகிச்சை வந்து தேவைப்படும்ன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஸோ இன்னொன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, மோஸ்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இறுதி கட்டத்தில் இருக்க இதுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஆதரவு சிகிச்சை தேவை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஒரு சில நோய்கள் வந்து முன்னாடியே கண்டறிஞ்சிட்டாங்கன்னா, கேன்சர்லாம் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, எப்போ கண்டுபிடிச்சாலும் நம்ம வந்து இந்த ஆதரவு சிகிச்சை வந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து சில இது வந்து நடுவில் இருக்கிறப்போ, இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து திடீர்னு ஒரு புண்ணு வருது அப்படின்னா அது வந்து ஒரு மிடில் தான். ஸோ நடுநிலையில் இருக்கிற வியாதிகளுக்கும் வந்து நம்ம நோய்களுக்கும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி இதுக்குன்னா, அவங்க சொல்கிற அந்த அல்சைமர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து கண்டுபிடிச்ச உடனே

0: போய் அவங்க இந்த சிகிச்சையை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து எடுத்துக்கிறது நல்லது தான். அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி இன்னொன்று என்னென்னா, நோய் அறிகுறிகள் தினசரி வாழ்க்கையை பாதிக்கிறப்போ, இப்போ வாழ்க்கையை பாதிக்கிறதுனா என்ன சொல்கிறது, அவங்களால அவங்களுடைய வேலைகளே செஞ்சிக்க முடியல, அவங்க வந்து இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஆயிடுச்சுனாலே, அந்த மாதிரி இதுக்கு நம்ம வந்து இந்த சமூகம் சார்ந்த இந்த இதை வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நோயில் வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் தேவைப்படுது. இதுக்கு மேலே வந்து நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல, இல்லை நான் வந்து எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணணும்னு தெரியல, எனக்கு வந்து அவங்க பேஷண்ட்டோட உணர்ச்சிகளே புரியல, அவங்க என்ன கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல, இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு அவங்களுக்கு புரியல. ஸோ இப்படி வந்து ஒரு குழப்பம் இருக்கிற நேரத்தில் அவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆதரவு சிகிச்சையை வந்து எடுத்துக்கலாம்.
1: ஓகே மேம், இன்னொரு முக்கியமான குவஸ்டின் என்னென்னா, இந்த வலி மேலாண்மை எப்படி சொல்லப்படும், இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் வந்து ஆதரவு சிகிச்சையில் ஏன் முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க?
0: ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, பெயின்ன்றது நம்ம ஒரு வலின்னு சொல்கிறோமே தவிர, அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது எந்த வழியாக வேணா இருக்கலாம், ஒரு தலைவலி, ஒரு வயிற்று வலி, இந்த மாதிரி எந்த வழியாக இருந்தாலும் அது அது அது தர துன்பம் வந்து ஒரு இது பண்ண முடியாதது. ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ அந்த வலியை நம்ம குறைக்கிறோம்னாலே அது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ரிலீஃபை வந்து கொடுக்கும். அது பேஷண்ட்டுக்கும் ரிலீஃப் தான், அவங்கள சார்ந்து இருக்கவங்களுக்கும் ஒரு ரிலீஃப் தான். இன்னொன்று, நீங்கள் வலியை குறைக்கிறதால அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபே இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ வந்து வலி இருக்கிறப்ப அவங்களால ஒரு சிலதை செய்ய முடியாது, ஆனால் அதே வலி இல்லாதப்ப அவங்களால அவங்களுக்கானதை வந்து செஞ்சுக்கலாம். அப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய வாழ்க்கை தரம் இம்ப்ரூவ் ஆகுதுங்க, அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப். ரெண்டாவது, அவங்களுடைய மனநலமும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நான் சொன்ன மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுறதே வேற, இப்படி பெயின் இல்லாதப்ப ரியாக்ட் பண்ணுறது வேற, பெயின் இருக்கிறப்ப ரியாக்ட் பண்ணுறது வேற. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க மனநலம் வந்து பாதுகாக்கப்படுது. அப்புறம் வந்து மெயினாக வந்து ஃபேமிலி வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வலி இருக்கிறப்ப அவங்களால ப்ராப்பராக இன்ட்ராக்ட் ஆக முடியாது. ஸோ வலியை வந்து நீங்கள் குறைக்கிறப்ப அவங்க ப்ராப்பராக இன்ட்ராக்ட் ஆகலாம், அது மூலயமா அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் வந்து கிடைக்குது. இன்னொன்று, அவங்களுக்கே அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சுய நிறைவுன்றது வந்து இந்த பெயினை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறப்போ அவங்களுக்கு கிடைக்கும்.
1: ஓகே டாக்டர், ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வரலாம், அதுக்கப்புறம் நீங்கள் தொடரலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்.

நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: ரெயின்போவின் ஹலோ டாக்டர். நேரம் 3:28:30. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சமூக அடிப்படையிலான ஆதரவு சிகிச்சை குறித்த நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க நோய் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறை மருத்துவர் கார்த்திகா அவர்கள். மேம், இப்போ இன்னொரு முக்கியமான குவஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த வயசானவங்களுக்கு வந்து ஆதரவு சிகிச்சையில் நம்ம என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் கவனிக்கணும்?
1: ஓகே, இப்போ நீங்கள் முதியவர்கள்னு எடுக்கிறப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஜென்ரலான இந்த ஆதரவு சிகிச்சைக்கான எல்லா இதுவுமே வந்து நம்ம கொடுப்போம். அதாவது அறிகுறிகளை வந்து மதிப்பீடு செஞ்சு அதுக்கான சிகிச்சையை வந்து வழங்குறது, அப்புறம் வந்து அவங்களுடைய உணவு ஊட்டச்சத்தை வந்து கவனிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வயசானவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஞாபக மறதி ஒன்று தூக்கமின்மை. ஸோ வந்து இந்த தூக்கம் சார்ந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து மெயினாக வந்து கேர் எடுத்துக்கணும். ரெண்டாவது, ஞாபக மறதி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு அவங்க வந்து மெடிசன் வந்து கரெக்டாக போட்டுக்கிறாங்களா, அதாவது அவங்களுக்கு இப்போ ஒரு 3-4 மெடிசன் இருக்குன்றப்போ அவங்க சிலதை வந்து மறந்துடுவாங்க, சிலதை மாற்றி எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து கரெக்டான வந்து மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு ஒன்ஸ் அ வைல் செக் பண்ணுறது. ஏன்னா வந்து நம்மளால எல்லா டைமும் செக் பண்ண முடியாட்டி அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வைல் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து மனநல ஆதரவு, மெயினாக அந்த எமோஷனல் சப்போர்ட்டு, மென்டல் சப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து கொடுக்கறது. அப்புறம் வந்து சமூக ஆதரவு. சமூக ஆதரவுனா சோசியல் சப்போர்ட், அதாவது அவங்களும் இந்த சோசியல் இதில் தான் இருக்கிறாங்க, இந்த சமூகத்தில் வந்து அவங்களும் வந்து ரோலும் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சிகிச்சை எடுக்கிறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் போகலாம் இல்லை இப்படி போகலாம் அப்படின்னு வந்து முடிவு எடுக்கிறதுல அவங்களையும் இன்வால்வ் பண்ணிக்கிறது, இல்லை அவங்களோட கருத்துக்களையும் நம்ம கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிறது.
0: ஓகே, இப்போ அடுத்த முக்கியமான குவஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த சமூக தன்னார்வலர்கள்னு சொல்றாங்க, அவங்களோட பங்கு இந்த ஆதரவு சிகிச்சையில் எந்த அளவுக்கு முக்கியம்?
1: நான் சொன்ன மாதிரி இவங்களும் ஒன் ஆஃப் த ரோல் வந்து எடுத்துக்கிறவங்க தான் இந்த ஆதரவு சிகிச்சையில். ஸோ அவங்களுடைய மெயின் ரோல் என்னன்னா, இந்த நோயாளிகளை வந்து அடிக்கடி சந்திச்சுட்டு அவங்கக்கிட்ட ஆதரவு கொடுக்கறது, அதாவது அவங்க கிட்ட பேசுறது, அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய உணர்வுகளை வந்து பகிர்ந்துக்கிறது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாத ஒரு சில விஷயத்த வந்து இந்த தன்னார்வலர்கள் சொல்ற கருதப்படும். மருத்துவ உதவி அல்லது மற்ற தேவைகளை வந்து முன்கூட்டியே அறிந்து உதவுதல். இப்ப வந்து அவங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து தீரப்போது வாங்கிட்டு வரணும், இப்ப இதை வந்து இந்த வாலண்டியர்ஸ் வந்து வாங்கிட்டு வராங்கன்னா மிகப்பெரிய இது. அப்புறம் வந்து சமூக வளங்களை வந்து இணைக்கிறது இந்த பேஷண்ட் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உள்ளூர் உதவி குழுக்கள்னு இருக்கும், அதை வந்து இந்த பேஷண்ட் கூட கனெக்ட் பண்ணி அது மூலியமா சில உதவிகள் செய்யறது, இல்லை நலத்திட்ட உதவிகள். இப்போ வந்து ஒரு லெப்ரசி பேஷண்ட் இருக்காங்க, அந்த லெப்ரசி பேஷண்ட்டுக்கு வந்து அந்த வீல் சேர் தேவைப்படுதுன்னா அதை வந்து அந்த இது மூலியமா நலத்திட்டங்கள் மூலியமா வாங்கி தரது, இல்லை வந்து ஒரு பென்ஷன் வாங்கி தரது, ஒரு வயசானவங்களுக்கு வந்து பென்ஷன் வாங்கி தரது, இதெல்லாம் வந்து இந்த வாலண்டியர்ஸ் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் வந்து போக்குவரத்து உதவி, அதாவது அவங்களால போக முடியல, அவங்கள கூட்டிட்டு போறதுக்கும் ஆள் இல்லைன்னா ஸோ அந்த வாலண்டியர்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ரெண்டாவது, விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறது வாலண்டியர்ஸ் தான் மெயினாக. இது எல்லாமே வந்து வாலண்டியர்ஸோட ரோல்.
0: இப்போ அடுத்த குவஸ்டின் என்னன்னா, இந்த கிராமப்புறங்களில் வந்து இந்த ஆதரவு சிகிச்சை சேவையை வந்து இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம்?
1: ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த வாலண்டியர்ஸ் சொல்கிறோம்ல, அந்த தன்னார்வலர்கள், அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ வில்லேஜில் யார் யாருக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிட்டு ரெண்டாவது ஸ்டெப் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து பிஹெச்சி கூட லிங்க் பண்ணுறது. ஏன்னா வந்து பிஹெச்சின்றது ஆரம்ப சுகாதார நிலையம். ஸோ அந்த சுகாதார நிலையத்தில் கண்டிப்பாக அந்த ஏரியாவில் இருக்கிற உடம்பு சரியில்லாதவங்க இல்லை அவங்கள பற்றின ஒரு சில டேட்டா இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க இவங்ககிட்ட சொன்னாங்கன்னா இது, ஏன்னா எல்லாருமே கூட்டாக சேர்ந்து கொடுக்குற சிகிச்சை. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் வந்து லிங்க் பண்ணுறது. அப்புறம் வந்து அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ எந்த மாதிரியான இதை வந்து இந்த தன்னார்வலர்கள் வழங்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பிஹெச்சியிலே வேலை செய்கிறாங்களா அவங்களுக்கும் வந்து இந்த பேலியேட்டிவ் கேர் சம்மந்தப்பட்ட ட்ரெயினிங், ஓகேவா? இதெல்லாம் கொடுத்தா இன்னும் வில்லேஜில் வந்து இந்த பேலியேட்டிவ் கேர் வந்து இன்னுமே நல்லா இது பண்ணலாம். அது இல்லாமல் வந்து நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கான மருத்துவ வசதிகள் இப்போ அந்தளவு வந்திருக்கான்னு தெரியல. ஸோ வந்து அதை கிடைக்கிறத வந்து உறுதி செய்கிறது, அதுக்கான மருந்து வலி

0: மருந்தோ இல்லை எல்லாத்துக்கான மருந்தும் வந்து அடிக்குவேட்டாக இருக்கா அப்படின்னு இது பண்ணுறது. இன்னொன்று, கிராமப்புறங்களில் இந்த ஆதரவு சிகிச்சை பற்றின அவேர்னஸே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த அவேர்னஸை அதிகம் பண்ணுறது, இந்த வாலண்டியர்ஸ் மூலயமாவோ இல்லை அந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் மூலயமாவோ அதை அதிகம் பண்ணுறது. இன்னொன்று, கவர்மெண்ட்டையும் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸையும் இணைச்சி அது மூலியமாக வந்து இது பண்ணுறது. ஏன்னா வந்து இது வெறும் கவர்மெண்ட்டால் முடியாது, வெறும் ப்ரைவேட் ஐ மீன் என்ஜிஓஸாலேயும் முடியாது. ஸோ இது ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குற கேருன்றப்போ, ஸோ ரெண்டு பேரும் இணைஞ்சு அந்த கேரை கொடுத்தா இன்னும் நல்லா
1: இருக்கும்.
0: ஆமாம்.
1: இப்போ அடுத்த முக்கியமான ஒரு க்வெஸ்சன் மேம் என்னென்னா, இந்த ஆதரவு சிகிச்சை இது பற்றி ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய தவறான நம்பிக்கைகள் என்ன?
0: இப்போ தவறான இது வந்து, இது வந்து ஒரு இறுதிக்கட்ட இல்லை இறுதி நிலை சிகிச்சை, அதாவது ஒரு டெர்மினலி இல் பேஷண்ட்டுக்கு தான் வந்து இறுதி கட்டத்தில் வாழ்க்கைக்கே போராடிட்டு இருக்கவங்களுக்கு தான் இதை போய் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இன்னும் ஏன்னா இது வந்து மெயினாக சிகிச்சை கூட சேர்ந்த பராமரிப்பு தான். இன்னொன்று, இதை வந்து சிகிச்சை அல்ல சிகிச்சைன்னு நினச்சிக்கிறாங்க சில பேர். இது சிகிச்சை இல்லை, இது சிகிச்சை அல்லாத பராமரிப்பு தான். ஓகேவா? பராமரிப்பு சப்போர்ட் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அப்புறம் வந்து இது மருத்துவமனையில் மட்டும்தான் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. இப்போ நம்ம கம்யூனிட்டி பேஸ்ட் பேலியேட்டிவ் கேர், அதாவது சமூகம் சார்ந்த ஆதரவு சிகிச்சைன்னு வந்துருச்சு. ஸோ அப்படின்னு இருக்கப்போ இது மருத்துவமனையில் மட்டும் இல்லாமல் வீட்டிலையும் வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து வலி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆதரவு சிகிச்சை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படின்னு கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு லெப்ரசி பேஷண்ட்டுக்கு வந்து நடக்க முடியலனா அது வலியும் தாண்டி வேற விஷயம். ஸோ அந்த மாதிரி நம்ம மனநலம் சார்ந்த ஆதரவு, சமூக ஆதரவு, குடும்ப ஆதரவு, இந்த ஆலோசனை இது எல்லாமே வந்து இதில் கிடைக்குது. அப்புறம் இது நோயாளியின் நம்பிக்கையை குறைக்கும். அதாவது இந்த சிகிச்சை எடுத்துக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து என் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து வாழறதுக்கான இது இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது. அப்புறம் வந்து இதை குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. வெளியிலேருந்தும் இப்போ வாலண்டியர்ஸ், என்ஜிஓஸ் இவங்கெல்லாமும் வந்து இதை கொடுக்கலாம். அப்புறம் வந்து இது வயதானவர்களுக்கு மட்டும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இது எல்லா வயதினருக்கும், யார் யாருக்கெல்லாம் ஒரு சில வியாதிகள் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வழங்குறது.
1: ஓகே மேம். மேம் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வரலாம், நிகழ்ச்சி தொடரலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் சீகோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின். ஹலோ டாக்டர், நேரம் 3:42 ஆயிடுச்சு. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில சமூக அடிப்படையிலான ஆதரவு சிகிச்சை குறித்த நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க நோய் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறை மருத்துவர் கார்த்திகா அவர்கள். மேம், இப்ப அடுத்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன் என்னன்னா, இந்த ஆதரவு சிகிச்சை நம்ம வந்து இப்ப கொடுக்கறோம், இதன் மூலமா வந்து ஒரு நோயாளியுடைய ஆயுள் வந்து அதிகரிக்குமா?
1: இது வந்து அதிகரிக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவேன். ஆனால் வந்து டைரெக்டா இன்டைரக்டான்னு கேட்டால் வந்து இன்டைரக்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஆயுள்ன்றது ஒரு நோயாளியோட ஆயுள்ன்றது அந்த நோயை வந்து எப்போ வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அந்த நோய் எந்த ஸ்டேஜில் இருக்குது, அந்த நோயோடைய தாக்கமோ இல்லை அதோடைய இது பரவுறதோ எந்த லெவலில் இருக்குது, இதையெல்லாம் வந்து டிசைட் பண்ணப்பட்ட ஒரு ஃபேக்டர்ஸ். ஆனால் வந்து இங்கே வந்து நான் வந்து ஆயுள் அதிகரிக்குமான்னு சொல்கிறப்ப ஆமான்னு ஏன் சொன்னா, மெயினாக இந்த சிகிச்சை கொடுக்கறதன் மூலயமா நம்ம வந்து பேஷண்ட்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது அவங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ அது மூலயமா இன்டைரக்டாகவே அவங்களுக்கு வந்து ஆயுள் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏர்லியாக கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு சில கேர் வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இப்போ வந்து ஒரு பெட் சோர்ஸ் புண்ணு இருக்குது, அந்த புண்ணை வந்து நீங்கள் சீக்கிரமாக இந்த பாலியேட்டிவ் கேர் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப அது சீக்கிரமாக ஆறிடும். ஸோ சீக்கிரமாக ஆறுறப்போ அப்போ அவங்களுடைய நேச்சுரலாகவே அவங்களோட ஆயுள் வந்து அதிகமாகும். அப்புறம் இன்னொன்று வந்து, இப்போ நீங்கள் சீக்கிரமாக இந்த பாலியேட்டிவ் கேரை கொடுக்குறப்ப கடுமையான சிகிச்சை வர்றதுக்கான சான்சஸ் வந்து குறையும். ஸோ குறையறதுனால நார்மலாகவே நீண்ட நாள் வந்து அவங்க வாழ்வாங்க. அப்புறம் வந்து நோயோடைய தொற்று பக்க விளைவுகள் வந்து குறையும். நீங்கள் வந்து சீக்கிரமாக இது பண்ணுறதால, சீக்கிரமாக ட்ரீட் பண்ணுறதால, இப்போ ஒரு க்ரானிக்கான டிசீஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு அந்த டிசீஸுன்னு மட்டும் இல்லை, மற்ற நோய்களும் வரும். அந்த மற்ற நோய்கள் வரத்துக்கான சான்ஸ் வந்து இந்த பாலியேட்டிவ் கேரில் வந்து குறையுது. ஏன்னா அவங்கள நம்ம சுத்தமாக பார்த்துக்கிறோம், அவங்களுடைய நியூட்ரி

0: பேஷண்ட் வந்து அவங்களுடைய உணவு பழக்கத்தை வந்து நம்ம இது பண்ணுறோம், கரெக்டான மருந்து கொடுக்குறோன்றப்ப அவங்களுக்கு வந்து மற்ற நோய் வர்றதுக்கும் அதோடைய தாக்கமும் குறையுது. ஸோ அதனால் அவங்களுக்கு நேச்சுரலாகவே அவங்களோட ஆயுள் வந்து அதிகமாகுது. இது இல்லாமல் மனசுன்ற ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்குது. அவங்களுடைய மனநிலை வந்து இம்ப்ரூவ் ஆகிறப்ப அது கண்டிப்பாக அவங்களோட ஆயுளில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அவங்க நிறைய நாள் வந்து வாழ்வாங்க.
1: இப்போ இன்னொரு முக்கியமான க்வெஸ்சன் என்னென்னா, இந்த மனச்சோர்வு, இந்த மனச்சோர்வில் இருக்க நோயாளிகளுக்கு என்ன மாதிரியான உதவிகள் நம்ம செய்யலாம்?
0: மெயினா வந்து டிப்ரெஷன்ல இருக்கவங்களுக்குன்னு நீங்க கேக்குறீங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலியேட்டிவ் கேரோட மெயின் இதுவே எமோஷனல் சப்போர்ட், அதாவது உணர்ச்சி உணர்வுகளை மதிச்சு நம்ம கொடுக்கற அந்த ஒரு கேர், அது வந்து நம்ம கொடுக்குறோம். அப்புறம் வந்து அவங்களுடைய தனிமையை குறைக்கிறது. ஸோ தனிமையை எப்படி குறைக்க முடியும்னா, அவங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, உரையாடுறது, அப்புறம் வந்து சமூக தொடர்பு, அதாவது இப்போ நம்ம சொன்னோம்ல வாலண்டியர்ஸ், என்ஜிஓஸ் இவங்கெல்லாம் அடிக்கடி வந்து அவங்க கிட்ட பேசுகிறப்ப அவங்களுக்கு அந்த தனியாக இருக்கிறதுக்கான ஃபீல் வந்து அவங்களுக்கு குறையுது. ஸோ அப்படி குறையிறப்ப அவங்க வந்து நேச்சுரலாகவே வந்து அவங்களுக்கு அந்த டிப்ரெஷனுக்கு அந்த மன வருத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து குறையுது. அப்புறம் வந்து திறமைக்கேற்ற சிறிய செயலில் வந்து ஈடுபடுறது, அதாவது ஒரு சில பேருக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது இது பண்ணுறது. அப்புறம் வந்து அவங்களுடைய தூக்கத்தில் வந்து கவனிச்சுக்கிறது, அவங்க ஒழுங்காக தூங்குறாங்களா, ஏன்னா தூக்கம் இல்லாட்டியே டிப்ரெஷன் வரும். அப்புறம் வந்து மனநல உதவியும் வந்து அவங்களுக்கு வழங்குறது, சைக்கியாட்ரிஸ்ட்.
1: ஓகே, வணக்கம்
2: சார். வணக்கம் சார், காந்திபன் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க காந்திபன் சார், உங்களுடைய கேள்விகள் என்ன? மருத்துவர்கிட்ட கேளுங்க.
2: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம்.
2: நாங்க வந்து ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மேடம்.
0: ஓகே.
2: நான் 2023 எனக்கு மட்டும் அந்த பெட் ஸ்டோர்னால ரொம்ப பத்தின தொட காலு எல்லா இடத்துலயும் புண்ணு வந்துருச்சு அதிகமா.
0: சரிங்க.
2: அது எனக்கு பிபி இருக்கு, ஹார்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு.
0: சரி.
2: ஆனா நம்ம ஜிக்மர் வந்து சில இங்கே செடிகள் ஹாஸ்பிட்டல் டாக்டர் எல்லாம் வந்து பாப்பாங்க, ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப என்ஜிஓஸ் நிறைய உதவி செய்யலாம் வரான்னு சொல்றீங்களே மேடம். அந்த மாதிரிலாம் யாருமே எங்களுக்கு உதவி செய்யல. நீங்க தயவுசெய்து அந்த நம்பர் என்ன நம்பர் கொடுத்தீங்கன்னா அதை தொடர்பு ஒன்னு நாங்க கான்டாக்ட் பண்ணுவோம். நாங்க என்ன எங்க வீட்லயும் பார்வையற்றவங்க,
1: கண்டிப்பா நீங்க சொல்ல சொல்லுங்க சார்.
2: என்ன நடக்க முடியாது சூழ்நிலை, எல்லாம் போனா போனா கூட பத்தி நாங்க ஒரு ஆட்டோ வச்சுருந்தோம் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் பாசம் காட்டுறாங்க. எங்க குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய கூட அவங்க எந்த விதமான உதவி செய்ய மாட்டாங்க. நானே வாயோட்டு கேட்டுருக்கிறேன், நான் ரெண்டு பேரும் கஷ்டப்படுறோமே, இந்த சூழ்நிலை இருக்கிறமே, நல்லா இருந்தா கூட சாப்பிடுவோமே, என்னால முடியலையே என்ன கேட்டு கூட நீங்க என்ன பண்ண முடியும், நாங்க என்ன பண்ண முடியும், அங்கன்வாடிக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. இப்படியே சொல்லுவாங்க.
0: நீங்க வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனீங்களா?
2: அங்கதான் மேடம் வந்தாங்க, அவங்கதான் அப்படி சொன்னாங்க. இது மாதிரி இது மாதிரிலாம் கேள்வி வேற எங்களை.
1: ஓகே சார், உங்களுக்கான தகவல் நிகழ்ச்சியோட நிறுவனம் கொடுப்போம். ஓகேங்களா?
2: தேங்க்யூ சார. கண்டிப்பா.
1: நன்றி சார். நன்றி சார். மேம், இப்போ அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ இந்த குடும்ப உறுப்பினர்களோட மனநலத்தையும் இந்த ஆதரவு சேவை வந்து கவனிக்குமா?
0: குடும்ப உறுப்பினர்களுடைய மனநலத்தை கண்டிப்பாக வந்து இந்த ஆதரவு சிகிச்சை வந்து கண்டிப்பாக டேக் கேர் பண்ணிக்கும். ஏன்னா வந்து கேர் கிவர் பேர்ன் அவுட்னு ஒன்று இருக்குது, அதாவது பராமரிப்பாளர் சோர்வு. அதாவது பேஷண்ட்டை தாண்டி பேஷண்ட்டுக்கு அந்த கேர்கிவர் இருக்காங்கல்ல பராமரிப்பாளர், அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் மேலே அவங்களுக்கு ஒரு எக்ஸாஷன் வந்துடும். நம்ம இவ்வளோ இது பண்ணியும் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, பேஷண்ட் வந்து ரொம்ப வந்து டிபெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த டிசீஸ் அவங்களுக்கு வந்து அந்த அந்த நோயை பற்றின கவலை, அது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பயம், இதெல்லாம் வந்து அந்த கேர்கிவருக்கு அதிகமாகிடும். ஸோ அப்படின்னு இருக்கப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட்னா, நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்குற அளவு அதே ஈக்குவலண்ட்டான எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், அதாவது கவுன்சிலிங் கொடுத்து இது வந்து அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த டிப்ரெஷனை அந்த அதை வந்து எப்படி சமாளிக்கணும், அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த ரெஸ்ட் வந்து நம்ம கொடுக்கணும்னா இப்போ அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வேற யாருன்னா ஒருத்தவங்க செய்யணும். ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த வாலண்டியர்ஸ் இருக்காங்கல்ல, தன்னார்வலர்களோ இல்ல வந்து என்ஜிஓஸோ இல்ல வந்து வேற ஒருத்தவங்க செய்யற மாதிரி பாத்துக்கணும். அப்புறம் வந்து அவங்க எடுக்க போற முடிவுகள்ல வந்து சப்போர்ட் பண்றது, டிசிஷன்.

0: ஆப்ரேஷனில் வந்து சப்போர்ட் பண்ணுறது. அப்புறம் வந்து இது இல்லாமல் முக்கியமான ஒரு இது வந்து இறப்புக்கு பிந்தைய ஆதரவு. அதாவது அவங்க கேர் பண்ணுற ஒரு பர்சன் வந்து அவங்கள விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த வருத்தம் இருக்கும். ஸோ அதை போன பிறகு அவங்க அதை எப்படி சமாளிக்கணும், அந்த அதை வந்து எப்படி அவங்க எதிர்கொள்ள போகிறாங்க, அதுக்கான இதையும் இந்த ஆதரவு சிகிச்சையில் கொடுக்கணும்.
1: இன்னொன்று, இந்த ஆதரவு சிகிச்சை பற்றிய விழிப்புணர்வு இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க?
0: நீங்கள் அர்பன் ஏரியா ரூரல் ஏரியான்னு எடுத்துக்கலாம். அதாவது நகரப்புறம் கிராமப்புறம், நகரப்புறத்தில் ஓரளவு இப்போ வந்து வந்திருக்கு, ஆனால் இன்னுமே கிராமப்புறங்கள்லாம் வந்து அந்தளவு வந்து அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. முக்கால்வாசி மக்களுக்கு வந்து அதை பத்தி தவறான புரிதல் தான் இருக்குது. அது வந்து என்னன்னா சிகிச்சை முடிஞ்ச பிறகு தர்றது, அது வந்து குணப்படுத்தாது, அதனால எதுக்கு அந்த போய் எடுத்துக்கணும், அது வந்து மரணத்துக்கான வந்து கேரு, நம்ம எதுக்கு போய் அதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வந்து அவங்களுக்கான விழிப்புணர்வு அதிகரிக்கணும். ஸோ இன்னொன்று, நகரப்புறத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நிறைய நோய்கள் இப்போ அதிகரிச்சிச்சு. புற்றுநோய் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற நோய்களும், நீண்டகால நோய்களும் இப்போ அதிகமாக வருது. இன்னொன்று, இப்போ வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த பாலியேட்டிவ் கேர், ஆதரவு சிகிச்சையை பற்றி இப்போ நிறையவே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கிறதால மக்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு கிடைக்குது. அது இல்லாமல் இப்போ என்ஜிஓஸ் அண்டு கம்யூனிட்டி வாலண்டியர்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ நிறையா வந்து இது பண்ணுறாங்க, நிறையா எடுத்து பண்ணுறப்போ அவங்களுக்கு தெரியுது இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
1: முக்கியமாக இப்போ நிகழ்ச்சியோட நிறைவாக ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த ஆதரவு சிகிச்சை மேற்கொள்ள வந்து அரசு மேற்கொண்டுள்ள முக்கியமான சில நடவடிக்கைகள் அது என்னன்னு சொல்லிடுங்க.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் லெவல், மத்திய அரசு, மாநில அரசு இப்படி வேரியஸ் லெவல்ஸில் நிறையா இது இருக்குது. ஸோ சென்ட்ரல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமே இருக்குது, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்எச்எம், நேஷ்னல் ஹெல்த் மிஷன்னு சொல்லிட்டு, அது அதன் மூலியமாக ஹோம் கேரே கொடுக்குறாங்க. அதாவது வீட்டிலே வந்து கேர் பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அந்த கேரை வந்து கொடுக்கணும். அது வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி, ஒரு அதில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துலேயும் சப்சென்டர்லேயும் இருக்கிற அந்த ஆஷா ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆஷா ஒர்க்கர்ஸு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி நர்ஸுன்னு இருப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து கொடுக்குற அந்த சிகிச்சை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு இது இருக்குது, இது சென்ட்ரல் லெவல் தான். இந்த ஆயுஷ்மான் பாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையங்களும் சப்சென்டரையும் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டராக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரில் ஒன் ஆஃப் த காம்பனண்ட்டே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆதரவு சிகிச்சைன்றது ஒரு முக்கியமான இது. இந்த ஆதரவு சிகிச்சை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றத வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் வந்து மாநில அளவில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் பாலியேட்டிவ் கேர் யூனிட்ஸ்னு வந்து செட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து என்டிபிஎஸ் ஆக்டை வந்து திருத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் படி முன்னாடிலாம் வந்து மார்ஃபின்னை வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருந்தது. அந்தது கிடைக்காது. ஏன்னா மார்ஃபின்றது பெயின் கில்லர்ஸ்ன்றது ஒரு டிபெண்டன்சி அதிகம் பண்ணும் அப்படின்றதால எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் இப்போ வந்து இந்த இது பாலியேட்டிவ் கேர் இது அதிகமானதால் இந்த நீண்டகால நோய்கள் இதெல்லாம் அதிகமாகிறப்ப மார்ஃபின் வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு வழிமுறையை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து இதை வந்து செட் கொடுக்கறதுக்கான லைசன்ஸை வந்து அந்த கிடைக்கிற ப்ராசஸ் எல்லாம் வந்து ஈஸியாக பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங். ட்ரைனிங் வந்து நான் சொன்னேன்ல, இப்போ எந்த லெவலில் இருக்க ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் இதை பற்றின ட்ரைனிங் இருக்கணும். வாலண்டியர்ஸ்னால் அவங்க என்ன பண்ணணும், வீட்டில் கேர் கிவராக அவங்க என்ன பண்ணணும், இப்போ ஒரு ஆஷா எண்ணம் அவங்க என்ன பண்ணணும், இப்போ ஒரு டாக்டரோ இல்லை ஒரு நர்ஸோ இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் இந்த பேஷண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் லெவலில் வந்து ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் சொல்கிறாங்க, இதுவும் வந்து கொடுக்குறாங்க. அதை என்ன மாதிரி கேர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து பாலியேட்டிவ் இப்போலாம் வந்து படிக்கிற பசங்களுக்கே இதை பற்றி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லிடுறாங்க. அதை பற்றி தெரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அதில் போகணுன்றவங்களுக்கு அதில் போகிற மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் என்ஜிஓஸு வாலண்டியர்ஸ் இவங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை கவர்மெண்ட் கூட கொலாபரேட் பண்ணி அந்த சர்வீசஸ்லாம் கொடுக்குறாங்க.
1: ஓகே மேம், இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவு தந்து கொண்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு வந்து தெளிவாகவும் அழகாகவும் ரொம்ப கிளியராக பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துட்டது நம்மளுக்கு ரொம்ப நன்றி மேடம்.
0: ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு.
1: ஓகே நேர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சமூக அடிப்படையிலான

தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். எஸ், ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான மாலை வணக்கம். எஸ், நேரம் சரியாக 4:01 ஆயிடுச்சு. நேயர்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் வந்து காட்ட போகிற, உங்களுடைய காமெடியான விஷயங்களை காட்ட போகிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். எஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜே விஜய் வந்து இன்னைக்கு கட் கேமரா ரோலிங் ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஏன் கூட இன்னொரு ஆர்ஜே வந்து ரெடியாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அந்த ஆர்ஜே அப்படின்றத ஒரு சாங்க்கு அப்புறம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கட் வந்து நான் வந்து பிளே பண்ணுறேன். அந்த கட் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ரெகுலராக காமெடியாக நடக்கிற விஷயங்களை வந்து சூப்பராக கொண்டுட்டு போகிற இந்த ஒரு கட்டை வந்து கேட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா 04132271760 மற்றும் 22752230 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட எங்கள் கூட நீங்கள் வந்து கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கட் பிளே பண்ணுறேன், கேளுங்க.
2: என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ஆவுகால வந்து வம்புடுத்துக்கிட்டு இருக்கு.
1: எஸ், இதே மாதிரி நம்ம லைஃப்லையும் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மள வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில வந்து நீங்க எங்க கூட இந்த டயலாக் வந்து பேசி செம்ம ஃபன் பண்ண போறீங்க. என் கூட இன்னொரு ஆர்ஜி வந்து ஜாயின் பண்ண போறாரு, அந்த ஆர்ஜி உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்காரு. எஸ், கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு 04132271760 மற்றும் 22752230 அப்படின்ற இந்த இரண்டு எண்களை கால் பண்ணி நீங்க கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நிகழ்ச்சி துவக்கமாக பாடல் கேட்கலாம், மெர்சல் திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: எஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. FM ரைம்பு புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. கட் கேமரா ரோலிங் வித் அஸ் ஆர்ஜே, அந்த பச்சிலம் குழந்தை. ஆர்ஜே ஆனந்த் வந்து நம்ம கூட வந்து ஜாயின்
4: பண்ணிக்கலாம். மக்களே, தெரியாம வந்துட்ட மக்களே,
3: தெரியாமலாம் வரல. இந்த ஷோவுக்கு வந்து ஒரு பச்சிலம் குழந்தையாக, என்னைக்குமே இளமையாக பச்சிலம் குழந்தையாக இருப்பது ஒரே
4: எதுவுமே கேட்கல, கொடுத்த வரைக்கும் போதும். காலுக்கு போயிடலாமா?
3: எஸ், ஃபர்ஸ்ட் லிசன் வந்திருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, யாருக்கும் பேசுறீங்க?
5: தண்டபாணி
3: சார், அந்த கட்ட ப்ளே பண்ணவா?
5: ப்ளே பண்ணுங்க சார்.
3: கேளுங்க.
6: என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகால வந்து வம்புடுத்துக்கிட்டு இருக்கு
4: சார்.
5: சிங்கப்பூருக்கே போயிடலாமா?
3: துபாயில இருந்து சிங்கப்பூரா?
4: ஒட்டகத்தை வாங்கிட்டு வரோம்ங்களா?
5: சரி சார்.
4: சரி, திரும்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லா சொல்றீங்களா? அதாவது கெத்தா சொல்லுங்க டைலாக.
5: நாம என்ன இந்த ஊர்ல குழப்பம் நடத்தலாமா?
4: நடத்தலாமா?

0: இல்ல ஓட விட்டு ஓடலாமா?
1: ஆஹா, ஓடதுலே குறியா இருக்கா.
2: ஆமா,
0: ராகு காலம், ராகு காலம் வந்துடுது, நம்ம கூடவே இன்க பண்ணி நிக்குது.
1: இது வந்து இது உண்மை டைலாக் மாதிரி தோணுது எனக்கு. இதெல்லாம் இருக்காங்களா அப்படி போற போக்குல அடிச்சு விடுறீங்களோ? ராசா, உங்க பேச்சிலே தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு ராவு காலம் கூட இருக்கு. என்னவோ தெரியல, கால் கட் பண்ண பிறகு உங்களுக்கு இருக்கு.
3: அது இல்ல, துபாயில இருந்து சிங்கப்பூர் போகணுமா?
1: இன்னைக்கு சம்பவம் இருக்கு. நண்டாபாணி சார், பார்த்து பத்திரமா இருந்துங்க.
3: கண்ணிவடியாவே இருக்குன்றது அந்த மாதிரி காலை வைக்க விட மாட்டாங்களே.
1: அப்படியே நீங்க சொல்றாங்க நம்மள.
3: ஓகே, நேரில் நீங்க கட் கேமரா ரோலிங் பார்ட்டிசிபேட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 04 1322 71 760 மற்றும் 2275 230
1: அப்படின்னு வந்து இந்தியில சொல்ல நினைச்சேன். வேணா தமிழ்ல சொல்லிடுங்க.
3: இன்னொரு நேரம் வந்திருக்காங்க, பேசலாமா?
1: ஓகே,
3: வணக்கம்.
4: ஹலோ.
1: ஹலோ,
4: கேக்குதா?
1: இது வரைக்கும் கேக்கலாம, இதுக்கப்புறம் கேட்க சொல்லுங்க. யாருங்க பேசுறீங்க?
4: நான் ஜான்சி ராணி, கென்னடி நகர்ல இருந்து பேசுறேன்.
1: மேம் எப்படி இருக்கீங்க?
3: விஜய் சார் கூட சேர்ந்து பேசுறோம். ஆனந்த் விஜயா,
1: விஜய் ஆனந்த் பேசுறோம். இன்னைக்கு ஒரு கொலாபரேஷன் போயிருக்கு.
3: ஆமா
1: மேம்,
3: புரியலையா? ரைட், விடுங்க. ஓகே, ஜான்சி மேம் டயலாக் கேட்டீங்களா? ஆ, கேட்டேன். ஓகே, பேசுறீங்களா? ஆ, பேசலாம். ரெடி, கட் கேமரா ரோலிங். நம்ம லைன்ல தான் இருக்கோமா? ஆமா, லைன்ல தான் இருக்கு. இவ்வளவு நேரம் அது ரெடி.
1: கிளிக்கு சோறு போட மாட்டீங்களா? ரொம்ப நேரம் கத்திட்டே இருக்கு.
3: எனக்கே தெரியல இந்த ஷோ வந்து ஜாலியான ஷோ ஏன் வந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க.
1: மனசு கஷ்டமே.
3: ஓகே, நம்ம இதே எனர்ஜியோட ஸ்பாட் கேட்டுட்டு ஒரு பாட்டையும் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து வந்து கட் கேமரா ஷோல வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். ஓகேவா?
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின் புதுவை 102.8 லைக் கேட்டு இருக்கீங்க. கட் கேமரா
1: ரோலிங்
0: வித் எஸ் ஆர்ஜே பச்சிலம் குழந்தை ஆனந்த் ஆர்ஜே விஜய் கூட வந்து
2: சொல்லுங்க
0: போடுங்க.
3: என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகால வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு.
0: ஹலோ மேம்,
2: இந்த
1: ஊர்ல இருக்கலாமா இல்ல பேசலாமா, கட் பண்ணிட்டு போயிடலாமா?
2: கட் பண்ணல மாட்டேன்
0: சார். கண்டினியூ பண்ணுவோம்.
2: என்ன துபாய்க்கு போலாமா,
1: டிக்கெட் தான் காசு,
2: ஊருக்குள்ளே இருந்து ஓரஞ்சரமா தொழில் பண்ணலாமா, இல்ல இந்த இந்த வம்பெல்லாம் வந்து இருக்கிட்டே இருக்கு ராகுலா இருக்கலாமா இருக்க கூடாதா?
1: ஏன்னா நம்ம கூட ஒரு ராகுல வந்துட்டே
2: இருக்கு. என்ன துபாய்க்கே போலாமா, ஊருக்குள்ளே இருக்கலாமா, ஊருக்குள்ளே இருந்து ஒரு ஓரஞ்சாரமா தொழில் பண்ணலாமா? இதுவரை சொன்னா எனக்கு திரும்ப வரும்.

0: இந்த கிளி சும்மா இருக்க மாட்டேது, வேற ஒண்ணு இல்ல மேம்,
1: பச்சை எல்லாம் குழந்தை கிளி மேம்
2: கண்டுக்கிட்டாங்க
1: மேம்.
0: கிளி சீட்டை எடுத்தியா உள்ள
1: மேம், நீங்க சொல்லுங்க மேம்.
2: என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல ஊருக்குள்ள தொழில் பண்ணலாமா, இல்ல ஓரஞ்சாரமா இருந்த தொழில் பண்ணலாமா, ராகுலாம் கூட வருது என்ன பண்ணலாம், எது சொல்லு கிளி எதனா
1: மேம். உண்மையிலே வேற மாதிரி ஓகேங்களா, இங்க இருங்க எங்கேயும் போகாதீங்க. ஓகே மேடம், மேக்கப்புக்கு நன்றி,
0: தேங்க்யூ சோ மச்.
2: கிளி நல்ல பதில் சொல்லிருக்கீங்களா,
1: கிளி இதுக்கப்புறம் சொல்லு பாருங்க.
0: ஓகே ஓகே மேம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், பை மேம். ஓகே, பச்சிலம் குழந்தை ஆனந்த் அவர்களே, இன்னொரு டைலாக் இருக்கு
1: ஐயா, அதை போடுங்க ஐயா.
0: அதுதான் அந்த டைலாக்,
1: கடவுளே போடுங்க
0: கேளுங்க.
3: குடும்பத்துக்காக வாங்கடா வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க, குறைஞ்சா போயிருவீங்க.
4: என்னமா கீழே சாத்தா
3: பேசிக்கிட்டு இருக்கே மாமா, இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா, உங்க அப்பன் பெரிய மிஷி வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா,
4: மறுபடியும் அங்க என்னமா
3: பேசிக்கிட்டு இருக்கே மாமா, திரும்ப திரும்ப கும்பிட்டா மிரண்டுருமா.
5: மெதுவா பேசுங்க.
3: என்னடி மெதுவா பச்சுங்க, என்ன மெதுவா பச்சு,
5: அப்படி பேசுங்க.
3: கும்மேருமே கும்மி ஆம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டு. ஆமா,
1: அதுக்கு மேல போக கூடாது,
0: அந்த இன்ச தாண்ட மாட்டீங்க,
1: அதுக்கு மேல தாண்டனா திண்ணிய தாண்டி போயிடணும் ஓகேங்களா. அதனால வந்து வீட்டுக்கு பக்கம் அந்த பாசப்படி மிதிச்சாலே மௌன விரதமா இருக்கணும்.
0: ஓ,
1: கீப் குவைட்.
0: வாழ்வியல்ல வந்து கண்டிப்பா வந்து ஒன்றி போயிருக்கும் சில டைலாக்,
1: ஒன்றி போகட்டும் நீங்க பண்ணுங்க,
0: நானும் பேசிட்டு இருக்கேன் மாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஆனந்த் அவர்கள்,
1: பிதுவா பேசுங்க.
0: ஓகே, நேரில் நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா 0413227170 மற்றும்
1: ஐயோ இங்கிலீஷில் சொல்ல
0: 2275230 அப்படின்ற இந்த இரண்டு எண்களில் கால் பண்ணி நீங்கள் வந்து பச்சிலம் குழந்தை கூடயும் ஆர்ஜே ஆனந்த் அவர்கள் கூடயும் இல்ல இல்ல தனித்தனியா மென்ஷன் பண்ணாம சேர்த்து சொல்ற வேற ஒன்று கிடையாது,
1: அப்படி மெதுவா பேசி பாருங்க.
0: ஓகே, தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 2.8 இந்த நிகழ்ச்சி
1: கேமரா
0: ரோலிங்.
6: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்க வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்க வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
7: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
8: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம், ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: சில் ப்ரோ, ஆனந்த் ப்ரோ.
1: ஓகே ப்ரோ, யாருங்க பேசலாம் ப்ரோ?
0: எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின் புதுவை 102.8 ல கேட்டிருக்கீங்க. கட் கேமரா ரோலிங் வித் ஆர்ஜே ஆனந்த் அண்ட் ஆர்ஜே விஜய் கூட அடுத்த லெசன் வந்திருக்கா பேசலாம்.
1: டெஃபினெட்லி டெஃபினெட்லி
0: டெஃபினெட்லி. எஸ் ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
2: நான் முதலாளிப்பட்டில இருந்து தங்கப்பாண்டி.
1: தங்கப்பா,
2: நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் சார். அவருக்கு
2: மேல
1: மலையாளம் தெரியாது. மனசு கஷ்டமாச்சு. டயலாக்
0: போட்டுருங்க.
3: குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க, குறைஞ்சா போயிருவீங்க.
4: என்னமா கீழே சத்தம்
3: பேசிக்கிட்டு இருக்க மாமா? இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பன் பெரிய மிஷி வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா?
4: மறுபடியும் அங்க என்னமா
3: பேசிக்கிட்டு இருக்க மாமா? திரும்ப திரும்ப கும்பிட்டா மிரண்டுருமா?
5: மெதுவா பேசுங்க.
3: என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க?
5: அப்படி பேசுங்க.
3: கும்மிருமே கும்மி அம்பிட்டு பேரு சொல்லிவிட்டு. ஆமா,
1: தங்கப்பாண்டி சார்
2: ரொம்ப நீளமா போகுதே.
1: கும்மிருவம் கும்மி பேசிருங்க. இந்த சீன்ல வந்து நீங்க தான் வந்து வடிவேல் சார்.
2: ஓகே சார்.
1: விஜய் சார் தான் மாமனார்.
2: மாமனார்
0: வயிறுபாடு. இது
1: வரைக்கும் நான் அந்த லேடி விஷயம் நான் பேசுறேன். ஆரம்பிக்கலாமா?
2: ஆரம்பிக்கலாம் சார்.
1: ஓகே, கட் கேமரா
0: ரோலிங்.
2: இந்த குடும்பத்துக்காக நான் வெளியில போய் ஆண்டாடா போய்
1: எவ்வளவு. அதாவது
0: இப்ப நான் என்ன சொல்றது?
2: எடுத்து கொடுங்க சார்.
1: எடுத்து கொடுக்கவா? இந்த குடும்பத்துக்காக வாண்டடா போய் வெளியில எவ்வளவு அவமானங்களை வாங்கிட்டு
2: வரேன். அவமானங்களை வாங்கிட்டு வரேன். வெள்ளச்சாமி என்ற என் பேரை வைக்கிறதுக்கு
1: நோவுதா உங்களுக்கு?
2: டிஸ்கஸ்
0: பண்றீங்க? டிஸ்கஸ் சத்தம்
2: பேசிக்கிற மாமா.
1: மறுபடியும் என்ன மங்க சத்தம் இருங்க, ஃபர்ஸ்ட்ல போயிடலாமா? சரிங்க, மறுபடியும் கட் கேமரா ரோலிங்.
2: இந்த குடும்பத்துக்காக வாண்டடா போய் எவ்வளவு அவமானங்க வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன் நானு. எதுவும் புதுசா கேட்ட போற

0: நடுவுல லேடிஸ் விட்டு வர உங்களுக்கு
1: என்னமாக சத்தம்
2: பேசுங்க.
0: கடவுளுக்காக
1: போடுங்க.
0: தெய்வமே இது வந்துட்டே இருக்கு.
3: ஏன்னா மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ஆவுகால வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு.
1: அப்படியா தங்க பாண்டி
0: சார்?
1: அப்படிதான்.
4: இங்க இருக்கலாமா, இல்ல துபாய் போகலாமா, இல்ல இங்க ஒரு ஓர நேரமா இருந்து தொழில் பண்ணலாமா சொல்லி தோல. ஏன்னா ஏன்னா ஒரு ராவு காலம் எங்கிட்டே வந்து தொலை பண்ணிருக்க தொலைக்குது எடுத்து தொலை
2: எடுக்கிறது
4: சார். கிளி கிளி யார் சார் அது?
0: ஒரு பச்சிலம் குழந்தை கிளி. ஓகேங்களா?
4: பச்சிலம் குழந்தை கிளிங்களா
0: சார்? திரும்ப இந்த டைலாக் ஒன்ஸ் மோர் போறோம். அப்படியே அந்த திமுறா கெத்தா சொல்லுங்க. துபாய்க்கே போலாமா, ஏன்னா ஒரு ராகுல நம்ம கூட சுத்திட்டே இருக்கு.
1: பாத்து சொல்லு.
4: இங்க இருக்கலாமா, துபாய் போலாமா, இல்ல இங்க இருந்து ஒரு ஓர நேரமா இருந்து தொழில் பண்ணலாமா பாத்து சொல்லி தொலை.
1: தொலை
4: ஏன்னா இங்க ஒரு ராவு காலம் எங்கிட்ட ரொம்ப மாட்டிக்கிட்டுனே இருக்குது.
1: யார் சார் அது?
0: கிளிக்கு சாப்பாடு இல்ல,
1: தொழில்நுட்ப
5: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல கேட்டுட்டு இருக்கீங்க கட் கேமரா
0: ரோலிங்
1: வித் ஆர்ஜே பச்சிலம் குழந்தை
0: ஆர்ஜே விஜய்.
1: கோலாபரேட் பண்ணிட்டோம். அடுத்த கால் வந்திருக்காங்க,
0: கண்டிப்பா ஒரு கோலாபரேஷன் பண்ற அட்டம்
1: பண்ணுங்க. வணக்கம்.
7: இருவருக்கும் வணக்கம். நான் ஜெயிலின் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: தெய்வமே தெய்வமே தெய்வமே எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: சூப்பரா இருக்கு ரெண்டு பேரும்.
7: ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறதுல. ஆனந்த் சார் ஒரு பக்கம்னா நம்மளுடைய என்ன சொல்றது,
0: பேசி முடிச்சிட்டு பாருங்க என்ன நடக்க போகுது. ஆரம்பம் எல்லாம் ஓபனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, பினிஷிங் சரியில்லையே.
1: என்னமா தத்தோ
7: பண்றீங்க.
0: சப்போர்ட் பண்ண போனா
1: இவ்வளவு நேரம் பச்சிலம் குழந்தை அந்த
0: அதாவது காப்பாத்து போன இடத்துல காப்பாத்திட்டாங்க. இப்படிதான் சார்?
7: அப்படிதான்.
0: ரெடி போலாமா?
7: போலாம். சொல்லுங்க சார்.
0: கேமரா ரோலிங்.
7: ஐயோ எனக்கு டைலாக்

0: போட்டு காமிங்கன்னு
1: இது டயலாகா? இது நான் புது விதமா இருக்கு. காப்பாத்துங்க,
2: கேளுங்க.
3: என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ஆவுகால வந்து வம்புடுத்துக்கிட்டு இருக்கு
1: சார்.
0: சொல்லுங்க சார்,
1: இங்க இருக்கலாமா இல்ல காலை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாமா, என்ன சொல்றீங்க?
0: இல்ல நீங்க எனக்காக ஒரு வாட்டி ஃப்ளோவா பேசி காமிங்க சார், மெலிசா வந்தது
1: சார். நீங்க லைவ் பேசுறீங்க சார். என்ன வச்சு செய்யல சந்தோஷமா இருப்பீங்க?
2: ஆனந்தம்.
1: ரெடியா சார்?
0: ரெடி.
1: கட் கேமரா
2: ரோலிங்.
0: ஏதாவது ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடுப்பா, இங்கேயே இருப்போமா அல்லது துபாய்க்கு போவோமா அப்படிங்கறதெல்லாம் நீ எடுத்து போடுற சீட்ல தான் இருக்கு. நமக்கு வேற வெளியில வெளிநாட்டுக்கு போகணும், டிராவல் செய்து அப்படிங்கிறாங்க. நல்ல சீட்டா எடுத்து போடுப்பா.
1: கிளி ஓடி போச்சு. கிளி இல்ல, கிளி ஓடி போச்சு. இந்த டயலாக் இல்ல சார், இந்த டயலாக் கேட்டு கிளி பறந்து போச்சு சார்.
0: அப்படியா? அவ்வளவு அவ்வளவு சூப்பரா நான் பேசிருக்கேன்னு சொல்ல வரீங்க?
1: இல்ல ஒரிஜினல் டயலாக் வேற, நீங்க போட்ட டயலாக் வேற. அதான் சார், கிளி பாவம் சார், திரும்ப கிளியை
0: கூப்பிடுறேன்.
1: ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டோம் என் பிச்சு நான் கேட்க மாட்டேன்.
2: இது போதுமா? இந்த டயலாக் இல்லைங்க.
1: தேங்க்யூ.
2: ரெடி ரெடி ரெடி.
1: ஒரு
0: வாட்டி முடிவு பண்ணிட்டேனா
1: ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு நான் கேட்க மாட்டேங்க.
0: அடுத்து அழுதுகிட்டே ஒரு வாட்டி நானே முடிவு
1: பண்ணிட்டேன், உள்ள
2: மயில்சாமி சொல்லுவார்ல ஒரு படத்துல, உங்களுக்குள்ள ஒரு ரஜினி, 10 ரஜினி, 8 கமல், இந்த மாதிரி.
1: இன்னைக்கு என்னடா ஒண்ணுமே நடக்கவே நினைச்சு நடந்துடுச்சு, நடத்திட்டீங்க. ஓகேவா?
0: அவரோட உடம்புல 32
2: கமல் 32 பேரா? ஓ,
1: வீட்டுல கேட்டா வேற மாதிரி போயிடுவாங்க சார்.
2: தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
1: ஹாப்பி கிறிஸ்மஸ் சார்.
0: ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஜோக்கா இருந்தது. இருவருக்கும் நன்றி.
2: நன்றி நன்றி. இன்னொரு கால் வந்திருக்காங்க, பேசலாமா?
1: டெபினிட்லி டெபினிட்லி.
2: வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் சார்.
2: ஹேமலதா மேம்.
4: ஹேமலதா வந்திருக்கேன் சார். இவ்வளவு நேரம் ஆச்சு உங்க லைன் பிடிக்கிறதுக்கு.
1: அத்தனையும் நடிப்பா லதா.
4: பாண்டிச்சேரிக்கே வந்துடலாம். ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடுப்பா.
1: பறந்து போய் வந்துடுச்சு.
4: ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடுப்பா. இங்கே இருந்து வேலை பாக்கலாமா, இல்ல அந்த துபாய் பக்கம் அந்த ரெயின்போ எஃப்எம்க்கு போய் கேக்கலாமா?
2: எங்களுக்கு தெரியாம துபாய்க்கு போயிடுச்சா?
1: துபாய்ல ரெயின்போ எஃப்எம்மா? சொல்லவே இல்ல.
4: ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடுப்பா. ஏழரை எட்டரை எல்லாம் எங்களே சுத்திட்டு இருக்கு.

0: வித்தியாசமா இருக்கு. 7.5+8 ஓகே, நல்லா நல்லா இருக்கு. கிளி வந்து சீட்டு கீச்சு போட்டு இது எடுக்கவே
1: மாட்டேன்னு
0: போலாமா? ஹேமலதா மேடமும் கண்டிப்பா போய்தான் ஆகணும், என் தெய்வத்துக்காக என் கடவுளுக்காக. ஒன்ஸ் மோர் கட் கேமரா
1: வீட்டிலேயே
0: வேலை செய்ய போதுமா, துபாய் கலந்த தேவமே
1: சார் சொல்லுங்க சார்.
0: வேற மாதிரி பண்ணி
2: அங்க போயிட்டாங்க.

0: என்னையே சுத்திட்டு இருக்குது.
1: இங்க எங்கயும் வேணாம், வீட்லயே வேலை செய்யுங்க போதுமா, துபாய் கலந்த தேவையில்ல. தெய்வமே
0: சொல்லுங்க சார்,
1: வேற மாதிரி படிங்க. இன்னொரு
0: என்னமா
1: அங்க சத்தம், டயலாக் போடுமா?
2: ரெடியா கேளுங்க.
3: ஏன் நண்பா வெயில் கொளுத்தது இல்ல? இல்ல நாக்கு வறண்டு வரக்காஞ்சு கிடக்கு, ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. எப்ப வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா.
1: ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க மேம், வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க. அவ்வளவுதான்
0: ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். அதை கேட்கணுமா?
1: எப்படின்னா எப்படின்னா நண்பா,
2: ரொம்ப வெயில் அடிக்குது,
1: வெயில் அடிக்குது, நாக்கு வறண்டு போச்சு, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, அவ்வளவுதான்.
0: ரொம்ப வெயில் அடிச்சு நாக்கு வறண்டு போச்சு, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா,
1: வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, அஞ்சு மணிக்கு மேல வாங்கி கொடுப்பா, காசு இல்லப்பா. ஓகே மேம்,
0: ஐஸ்கிரீம் தர மாட்டாங்களா, டீ தான் தருவாங்களா?
1: அது வச்சு தராங்களே, இங்க வெறும் தண்ணியை குடுத்து ஏமாத்துறாங்க நம்மள. ஓகேங்களா?
0: மேகத்தை
1: பேசலாம்.
2: கால் பண்ணுங்க 0413-2217176 மற்றும் 2275-230 அப்படின்ற இந்த இரண்டு எண்களை கால் பண்ணி நீங்க வந்து எங்க கூட செம்ம ஜாலியா ஃபன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஸ்பாட் போட்டு பாட்டு போலான்னு தான் நினைச்சேன், நேற்று பேசலாம்.
1: என் தெய்வத்தை கூப்பிடுங்க,
2: ஸ்பாட் போட்டு வந்துடலாம்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: Yes, welcome back to the show. FM Rainbow Pudhuvai 102.8 la kiritirukinga.
1: Card camera rolling
2: with us RJ Pachilam Kulandai, RJ Anand,
1: RJ Vijay.
2: Yeah, kudaiya rendu vera collaborate panni inikku andha super show pannitirukom.
1: Definitely.
2: Adutha caller vandukanga, pesalam. Vanakkam, solunga yaarukku pesuringa sir?
5: Vanakkam, pudhalirund Aasithambi pesuren sir.
1: Aasithambi sir.
5: Ha.
1: Ah, sugandanne.
5: Vanakkam Pachilam Kulandikkum.
1: Ayya, avukitta pesirunga ayya. Na theriyama pesitta ayya.
5: வணக்கம்
2: போலாம்.
5: இந்த ஊர்லயே இருக்கலாமா, இல்ல துபாய்க்கே போலாமா, இல்ல போராஜாரமா இருந்து ஏதாவது தொழில் பண்ணலாமா? ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடுப்பா. ஒரு ராகுகாலம் இங்கே சுத்திக்கிட்டே.
1: ராகுகாலமா ஐயா, எங்களை எதுவும் சொல்லல, பொதுவா தானே சொன்னீங்க
5: சார். அப்படிலாம் இல்ல சார், நீங்க ரெண்டு பேரும் சார் உங்ககிட்ட எல்லாம் பேசினாவே நல்ல காலம் தான் சார்.
1: போற போக்க ஏதாவது சொல்லிட்டு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன்.
5: பேசினவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு மன மகிழ்ச்சி, எப்படி இருக்குது இன்னைக்கு?

0: ஒரு
1: மனிதனுக்கு ஒரு பேர் வந்து இருக்கலாம், ஆனா இத்தனை புனை பெயர்கள்
2: இருக்கிறதா பச்சை
0: சொல்லிட்டேன். எங்களால முடியாது சார்,
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: வெயில் கொளுத்தது இல்ல இல்ல, நாக்கு வறண்டு வரக்காஞ்சு கிடக்கு. ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. எப்ப வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா.
1: எஸ் ஹலோ வணக்கம், FM ரைம் புதுவை 102.8 இருக்காரு. ஓகே, அடுத்த நேரம்
2: பேசலாம்.
1: எஸ் வணக்கம்.
5: எனக்கு
1: வந்து அது கிளிய சொல்ற மாதிரியே தெரியுது.
2: கிளி கிளியம் சொல்லவே இல்ல மேம், கிளி பாவம், கிளிய விட்டுருங்க. உங்களுக்கா திரும்ப ஒரு சீட் எடுத்து போடுறேன். ஓகேங்களா? இப்ப வந்து நல்லா பவர்ஃபுல்லா சொல்லுங்க. அந்த கெத்தா அந்த திமிர் வரணும். இங்க இருக்கலாமா இல்ல திரும்ப துபாய்க்கே போயிடலாமா? கூட ஒரு ஆவுகளை சுத்திட்டு இருக்கு, பார்த்து எடுத்து போடு.
5: பேச
2: போறீங்க
5: ரோலிங்
2: வடிவேல் சார் அவர் தான் உங்க மாமனார், அவர் தான் கேக்கணும் என்னமாங்க சத்தம்.
5: என்னமா
1: சத்தம்
2: இப்படி எல்லாம் பேசினா பயந்துருவாங்களா? அப்படி மெதுவா பேசுங்க.
5: நன்றி
2: மேடம்,
1: தேங்க்யூ சோ மச் மேம். நம்ம வந்து பாட்டை கேட்டு
2: மறுபடியும் பாட்டா
1: வந்துடலாம்.
2: ஓகே,
1: எஸ் நேர்களை நீங்க கால் பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க. 0413
2: 2277
1: அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி எங்க கூட ஜாலியா ஃபன் பண்ணுங்க.
6: தங்கமான உறவுகளுக்காக.

0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ, தி பிரைட் மூவிங் காட் கேமரா ரோலிங். நேரம் டைம் தெரியல, நீங்களே சொல்லிடுங்க.
3: எஸ், 4:50:34 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஆனந்த் சார் அடுத்த கால் வந்திருக்காங்க. நம்ம வந்து பாட்டு போலான்னு பார்த்தா கூட நேயலோட அன்பால நம்ம வந்து
2: கட்டி போட்டு
3: போயிடலாம். ஆமா, எஸ். ஹலோ, வணக்கம்.
4: விஜய் சாருக்கும் பத்திலும் குழந்தை ஆனந்த் சாருக்கும் செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன்
3: சார். கலைவாணி மேம், சும்மா அப்படியே குளிரா வச்சுட்டீங்க.
2: என்ன ஓட்டுறதுல அவ்வளவு சந்தோஷம். ஆ, நல்லா இருக்கேன் மேடம்.
3: சூப்பரா இருக்கும்.
2: நீங்க எப்படி இருக்கீங்க? செஞ்சி எப்படி இருக்கு மேம்?
4: நல்லா இருக்கேன் சார். வெயில் கொளுத்தோ கொளுத்து கொளுத்துது சார்.
2: அப்படிங்களா? பரவாயில்ல, எங்களுக்கு தான் வெயில் கொளுத்துன்னு நினைச்சேன். உங்களுக்கும்
4: கொளுத்துதா? ஆமா சார்.
2: ஓகே, கட்டுக்கு போயிலாமா?
4: போயிடலாம் சார்.
2: எந்த டயலாக் பேச போறீங்க?
4: நல்ல சீட்டா ஒன்னு எடுத்து போடுன்ற டயலாக் போடலாம்.
2: ஆரம்பிக்கலாமா?
3: எஸ் கட்.
2: உங்களுக்காக இங்க பாருங்க, ஒரு 15 சீட் வச்சிருக்கேன்.
3: என்ன சீட் உங்களுக்கு
2: வேணும்? டயலாக் பேசினா 15 சீட் எடுத்து போடுறேன். ஓகேங்களா?
4: நல்ல சீட்டா ஒண்ணு எடுத்து போடு. என்ன மறுபடியும் துபாய்க்கே போகலாமா? இல்ல இந்த ஊர்ல இருந்து ஓரஞ்சாரமா உட்காந்து ஒரு தொழில் பண்ணலாமா? இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழிய காட்டிட்டோல.
2: உங்களுக்காக 30 சீட்டு நான் தள்ளி விட்டுறேன். ஓகேங்களா? வடிவேல் சார் மட்டும் பேசுங்க, மத்தெல்லாம் விஜய் சார் பாத்துப்பாரு. என்னமாங்க சத்தம், ஆரம்பிக்கலாமா? கோதாவரி அந்த கோட்டை போடு.
4: இந்த குடும்பத்துக்காக எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட இந்த வெள்ளச்சாமின்ற என் பேரை வச்சா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? அதான் சார் தெரியாது, உங்களுக்கு தெரியாது.
3: என்னமாங்க சத்தம், பேசிக்கிட்டு இருக்கோம்.
2: மறுபடியும் வாங்க, இப்படி எல்லாம் பேசினா பயந்துருவாங்களா? வாங்க மேம்.
4: சார் தெரியுங்களே.
2: சரி, அடுத்த டயலாக் வாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுமா, வாங்கி கொடுமா, வாங்கி கொடுமா, வாங்கி கொடுமா.
4: செஞ்சிலிருந்து
2: சொல்ல முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. நோ வேர்ட்ஸ்.
3: நிறைய ஒரு காலத்து பேசலாம்.
2: அப்படி வாங்க.
3: வணக்கம்.
5: ஹலோ.
2: வணக்கம்.
5: வணக்கம் சார், நலமாங்கிறீங்களா இருவரும்?
2: இது வரைக்கும் நலமா இருக்க மேடம். யாரு இது பேசுறீங்க?
5: ஜெயா சார்.
2: ஜெயா மேடம்.
5: ஆமாங்க சார்.
2: எப்படி இருக்கீங்க?
5: திரும்ப
2: போறப்போம்.
5: இங்கே இருக்கலாமா? இல்ல துபாய்க்கு போகலாமா? இல்ல இந்த ஊர்லயே ஒரு மூளை முடுக்காந்து ஓரஞ்சரமான தொழில் பண்ணலாமா? சுத்தி வந்து
3: கிளி வந்து

0: பறக்கிற நிலைமையில இருக்கு இப்ப இது வரைக்கும்.
1: கிளியை வந்து ஒரு வழியா பண்ணிட்டீங்க, சீட்டு எடுத்து போட்டு எடுத்து போட்டு மூக்கு உடஞ்சு போச்சு. ஓகே மேம்,
0: ஜெய மேம், சூப்பரா வந்து.
1: இன்னொரு டைலாக் பேசுங்க மேம். மறக்காம எங்க
2: குடும்பத்துக்காக
1: போயிடுவீங்க.
0: குழந்தையவர்களே, அந்த தொன்று தொட்டு கேள்வி கேட்டு
1: தொட்டு எப்படி போச்சுன்னே தெரியல. வேற கண்ணை மூடி திறக்கும் போது டைம் போயிடுச்சு. அதான
0: புரட்சியில்
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வணக்கம் மக்களே, நேரம் 5:18 நொடிகள் ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜி ஆனந்த். அலையோடு விளையாடுற நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ஜிஸ் புதிய இருக்கிற ஒரு பீச்சுக்கு போயிட்டு அங்க போயிட்டு மக்கள் கூட ஜாலியா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம எந்த ஆர்ஜிப் இருக்காங்கன்னா இவங்களை பத்தி சொல்லணும்னா நானே மறந்துட்டேன். அதாவது இன்னைக்கு நம்ம ஆக்ஷன் கிங் ஆர்ஜி ஆஷா அவர்கள் முத்து படத்தில் வரக்கூடிய ரஜினி சாரோட குதிரை வண்டி எடுத்துட்டு குதூகலமாக போயிருக்காங்க. எந்த பீச்சுக்கு போயிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போ 1.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நான் இங்க பாண்டி மெரினாக்கு தான் வந்திருக்கேன். சோ ஓபனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பில்டப்பா இருக்கு. சோ நேர்கள் எல்லாருமே வந்து இந்த நம்ம பாண்டி தெரிஞ்சுக்கோன்றதுனால கொஞ்சம் இங்க கிரௌட் வந்து கம்மியா தான் இருக்கு. சோ இப்பதான் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. சோ அதனால வந்து நிறைய பேர் இந்த ஷோ ஃபுல்லாவே நம்ம பேச போறோம். சோ அதுக்கு முன்னாடி சூப்பரான பாட்டு நம்ம ஏற்பட்டு ஓகே

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நான் உங்க ஆஜன் பேசிருக்கேன். மக்களை இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்காக நம்மளது புரட்சி புயல் ஆஜய் ஆஷா வந்து பாண்டி மேல காத்துட்டு இருக்காங்க. பேசலாம்.
1: ஓகே 12th முடிச்சிட்டீங்க ரொம்ப 12th வந்து படி படி படினு சொல்லிட்டு அந்த ரிசல்ட் எதிர்பார்க்கிற வரைக்கும் வந்து ஒரு டென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் காலேஜில் நமக்கு சீட் கிடைக்குமா எது எடுக்க போறோம் அப்படின்னு நிறைய ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்குல்ல. நீங்க என்ன படிக்கிறதா போட்டிருக்கீங்க?
2: ஏஐ போட்டிருக்கேன். மனசுலாம் போட்டிருக்கேன்.
1: ஓகே,
2: மார்க் பேஸ் பண்ணிதான் எல்லாமே.
1: ஓகே ஓகே, நீங்க என்ன வந்து ஏஐ மட்டும்தான் படிக்கணுமா இல்ல அதை தவிர்த்து ஏதாவது ஆப்ஷன் எதுனா வச்சிருக்கீங்க?
2: அப்படிலாம் எதுவும் இல்ல, ஹாபிஸ் தான் இருக்கு. நிறைய வந்து சைட்ல பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன்.
1: வேற என்னென்ன தனி டேலண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க?
2: டான்ஸ் பண்ணுவேன், சிங் பண்ணுவேன், எல்லாமே ஓரளவுக்கு எல்லாத்துலயும் பாதி பாதி எல்லாம் கத்து வச்சிருக்கேன்.
1: ஓகே, எல்லாமே ஆல் இன் ஆல் கீர்த்தி வந்து எடுத்துட்டுனா எல்லாமே தெரியும். ஸ்டடிஸ் மட்டும் கிடையாது, நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவீங்க அப்படின்றீங்க. சரி ஓகே, இப்போ 12th முடிச்சிட்டீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க?
2: ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க எல்லாம் ஒரு ஒரு ஏரியால, எல்லாரும் தனித்தனியா போன்லதான் எல்லாமே கனெக்ஷன் எல்லாமே.
1: நட்சத்திரா
2: என் பக்கத்திலேயே உட்காந்து பேசிங்கன்னே இருப்பான், ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்களோட டாக்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு விதத்தை நான் படிச்சு

0: இருப்பா. எனக்கு சொல்லி தரதுன்னா அவதான், வேற யாரும் இல்ல. டீச்சர்ஸையும் மிஸ் பண்றேன் ரொம்ப. இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப.
1: என்னதான் வந்து நம்ம வந்து டுவெல்த் நம்ம படிக்கிறத தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்களே கூட, எதுக்கு எடுத்தாலும் உதவிக்கிட்டு நிறைய வந்து நம்ம மூட் அவுட் ஆனா கூட உடனே ஃபன் பண்ணிட்டு சிரிக்க வச்சுட்டு. கண்டிப்பா வந்து ஸ்கூல் லைஃப் அப்படின்றது யாராலுமே மறக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான லைஃப் அந்த ஸ்கூல் லைஃப்னு சொல்லலாம். சரி ஓகே, நீங்க வந்து ஏஐல என்னென்ன மாதிரி புது விஷயங்கள்லாம் நீங்க வந்து இதுதான் என்னோட டார்கெட் இப்ப ஏஐ எடுக்க போறீங்க, அதுக்கு மேல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு?
0: டிகிரிஸ் நிறைய முடிக்கணும், ஒரு பெரிய கம்பெனில ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்கும். சாலரி பேஸ்ட் தான் எல்லாமே, அது வச்சுதான் எல்லாமே நடக்கும். சோ வந்து பாப்போம்.
1: டெக்னாலஜி வைஸ் வந்து எல்லாம் ஏஐ போயிட்டு இருக்கு அப்படின்றதால நீங்க அதுல வந்து இன்னும் நல்லா சாதிக்கணும், ஒரு பெரிய கம்பெனில போய் பிளேஸ் ஆகணும் அப்படின்லாம் நிறைய வச்சிருக்கீங்க. சரி ஓகே, உங்க வீட்டுல எத்தனை பேரு, நீங்க உங்க கூட பிறந்தவங்களாம் எத்தனை?
0: என் கூட ஒரே ஒரு தம்பி தான், பேர் கிட்டி, இப்பதான் 8th படிக்கிறான். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா வந்து கோல்ட் ஸ்மித்.
1: ஆக்சுவலா வந்து இப்ப நீங்க வரீங்க, பீச்சுக்கு வந்திருக்கீங்க, இப்ப வந்து நீங்க சும்மா சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா இல்ல ஃபேமிலியோட வந்திருக்கீங்க?
0: ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கேன்.
1: அப்ப ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மீட் பண்ண போறீங்க, கெட் டுகெதர் மாதிரி?
0: ஆ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா
1: ஓகே. உங்களுக்கு பீச்சின் உடனே மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன? பீச்சுக்கு வந்தால
0: ஐஸ்கிரீம் தான், இங்க ஒரு ஐஸ்கிரீம் 30 rupees ஒரு கோன் கொடுப்பாங்க, சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணுங்க எல்லாரும்.
1: ஓகே ட்ரை பண்ணிட்டா போது, ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு போக வேண்டியதா. சரி ஓகே, ஆக்சுவலா வந்து எஃப்எம் ரெயின்போல இருந்து நாங்க வரோம். இந்த நிகழ்ச்சி வந்து அலையோடு விளையாடு, ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து ஒரு ஒரு பீச்ல வந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி நாங்க இன்னைக்கு வந்து பாண்டி மெரினா வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு சின்ன சின்ன கேம் மட்டும் இருக்கும் நம்ம இதுல. நீங்க கேம் விளையாட ரெடியா? ரெடி. ஆக்சுவலா வந்து இந்த கேம் வந்து ரிப்பீட் ஆஃப்டர் மீ, நான் என்ன என்ன சொல்றேனோ நீங்க அதை அப்படியே வந்து நீங்க கண்டினியூ பண்ணி, அதை சொன்னதே சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் என்ன சொன்னாலும் நீங்க அதை அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ண போறீங்க. ஓகே ரெடியா? 1 minute.
0: 1 minute.
1: 2 minutes.
0: 2 minutes.
1: 3 minutes.
0: 3 minutes.
1: 4 minutes.
0: 4 minutes.
1: சரி ஓகே அது விடுங்க. 1 minute எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு?
0: சரி ஓகே, 1 minute எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு?
1: ஓகே நீங்க காலையில என்ன சாப்பிட்டீங்க?
0: ஓகே நீங்க காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா வந்து பூரி கிழங்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு?
0: ஓகே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பூரி கிழங்கு. உங்களுக்கு?
1: என் ஃப்ரெண்டு பேர் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன?
0: என் ஃப்ரெண்டு பேரை சொல்ல மறந்துட்டேன். உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன?
1: ஓகே சரி, 1+1 என்ன?
0: ஓகே 1+1 என்ன?
1: ஓகே அதாவது வந்து கரெக்டா நான் என்ன சொன்னாலும் அப்படியே ரிப்பீட் பண்றீங்க. நீங்க எங்கயாவது மிஸ் பண்ணுவீங்கன்னு பாக்குறேன், மிஸ் பண்ணவே மாட்டீங்க.
0: ஓகே நான் சொல்றதெல்லாம் அப்படியே மிஸ் பண்ணிட்டேன்.
1: ஓகே ஆனா ஆக்சுவலா கேம் முடிஞ்சிருச்சு, அதனால உங்களை வந்து நான் பாராட்டும் விதமா தான் அதை சொன்னேன், அதை ரிப்பீட் பண்ணணும் அவசியம் இல்ல. சூப்பர் சூப்பர். இன்னைக்கு நம்ம கேம்ல வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு நாங்க வந்து ஒரு கடி ஜோக் கேட்கலான்னு இருக்க, ரெடியா இருக்கீங்களா? கடி ஜோக் சொல்றதுக்கு, ஒருத்தர் வந்து ஹோட்டலுக்கு போறாரு, அவருக்கு ரொம்ப பசி. ஓகேவா போயிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு, சரி நம்ம மட்டும் சாப்பிட்டானே நம்ம ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இட்லி ஆர்டர் பண்றாரா, இட்லியை கொண்டு வந்து கொடுத்துடுறாங்களாம். தோசை ஆர்டர் பண்றாரா, தோசை இட்லி வந்து கொடுத்துடுறாங்களாம். பூரி ஆர்டர் பண்றாங்களா, பூரி ஆர்டர் பண்ணி கொடுத்துடுறாங்களாம். ஆனா பொங்கல் சொல்லி பொங்கல் மட்டும் வரலையா ஏன்?
0: ஏன்னா பொங்கல் அன்னைக்குதான் அது கொடுப்பாங்க, அதனாலயா? இல்ல
1: அப்படி கிடையாது, பொங்கல் கேட்கலாரு பட் பொங்கல் வரலையே.
0: தெரியலையே.
1: தெரியல, நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாமே ஆர்டர் பண்றாரு, பூரி அதுக்கப்புறம் தோசை இட்லி எல்லாமே ஆர்டர் பண்றாரு, பட் பொங்கல் மட்டும் ஆர்டர் பண்ணவனே வரல
0: ஏன்?
1: பொங்கல் எப்ப வரும்?
0: பொங்கல் அப்பதான் வரும்.
1: பொங்கல் எப்ப வரும்? பொங்கல் அப்பதான் வரும் தெரியும். பொங்கல் எப்ப வரும்?
0: எப்ப வரும்னா பானையில இருந்து.
1: ஆக்சுவலா பொங்கல் வந்து ஜனவரியில வரும், அதனாலதான் ஹோட்டல்ல அப்ப வரலையா. ஓகேவா, நல்லா இருந்தா கடிச்சு
0: சூப்பரா இருந்துச்சு.
1: ஓகே இந்த மாதிரி வந்து நிறைய கடிச்சோப்புல அடுத்தடுத்து வரவங்களை வந்து காத்துட்டு இருக்கு. சோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எஃப்எம் ரெயின்போ சார்பாக, தேங்க்யூப்பா.
0: இட்ஸ் ஓகே, வெல்கம்.
1: ஓகே மக்களே, இதே மாதிரி நிறைய கடி ஜோக்ஸ் அண்ட் நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாம் உங்களுக்காக எஃப்எம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாட நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கு. சோ ஸ்டே டியூன் ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
2: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 5:20:41 ஆயிடுச்சு. மக்களை இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்காக நம்ம பேச்சு சூறாவளி ஆர்ஜே ஆஷா அவர்கள் பாண்டி மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பேசலாம்.
1: ஓகே, வெல்கம் பேக் டு ரெயின்போ 102.8 ல அலையோடு விளையாடு வித் மீ ஆர்ஜே ஆஷாவோட கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு நம்ம பாண்டி மெரினால பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்ததா வந்து ஒருத்தவங்க ஃபேமிலி ஒரு லேடி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேச போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
2: வசந்தி.
1: ஓகே, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: விழுப்புரம்.
1: விழுப்புரத்துல இருந்து வந்திருக்கீங்க. நீங்க அடிக்கடி பாண்டிச்சேரிக்கு வருவீங்களா இல்ல இது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வருவீங்களா?
2: இல்ல அடிக்கடி வருவோம், வீக்கெண்ட்ல வருவோம்.
1: வீக்கெண்ட்ல வருவீங்க. இன்னைக்கு மண்டே இல்லையா? சோ இன்னைக்கு என்ன திடீர்னு போனது?
2: ஷாப்பிங் வந்தோம், சரி ஈவினிங் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
1: இங்க வந்து பாண்டிக்கு வந்து என்னென்ன விஷயங்களா சுத்தி பாத்துட்டு வரீங்க?
2: நாங்க மணப்பிள்ளை கோயில் போயிருக்கோம், இப்ப வந்து மெரினா பீச் வந்திருக்கோம்.
1: மெரினா பீச் வந்திருக்கீங்க. ஓகே, லைட் ஹவுஸ். ஓகே, லைட் ஹவுஸ் தான் போய் மேல இருந்து வியூ பாத்தீங்களா பாண்டிச்சேரி எப்படி இருக்குன்னு?
2: இனிமேதான் பாக்க போறோம.
1: இனிமேட்டுதான் பாக்க போறீங்க. ஓகே, ஆக்சுவலா வந்து நிறைய பேர் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி இப்ப பாண்டி மெரினா எல்லாம் போறாங்க. இப்ப வந்து லிப்ட் வசதியும் கூட கொண்டு வந்திருக்காங்க. சோ ஏற முடியாதவங்க லிப்ட்ல கூட போயிட்டு நீங்க அந்த பாண்டி மெரினா வியூ இங்க இருந்து அந்த ராக் பீச் வரைக்குமே ஃபுல்லாவே பாக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ போகும்போது கண்டிப்பா வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. இப்ப இங்க பாண்டிச்சேரிக்கு நீங்க என்ன ஏதாவது ஃபங்க்ஷனா இல்ல பர்சேஸா?
2: பர்சேஸ்
1: தான் வந்திருக்கீங்க. சரி, ஓகே, நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
2: நாங்க 4 பேர் வந்திருக்கோம்.
1: 4 பேர் வந்திருக்கீங்க. சரி, இங்க வந்துட்டு இங்க பீச்ல என்ன ஸ்பெஷல்னு சொன்னாங்க பாண்டி மெரினால?
2: பாண்டி ஃபுட் கோர்ட் தான் ஸ்பெஷல். எங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாம் விளையாடுவாங்க, கரையில கல்லுல எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. எங்களுக்கு நாங்க ஃபுட் கோர்ட் தான் ஸ்பெஷல். உட்காந்துட்டு மண்ணில உட்காந்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்.
1: ஓகே, ஜாலியா அப்படியே வந்து எல்லா கதையும் பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஓகே, சூப்பர். சொல்லுங்க, நீங்க வந்து விழுப்புரம் பிடிக்குமா இல்ல உங்களுக்கு பாண்டி பிடிக்கும்?
2: விழுப்புரம் பிடிக்கும், பட் பாண்டியும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப நாங்க வர்றது வீக்கெண்ட்ல இங்கதான்.
1: ஓகே ஓகே, அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். சொல்லுங்க, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க?
2: 4 பேர்.
1: 4 பேர். ஓகே, இப்ப எப்படி நீங்க வந்து 4 பேர் மட்டும் நீங்க வந்திருக்கீங்களா? ஆக்சுவலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேஷனா தெரியல. சோ அவங்க எல்லாம் வந்து தண்ணியில விளையாடி இருக்காங்க, நீங்க விளையாடலையா?
2: இல்ல, எனக்கு பிடிக்காது மோஸ்ட்லி. நான் கரையில தான் உட்காந்துட்டு இருக்கேன்.
1: கரையில உட்காந்து ரசிக்கிறதே போதும்.
2: ஆமா ஆமா.
1: ஓகே, அவங்க எல்லாம் நான் பாக்கும்போது அவங்க எல்லாம் வந்து உங்களை கூப்பிடுறாங்க, பட் நீங்க மட்டும் கரையிலேயே உட்காந்துட்டு இருக்கீங்க, அதனால கேட்டேன்.
2: ஆமா ஆமா.
1: ஓகே, சூப்பர். நீங்க என்ன படிச்சு?
2: +2.
1: +2 முடிச்சிருக்கீங்க. ஓகே, நீங்க வந்து நம்ம இந்த படிக்கணும் இதுவா ஆகணும்னு நிறைய ஆசைப்பட்டிருப்பீங்க. சோ அதனால என்னால மேற்கொண்டு படிக்க முடியல, இல்ல ஏதாவது சிச்சுவேஷனா இருக்கலாம், இல்ல வேலைக்காக நம்ம குடும்பத்துக்காக வேலைக்கு போற மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி நீங்க எந்த விஷயத்த மிஸ் பண்றீங்க?
2: நான் டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா என்னால முடியல. ஆனாதான் ஃபேமிலி சிச்சுவேஷன் தான், படிக்க வைக்க முடியல. என் மூலியமா, என் பொண்ணு மூலியமா நான் நிறைவேற்றலாம் இருக்கேன்.
1: ஓகே, பசங்க மூலியமா வந்து நம்ம டீச்சர் ஆகல, நம்ம பசங்களாச்சும் டீச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா வந்து நம்ம வந்து படிக்கணும்னா நம்மளுக்கு ஏஜ்ன்றது ஒரு தடையே கிடையாது. எந்த ஏஜ்ல வேணாலும் பேசலாம். நீங்க கரஸ்ல கூட எதுனா ட்ரை பண்ணல?
2: பண்ணலாம் தான். இருந்தாலும் பசங்க 2 பேரும் வளர்ந்துட்டாங்க, ஃபேமிலி அவங்கள பாக்குறது கரெக்டா இருக்கு எனக்கு.
1: ஓகே ஓகே, சரி. ஓகே மேம், ஆக்சுவலா வந்து இன்னைக்கு நம்ம அலையோட விளையாடு நிகழ்ச்சி நாங்க எஃப்எம் ரெயின்போல இருந்து வந்திருக்கோம். சோ நாங்க ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு நாளும் ஒரு பீச்சுக்கு வருவோம். சோ இதெல்லாம் ஃபன் கேம்ஸ், அந்த மாதிரி ஜாலியா வர மக்கள் கூட நாங்க விளையாடிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இன்னைக்கு வந்து ஒரு கேம் வந்து நான் கனெக்ட் பண்ணு இருக்கேன். நீங்க ரெடியா விளையாடி? ஓகே, பீச் மணல எல்லாம் விளையாட சொல்ல மாட்டேன், சும்மா ஏன் கூட நான் கேட்கறதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணா போதும். ஆக்சுவலா வந்து இந்த சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளையும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது என்ன சொன்னாலும் அந்த கிளி வந்து திருப்பி சொல்லும். அந்த மாதிரி இப்ப நான் சொல்ல போறேன், நீங்க கிளி மாதிரி அதை திருப்பி சொல்ல போறீங்க. ஓகே ரெடியா?
2: ஓகே ஓகே
1: ஓகே. உங்களுக்கு வந்து சமைக்கிறதுல எது ரொம்ப பிடிக்கும்?
2: உங்களுக்கு வந்து சமைக்கிறதுல எது வந்து ரொம்ப பிடிக்கும்?
1: என்வியா இல்ல வெஜ்ஜா?
2: என்வியா இல்ல வெஜ்ஜா?
1: ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வெஜ் வந்து அதிகமா சாப்பிடுவீங்களா இல்ல
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வெஜ்ஜா இல்ல நான்வெஜ்ஜா?
1: நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க?
2: நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க?
1: ஓகே, ரொம்ப வந்து குழம்புல உப்பு அதிகமா எடுத்து என்ன செய்வீங்க?
2: ரொம்ப வந்து குழம்புல உப்பு எடுத்துட்டு என்ன செய்வீங்க?
1: ஓகே, அதாவது கொஞ்சமாச்சும் எங்கேயாவது ஸ்லிப் ஆவீங்கன்னு பாக்குறேன், ஆகவே மாட்டேன்.

எங்கயாவது கொஞ்சமாவது சிப்பாவீங்கன்னு பார்த்தா இல்ல நான் இது உண்மையாவே சொல்றேன், உண்மையாலுமே நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, சூப்பர், நீங்க வந்து வின் பண்ணிட்டீங்க. ஓகே தேங்க்யூ. ஏன் இதை சொல்லவே இல்லை திருப்பி? நானும் கேம் முடிஞ்சிட்டு சொல்லவே இல்லையே, எனக்கு தெரியாது. நாங்க அப்படிதான் வந்து வின் பண்ணுவோம் பாராட்டுற மாதிரி, ஆனா நீங்க தான் உச்சவாளா இருக்கு. நாங்க வந்து கேம் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன், அதே மாதிரி கேம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்ற வரைக்கும் நீங்க கேம கண்டிப்பா என்ன போடுவீங்க? பருப்பு தான் போட்டு வேற என்ன செய்வோம்? ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு பருப்பு தான் ஃபர்ஸ்ட் வேக வைப்போம். சாம்பார்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம்? என்ன போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம்? சரி சரி ஓகே, நீங்க ரொம்ப யோசிக்கிறதுனால சொல்றேன், நீங்களும் எப்படி எப்படி ட்ரை பண்றீங்க. சாம்பார் அப்படின்னு நம்ம எழுதுறோம்னா ஃபர்ஸ்ட் என்ன போடுவீங்க? அச்சோ, அவங்களே நம்மள முறைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆக்சுவலி இது ஒரு கடிஞ்சோக்கு தான், ஒரு பண்ண ஜாலியா தான். ஓகேவா? அதனால சாம்பார்ல ஃபர்ஸ்ட் வந்து எஸ் போடுவோம். ஓகே, நான் வந்து லெட்டர்லாம் கேட்கல, பொதுவா கேட்டேன். ஸோ எப்படி மக்கள் கிட்ட இருந்து ஆன்சர் வருதுன்ட்டு, ஆக்சுவலா சாம்பார்ல இப்ப என்ன போடுவோம்? ஃபர்ஸ்ட் தான் போடுவோம். யாரு கேட்டாலும் நீங்க அதை அப்படியேதான் சொல்லணும். ஓகே ஓகே, உங்க பசங்களே வந்து சாம்பார் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாம்பார்ல என்ன போடணும்னு சொல்லணும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். நாலு பேரா வந்து மூணு பேர் விளையாடிட்டு இருக்காங்க, நீங்க கரையிலே நிக்கிறீங்க. பட் நீங்களும் போய் கடையில அவங்க கூட போய் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி டைம் எல்லாம் கிடைக்காது, கிடைக்கிற டைம் நம்ம தான் வந்து ஜாலியா மாத்திக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மேம். ஓகே தேங்க்யூ. ஓகே நேர்லே, இந்த மாதிரி நிறைய கடிச்சோக்கு, அதாவது சொல்லும் போதே காது வந்து ரத்தம் வர அளவுக்கு கடிச்சோக்கு எல்லாம் ரெடியா இருக்கு அடுத்தடுத்து. சோ தொடர்ந்து கேளுங்க. இப்ப ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி அலையோட விளையாடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 5:33 ஆயிற்றுக்கு. மக்களே, இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்காக நம்ம ஆர்ஜே பேச்சு சுனாமி ஆர்ஜே ஆஷா அவர்கள் பாண்டிவன பேசிட்டு இருக்காங்க, பேசலாம்.
1: ஓகே, வெல்கம் பேக் ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். ஒவ்வொரு தடவையும் வந்து எனக்கு ஒரு ஓபனிங் கொடுக்கும் போது நம்ம ஆர்ஜி ஆனந்த் வந்து உட்கார்ந்து இதுக்குன்னு மெனக்கெட்டு வீட்டுல வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. சோ அவரை நம்ம ஒரு தனியா வந்து ஸ்பெஷலா கவனிச்சிடணும். அவருக்கு வந்து என்னோட சார்பாக வந்து நன்றிகள், பல கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சோ அடுத்தது அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களை போலயே ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். சோ ஆனந்த், கொஞ்சம் நல்லா யோசிச்சு வைங்க.
0: இன்னும்
1: நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததான் வந்து ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளே பேசிட்டு இருக்க முடியாதுல, அவங்கள பேச வைக்கலாம். வணக்கம் மேடம், எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்துட்டிருக்கேன்.
1: பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கீங்க, சரி. ஓகே, நீங்க பீச்சுக்கு அடிக்கடி வருவீங்களா இல்ல எப்பயா ரேரா தான்?
2: ரொம்ப ரேர் தான்.
1: என்னமோ தெரியல, இப்ப நாங்க வந்து ப்ரோக்ராம் பண்றதுக்காக நாங்க எப்படியும் வாரத்துக்கு ஒரு தடவை பீச் பக்கம் எட்டி பாத்துறோம். நீங்க பீச்ல ரசிக்கிற விஷயம் என்ன?
2: எனக்கு அந்த பீச் தண்ணி தான் ரொம்ப பிடிக்கும்.
1: தண்ணினா தண்ணில இறங்கி ஃபுல்லா

0: அளவுக்கு விளையாடுவீங்க.
1: ஆமா
0: ஓகே. நீங்க ஃபேமிலியோட வரது பிடிக்குமா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வரது?
1: ஃப்ரெண்ட்ஸோட வர்றதா ரொம்ப பிடிக்கும்.
0: அப்போ உங்களுக்கு ஃபேமிலி பிடிக்கல?
1: ரொம்ப பிடிச்சது கேட்டீங்க, அதனால சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸோட.
0: ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட வரது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. சரி சொல்லுங்க, லாஸ்டா வந்து ஃப்ரெண்ட்ஸோட எப்ப வந்தீங்க?
1: ஃப்ரெண்ட்ஸோட அது ரொம்ப யோசிக்கணும்.
0: யோசிக்கணும் பாத்தீங்களா? ஃபேமிலியோட வந்தனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரேன்றீங்க, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் என்பது 1 இயர் பேக்.
1: அவர் மட்டும் வந்துட்டோம்னா
0: இருக்கீங்க இவங்க சண்டை எப்ப ஆரம்பிப்பாங்க, எப்ப ஒத்துமையா இருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க, அதுவும் ஆம்பளை பசங்கன்னா சொல்லவே தேவையில்ல, சைலண்டா இருப்பாங்க, ஆனா எந்த விஷயத்துக்கு அடிச்சுக்கிறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப அடிச்சுக்கிறாங்க வீட்டுல வச்சுக்கோங்க, சடனா ஒரு விஷயத்த சொன்ன உடனே அப்படியே கப்பு சிப்புல அடங்கிடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது மிரட்டி வச்சிருப்பீங்களா?
1: என்ன பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுவாங்க.
0: ஓ, அப்ப நீங்க உங்க பேச காமிச்சாலே போதும், ஒரு மாஸ்க் போட்டு உங்க பேச காமிச்சாலே அந்த டைம்ல சண்டை நிச்சிருவாங்க.
1: ஆமா.
0: ஓ, நீங்க அவ்வளவு டெரர் பேசிட்டு நான் பேசிட்டு இருக்கேன் அப்போ ரொம்ப கோவப்படுவீங்களா?
1: இப்பெல்லாம் அப்படி இல்ல, முன்னாடிலாம் ரொம்ப கோவப்படுவேன்.
0: முன்னாடிதான் ரொம்ப கோவிங். அம்மா அப்பா அம்மா அப்படின்னு சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கப்பத்துல
1: ரொம்ப அமைதியாயிடுவாங்க.
0: முன்னாடி வந்து நீங்க ரொம்ப கோபமா இருந்ததுக்கும் இப்ப திடீர்னு இந்த சாந்தமா மாறினதுக்கும் இதுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசம் என்ன?
1: மெடிடேஷன் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன், அதனால
0: காமாயிரு, கோபப்படப்படாது. உங்களுக்குள்ள வந்து ஒரு புலி வந்து சாரி பிங்க வந்து தூங்கிட்டு இருக்குது, அதுக்கு தட்டி எழுப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரியா?
1: உண்மைதான்.
0: சொல்லி நீங்க அதிகமா கோவப்படும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன இவங்க ஒரு கைண்டாவே இருக்க மாட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் மூஞ்ச காமிக்கிறாங்க அப்படின்னா பசங்களே நம்மள வெறுத்திருக்கோம்ல ஒரு டைம்.
1: உண்மைதான்.
0: அதுல இருந்து இப்ப எப்படி பசங்க நடந்துக்கிறாங்க உங்ககிட்ட?
1: பயப்படவே மாட்டேங்கிறாங்க இப்ப கொஞ்ச நாளா.
0: அந்த பின்னாடி முன்னாடி இருந்த அந்த டெரர் திரும்பி வந்தாதான் பை
1: இந்த மாதிரி இல்ல.
0: இப்போ நீங்க எப்படி அப்படி இருக்கிறது பிடிச்சிருக்குதா இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு?
1: எனக்கு காமா இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: காமா இருக்கிறது பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா வந்து அமைதியை தவிர வேற எந்த ஒரு பெரிய விஷயமும் உள்ளதுல கிடையாது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் அந்த அமைதி போதும், எல்லா சொல்யூஷனும் அதுக்குதான் இருக்கு.
1: உண்மைதான்.
0: ஓகே, சரி சொல்லுங்க, நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சமைக்கணும் பசங்களுக்காக, இதை நான் தெரியலாம் கூட அதை கத்துக்கிட்டு செய்வேன் அப்படின்ற மாதிரி என்ன டிஷ்?
1: பசங்க எனக்கு என்ன ஸ்பெஷலா பிரியாணி அந்த மாதிரிதான் பண்ண தெரியும். ஆனா இப்ப புதுசு புதுசா வருது இல்லையா, யூடியூப் எல்லாம் பார்த்து பசங்க புதுசு புதுசா
0: அப்படின்னு சொன்னா கூட நீங்க அது கூட நீங்க ரிப்பீட் பண்ணி பேசணும். ஓகே, ரெடியா? ரெடி.

0: உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து என்ன கலர்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன கலர்? நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஓகேவா விட்டுட்டீங்களே. நான் ஆக்சுவலா நான் அப்படின்னு சொன்னா கூட அதையும் பேசி சொல்லுன்னு சொல்லிருக்கேன். சரி, இது ஃபர்ஸ்ட் ட்ரையல் ஓகேவா, அதனால மன்னிச்சுடலாம். நம்ம போட்டோ எல்லாம் அழிச்சுட்டு
1: ரொம்ப பேசா பாவாதீங்க.
0: ஷார்ட்டா சொல்லுமா? கடல் ரொம்ப அழகா இருக்கு.
1: கடல் ரொம்ப அழகா இருக்கு.
0: கடல்ல சிட்டில நிறைய இருக்கு.
1: கடல்ல ரொம்ப சிட்டி இருக்கு.
0: நாங்க அப்படிலாம் விட மாட்டோம். என்னதான் நீங்க வந்து ட்ரை பண்ணாலும் ஓகே, அது வந்து நம்மளுக்கு இயல்பு. ஒரு க்வெஸ்சன் கேட்டா ஆன்சர் பண்ணுன்றது மனித இயல்பு, ஒண்ணும் செய்ய முடியாது. பட் இருந்தாலும் நீங்க நல்லாவே வந்து என் கூடவே வந்து பேசிட்டு எல்லாம் வந்தீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதோட அனுப்புறதுக்கு எனக்கு மனசு வரல. உங்களுக்கு வந்து ஒரு கடிச்சோ கேட்கலான்னு இருக்கேன். ஆன்சர் பண்றீங்க.

0: வந்து ட்ரை பண்ணாலும் ஓகே, அது வந்து நம்மளுக்கு இயல்பு. ஒரு க்வெஸ்சன் கேட்டா ஆன்சர் பண்ணுன்றது மனித இயல்பு, ஒண்ணும் செய்ய முடியாது. பட் இருந்தாலும் நீங்க நல்லாவே வந்து என் கூடவே வந்து பேசிட்டு எல்லாம் வந்தீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதோட அனுப்புறதுக்கு எனக்கு மனசு வரல. உங்களுக்கு வந்து ஒரு கடிச்சோ கேட்கலான் இருக்கு, ஆன்சர் பண்றீங்க?
1: சொல்லுங்க.
0: ஓகே, என்ன கடிச்சோ கேட்கலாம் அப்படின்னு உங்க யோசிச்சு வச்சிருந்தேன். உங்க கூட பேசும்போது நானும் அப்படியே தக்கா வானது என்ன கடிச்சோ வச்சிருந்தேன்றதே வந்துட்டேன். ஓகே, இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஆக்சுவலா வந்து நீங்க இப்ப பீச்சுக்கு வந்திருக்கீங்க, அதே மாதிரி ஒரு பையன் பீச்சுக்கு வந்தான. பீச்சுக்கு வந்த உடனே திடீர்னு பார்த்தா மணல்ல ஒரு ப்ளூ கலர்ல கல் இருந்துச்சான். அந்த ஸ்டோனே வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த கல்லை பார்த்த உடனே அவனுக்கு நம்ம கையிலேயே வச்சுக்கலாமா இல்ல கடல்ல தூக்கி அடிக்கலாமா அப்படின்ட்டு ஒரு டவுட் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம கடல்ல கல்லை தூக்கி போட்டு விளையாடுறது வந்து எல்லாருமே செய்வோம். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டா, சடனா அந்த பையன் வந்து அந்த ப்ளூ கலர் கல்லை எடுத்து தூக்கி தண்ணியில போட்டுட்டான். அதுவும் ரொம்ப தூரம் எல்லாம் அடிக்கல, கரையிலே தூக்கி போட்டான். ஏன்னா மறுபடியும் அந்த கல்லை எடுத்துட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்றதுனால. கல்லை இப்போ கடல்ல போட்டோடனே கல்லு என்ன ஆகும், அதுதான் கேள்வி.
1: கல்லு என்ன கரையாது, இங்கேதான் இருக்கும்.
0: ஆக்சுவலா அது வந்து ஒரு ப்ளூ கலர் கல்லு, ஓகேவா? அந்த கல்ல தண்ணியில போட்டுறான் அந்த பையன்.
1: கல்லும் அப்படியேதான் இருக்கும், கரையாது.
0: கல்லு அப்படியேதான் இருக்கும். ஆனா அது இல்லையே ஆன்சரு. கல்ல போட்டோடனே கல்லு என்ன ஆகும்,
1: கல்ல போட்டா என்ன ஆகும்,
0: ஒரு தண்ணியில கல்ல போட்டா என்ன ஆகும்,
1: கல்ல போட்டா அப்படியேதான் இருக்கும்,
0: போட்டேதான் இருக்கும், அங்கேயேதான் இருக்குமா போட்டோ எடுத்துல? இதுக்கு பீச் இல்லையா,
1: பீச்சா இருந்தாலும் அங்கேயேதான் இருக்கும்.
0: வந்து ஒரு 10 கிலோ கல்ல தூக்கல, சும்மா ஒரு சின்ன கூழாங்கல் அளவுக்கு சைஸுக்கு தான் வந்து கல்ல தூக்கினான். கல்லுக்குள்ள போட்டு அதாவது தண்ணிக்குள்ள போடுறான், அது ஒரு ப்ளூ கலர் கல்லு. போட்ட உடனே அந்த கல்லு என்ன கடிச்சோப்பு? 2 வாரத்துல வந்து நீங்க ஆன்சர் சொன்னாலும் இதை கடிச்சோப்பா யோசிச்சு சொல்லுங்க.
1: எனக்கு எதுவும் தோணல.
0: தோணலையா? ஆக்சுவலா வந்து தண்ணி வந்து என்னவா இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கும். அப்ப ப்ளூ கலர் கல்ல போட்டோடனே என்ன ஆகும், அமைதியா இருக்கிறவங்க எப்படி வந்து சிரிக்க வச்சிட்டோம். அதுதான் வந்து எங்களோட தனித்திறமை. ஓகே, உங்க கூட பேசுனதே ரொம்ப சந்தோஷம். இப்படியே யோசிச்சுட்டு போங்க. பசங்க என்ன குடும்பத்தனம் பண்ணாலும் இதை யோசிச்சீங்க சின்ன சிரிப்பு வந்துடும். சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்னும் நீங்க ஃபுல் ஆயிடலாம். சோ தேங்க்யூ சோ மச் நீங்க எங்க கூட வந்து பேசினதுக்கு.
1: இது புது அனுபவம் தான் எனக்கு.
0: தேங்க்யூ. ஓகே, நேர்லே இந்த மாதிரி நிறைய கடி ஜோக்ஸ் அண்ட் கேம்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ இன்னும் டைம் ஆயிட்டே இருக்கு. இன்னும் அடுத்தது யார் யார் கூட பேச போறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி எனக்கும் தெரியாது. ஓகே, அடுத்தது யார் பேச ரெடியா இருக்காங்க, நான் அப்படியே ஆளை கண்டுபிடிச்சு தேடி வைக்கிறேன். சோ அதுக்குள்ள நீங்களும் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வந்துருங்க. இது FM 2 புதுவை 102.8 அலையோடு விளையாடு.

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 5:54 ஆயிடுச்சு மக்களே. இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்காக நம்ம ஆர்ஜே, எங்களுக்கு எதிர்காலம் ஆர்ஜே ஆஷா பேசிருக்காங்க, பேசலாம்.
1: ஓகே, எதை வேணா பாக்கிக்கலாம். ஆனா நீ குடுக்கற பத்தியா ஒரு ஓபனிங், அதுக்குதான் முடியல என்னால. சரி, எல்லாம் நான் வந்து பேசிக்கிறேன். ஓகே, வெல்கம் பேக் மக்களே ஃப்ரம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பாண்டி மெரினால இருந்து போயிட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய மக்கள், அதாவது இங்க இருக்கக்கூடியதான் வரக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ அடுத்ததான் வந்து ஒரு குட்டி பையன் இருக்கா நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியா, எல்லாம் பேசிடலாம். வணக்கம், உங்க பேசு கிருத்திஷ். கிருத்திஷ் என்ன படிக்கிறீங்க?
2: 9th.
1: ஓகே, 9th படிக்கிறீங்களா? நான் வந்து உங்களை குட்டி பையன் சொல்லிட்டு நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். சோ கொஞ்சம் வளர்ந்த பெரிய பையன். ஓகே ஓகே, 9th வந்திருக்கீங்க. இப்ப எப்படி, ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்களா இல்ல ரொம்ப படிப்படின்னு சொல்றீங்களா? வீட்லயும் சொல்லியும் ஃப்ரீயா தான் இருக்கு, ஃப்ரீயா தான் இருக்கு. ஓகே சொல்லுங்க, நீங்க வந்து இப்ப ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, தண்ணிலயே விளையாடாம கரையிலே நின்றுட்டு.
2: எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு, கொஞ்சம் கோல்டு, அதனால
1: கோல்டுன்றனால தண்ணில இறங்காம தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க. சோ மோஸ்ட்லி நீங்க கடலுக்கு பீச்சுக்கு எல்லாம் வந்தீங்கன்னா எது ரொம்ப ரசிச்சு எதுக்காக பீச்சுக்கு வரணும் அப்படின்னு அடம் பிடிப்பீங்க வீட்டுல?
2: மெரினா பீச் உள்ள வந்து ரோலர் கோஸ்டரு, அங்க கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் இருக்கும், அது விளையாடுறதுக்கு கொஞ்சம்.
1: ராக் பீச்சோட இங்க வந்துட்டீங்கன்னா இங்க நிறைய கேம்ஸ், நிறைய ஃபன் கேம்ஸ் அண்ட் ஃபுட் எல்லாமே இருக்கிறதுனால இங்க ரொம்ப வரத்துக்கு விருப்பப்படுறீங்க.

0: ஓகே, இந்த பீச்ல எல்லாம் நிறைய இந்த கிளிஞ்சல்கள் இந்த சிப்பி முத்து எல்லாம் இருக்கும்ல, சோ இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கலெக்ட் பண்ற ஹாபிஸ் எல்லாம்
1: இருக்கு.
0: இதெல்லாம் எடுத்து வந்து நம்ம வைப்போம், ஆனா வீட்டுல இருக்கிற அம்மா வந்து காலையில குப்பை வரும்போது குப்பை வண்டியில போட்டு அனுப்பிச்சிருவாங்க. இது நிறைய வீட்டுல நானே கேள்விப்பட்டிருக்கேன். சோ அதுல இருந்து உங்க வீட்டுல நடக்குமா இல்ல எடுத்து பத்திரப்படுத்தி?
1: இல்ல, எங்க அம்மா எடுக்கிற அளவுக்கு எல்லாம் விட மாட்டேன், நான் அரைச்சிருவேன், அதை அரைச்சி விபதி ஆக்கிடுவேன்.
0: எப்படி கிழிஞ்சல அரைச்சு விபத்தி ஆக்கிடுவீங்களா?
1: செல்லும் காய வச்சு அரைச்சி இல்ல அதுல ஜவ்வாது எல்லாம் போட்டு வச்சுப்பேன்.
0: ஓகே, அது மாதிரி பண்ணிருக்கீங்களா? இது இது புதுசா இருக்கு, எல்லாரும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, நாங்க மீன் தொட்டிக்குள்ள போடுவோம் இல்ல ஏதாவது வந்து ஒரு சின்ன ஒரு கிராஃப்ட் மாதிரி பண்ணுவோம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த விபூதி அரைக்கிற டெக்னிக் எல்லாம் எனக்கே தெரியல, என்ன பண்ணுவீங்க? அது
1: அரைச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் காய வச்சிருவேன், அதுக்கப்புறம் திரும்பி ஒரு தரங்க அரைச்சிட்டு ஜவ்வாது போட்டு அப்படியே வச்சிருப்பேன்.
0: வச்சுட்டு அப்படியே இட்டுப்பீங்களா? ஓகே, இது புதுசா இருக்கு, நான் இந்த மாதிரி தயாரிக்கிறது கேள்விப்பட்டதே இல்ல. ஓகே பரவாயில்ல, எல்லாரும் ஒரு ஆங்கிள் பாக்கும்போது நீங்க வந்து வேற ஒரு ஆங்கிள் வந்து பாத்துருக்கீங்க, உண்மையாலுமே சூப்பர். பரவாயில்ல, இந்த வயசு ஏதாவது ஒரு புது விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும்ன்ற மாதிரி இருக்குது. ஓகே, உண்மையாலுமே உங்களை வந்து பாராட்டணும். சரி ஓகே, வேற என்னென்ன விஷயம் தான் பீச்சுக்கு வந்தா பிடிக்கும்?
1: வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது பிடிக்கும், குதிரை சவாரி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, வீட்டுல நீங்க ரொம்ப சுட்டியா இல்ல ரொம்ப அமைதியா? நிறைய பேர் வந்து இந்த போனாலதான் நிறைய பிரச்சனை நடக்குது போல இருக்கு வீட்டுல. எதுக்கு போன் எப்படி போன் பாத்துக்கிட்டே இருக்கணுமா இல்ல எதுக்காக நீங்க போன் மோஸ்ட் யூஸ் பண்றீங்க?
1: போன் ரீல்ஸ் பாக்குறதுக்கு தான் மோஸ்டா யூஸ் பண்ணுவேன்.
0: என்ன சாங்குக்கு வந்து ஆடுவீங்க நல்லா?
1: லியோல வந்து நாரெடி நல்லா ஆடுவேன்.
0: நாரெடி சாங் எல்லாரும் வந்து பயங்கரமா சூப்பரா ஆடுறீங்கன்னு உங்களை எல்லாரும் பாராட்டிருக்காங்களா? சூப்பர் சூப்பர், கண்டிப்பா பண்ணி இதே மாதிரி பெரிய பெரிய ஸ்டேஜ் வந்து நீங்க ஏறணும்னு சொல்லிட்டு நாங்க எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலா நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போல இருந்து வந்திருக்கோம், ஒவ்வொரு நாளும் வந்து பீச்ல வந்து நாங்க இங்க வரக்கூடியதுக்குள்ள இந்த மாதிரி பண்ணா ஜாலியா பேசிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இன்னைக்கு வந்து நாங்க எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு சின்ன கேம் ஷோ வந்து விளையாடிட்டு இருக்கோம். நீங்க ரெடியா
1: இருக்கீங்களா?
0: ஓகே, ஆக்சுவலா என்ன கேம்னா இது, நான் என்ன சொல்றனோ அதை நீங்க அப்படியே வந்து காப்பி பண்ணி சொல்லணும். இப்ப ஸ்கூல்ல வந்து ஏதாவது க்வெஸ்சன் தெரியலன்னா பக்கத்துல இருக்கவங்க பாத்து கிடக்கிட நம்ம எழுதிருவோம்ல, நீங்க இல்ல உங்களை பார்த்து நிறைய பேர் எழுதிருப்பாங்களே, அந்த மாதிரி காப்பி பண்றது. அந்த மாதிரி நான் என்ன சொல்றனோ அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்க அப்படியே வந்து நீங்க சொல்ல போறீங்க. ஓகே ரெடி?
1: ரெடி.
0: ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு டான்ஸ்ல ஆடினீங்கன்னா எது வந்து சூப்பரா இருக்கும் சொல்லிருக்கீங்க?
1: சரி சொல்லுங்க, உங்க டான்ஸ்ல நீங்க எதுனா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்கேன்.
0: நானே என்ன க்வெஸ்சன் கேக்குறதுன்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு ஸ்லிப்ல தான் கேட்டேன், பட் ஆனா நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: நானே எந்த க்வெஸ்சன் சொல்றதுன்னு கொஞ்சம் ஸ்லிப்பா இதா சொன்னேன், ஆனா நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க.
0: வெரி குட், வெரி குட்,
1: வெரி குட், வெரி குட்.
0: ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப மோஸ்ட்லி பிடிச்ச சப்ஜெக்ட் எது?
1: சரி ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட்லி பிடிச்ச சப்ஜெக்ட் எது?
0: ஓகே பரவாயில்ல, சூப்பரா பண்றீங்க.
1: ஓகே சூப்பரா பண்றீங்க.
0: சரி ஓகே, எந்த சப்ஜெக்ட் பிடிக்குன்னு கேட்டா நீங்க பதிலே சொல்லுங்க.
1: நீங்க என்ன சப்ஜெக்ட் பிடிக்குன்னு கேட்டது தப்பா
0: இருந்தாலும், ஆனா வந்து நீங்க சின்ன பிள்ளையா இருந்து கூட பரவாயில்ல, நான் நிறைய வேர்ட்ஸ் வந்து நடுவில் பட் நீங்க ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம கரெக்டா சொன்னீங்க, லாஸ்ட்லதான் மிஸ் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் நீங்க வந்து ரொம்ப சூப்பராவே பண்ணீங்க. ஓகே, இதோட நாங்க விட போறது கிடையாது, உங்களுக்காக ஒரு கடி ஜோக் வச்சிருக்கோம். நீங்க ஏதாவது கடி ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிருக்கீங்களா ஸ்கூல்ல?
1: சொல்லிருக்கேன், ஆனா மறந்து
0: போச்சு, நான் கண்டிப்பா கேட்கவே மாட்டேன். சொல்லிருக்கீங்களா மட்டும் தான் கேட்டேன். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு கடி ஜோக் வச்சிருக்கேன், சொல்றீங்களா? ஓகே, உங்களுக்கு என்ன கடி ஜோக் கேக்குறது? நீங்க ஸ்கூல் படிக்கிறதா இருக்குன்னா ஓகே, உங்களுக்காக ஒரு கடி ஜோக் வந்து ஞாபகம் வந்துச்சு. இங்க இருந்து நீங்க

0: பக்கத்துல வெள்ளியூர்ல போயிருக்கீங்களா? ஓகேவா, நீங்க இங்க இருந்து வெள்ளியூர் போறதுக்கு 1 hour ஆகுதுன்னு வெச்சுக்கங்க. ஆனா அதுக்கு முன்னாடி போயிடுவீங்க. சும்மா உங்களுக்கு புத்துமதிப்பா சொல்றேன், இங்க இருந்து வெள்ளியூர் போறதுக்கு 1 hour ஆகுது. நீங்க ஏர்லி மார்னிங் போறீங்க, நோ டிராபிக், ரொம்ப வண்டி எல்லாம் இல்ல, எங்கயோ ஒரு வண்டி தான் வருது. ஓகேவா, இங்க இருந்து நீங்க வெள்ளியூர் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொன்ன?
1: 1 மணி நேரம்.
0: ஆனா வரும்போது நீங்க 60 மினிட்ஸ்ல வந்துட்டீங்க. எப்படி போகும்போது? போகும்போது 1 hour ஆச்சு, ஆனா வரும்போது 60 மினிட்ஸ்ல வந்துட்டீங்க.
1: ஏர்லி மார்னிங் போயிட்டு சீக்கிரமா வேலை முடிஞ்சது, நல்ல டிராபிக் இருக்காது, அதனால
0: அதனால சீக்கிரம் வந்துட்டீங்களா? போகும்போது 1 மணி நேரம் ஆகுதுன்ற, வரும்போது 60 மினிட்ஸ் ஆகுதுன்ற, இதுக்கு
1: சொல்ல அதனால.
0: நீங்க என்ன படிக்கிறேன்னு சொன்னீங்க? ஓகே, 1 hour க்கு எத்தனை மினிட்ஸ்?
1: 60 மினிட்ஸ்.
0: ஓகே, ரெண்டுமே சேம் தானே? சேம் தானே? நான் தப்பா சொல்லல, கால்குலேஷன்ல 1 hour equal to

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ, தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஆஃப் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 6:03:37 ஆயிற்றுக்கு. மக்களே, அலையோடு விளையாடு நிகழ்ச்சியுடைய நீரை தெரிந்து வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம எழுச்சி நாயகி ஆர்ஜி ஆஷா பேசிட்டு இருக்காங்க. நிறைவே என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம்.
1: சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஆஷா.

0: மேகலை, விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
2: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
3: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
2: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
3: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
2: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
3: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார்.

தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கு இடையிலான இரண்டு நாள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் ஏல நடைமுறைக்கான இணையதளத்தை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா நாளை தொடக்கி வைக்கிறார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் இன்று விவாதம் மேற்கொள்ளப்பட்டது. காரைக்கால் திருநள்ளாற்றில் முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணி வழங்கும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ஜி என் எஸ்

0: ராஜசேகரன் இன்று தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கு இடையிலான 2 நாள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. இக்கூட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையிலான பிரிக்ஸ் கூட்டத்தில் 11 பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பங்கேற்றுள்ளன. உலகின் முன்னுள்ள மரபுசாரா பாதுகாப்பு சவால்கள் என்ற கருப்பொருள் அடிப்படையில் முக்கிய விவாதங்கள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக சைபர் பாதுகாப்பு மற்றும் AI மூலமான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான தகவல் தொழில்நுட்பங்கள் குறித்து பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற கூட்டு பணிக்குழு கூட்டங்களின் முடிவுகள் குறித்தும் இன்றைய கூட்டத்தில் மறு ஆய்வு செய்யப்படுகிறது. ஆரம்பத்தில் பொருளாதார ஒத்துழைப்பை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தற்போது பாதுகாப்பு ஒத்துழைப்பு, நிதி கூட்டாண்மை மற்றும் மக்கள் நிலையிலான பரிமாற்றங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது.
0: நாட்டின் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்தி நீதியும் அரசின் இதர சேவைகளும் மக்களுக்கு எளிதில் கிடைப்பதை உறுதிப்படுத்த அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு முயற்சிகள் குறித்து மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் எழுதிய கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். தொலைநிலை சட்டம், நியாயபந்து போன்ற அரசின் சேவைகளால் மக்களுக்கு குறைந்த செலவில் விரைந்து நீதி கிடைக்க இயன்றுள்ளதாக அமைச்சர் திரு மெக்வால் தமது கட்டுரையில் கூறியுள்ளார். சட்டம் மற்றும் நீதித்துறையில் டிஜிட்டல் மற்றும் இதர கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளின் பணி எளிதாகி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மெய்நிகர் நீதிமன்றம் போன்ற வசதிகளால் நீதித்துறையின் சேவைகளை நேரடியாக மக்களிடம் எடுத்துச் செல்ல முடிவதாக அமைச்சர் கூறியுள்ளார். நீதிமன்ற தீர்ப்புகள் தற்போது செயற்கை நுண்ணறிவு மூலம் 18 இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்து வழங்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடெல்லியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் ஏல நடைமுறைக்கான இணையதளத்தை தொடக்கி வைக்கிறார். வேளாண் விளைபொருட்களின் ஏலத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறன் மேம்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக இந்த இணையதளம் அமையும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விவசாயிகளுக்கு மட்டுமின்றி கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள அமைப்புகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் தேவையான எல்லா தகவல்களும் இந்த இணையதளத்தில் இடம்பெறும். தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பு சார்பில் விவசாயிகளை மையமாக கொண்ட வேறு பல டிஜிட்டல் முன்முயற்சிகளையும் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா நாளை இவ்விழாவின் போது தொடக்கி வைக்கிறார். விவசாயிகளின் குழந்தைகளுக்கான நோஃபெட் கல்யாண் கல்வி உதவித் தொகை திட்டமும் பயிறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் கையிருப்பை திறம்பட்ட முறையில் நிர்வகிப்பதற்கான திருஷ்டி இணையதளமும் இதில் அடங்கும். மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பந்தி சஞ்சய் குமார் இன்று புதுடெல்லியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படைக்கு தலைமைக கட்டிடம் கட்டும் பணிகளை மெய்நிகர் முறையில் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் தொழிலக பாதுகாப்பு படையினரின் பங்கு மிக முக்கியமானது என்றும் நாட்டின் பொருளாதார போர் வீரர்களாகவே படையினர் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தமது உரையில் கூறினார். தொழிலக பாதுகாப்பு படைக்கான பல்வேறு தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் தொழிலக பாதுகாப்பு படையினருக்கான பல்வேறு சமூக நலத்திட்டங்களையும் அமைச்சர் இவ்விழாவின் போது அறிவித்தார். தொழிலக பாதுகாப்பு படையினர் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு மனநல ஆலோசனை வழங்க தனித்திட்டம் அமலாகி வருவதையும் அவர் பாராட்டினார். சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையில் வர்த்தகம் புரிவதை எளிதாக்குவது குறித்து இத்துறையின் பிரதிநிதிகளுடன் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கலந்து கொண்டார். சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையின் மேம்பாட்டினால் பல கோடி மக்களின் வாழ்வாதாரத்தில் முக்கிய மாற்றங்களை கொண்டுவர முடியும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சுற்றுலா, விருந்தோம்பல் உள்ளிட்ட துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகளை தொடர்ந்து உருவாக்கி வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேஷ் மாநிலம் சிவ்பூர் மாவட்டத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவில் சஹாரியா பழங்குடியினர் மற்றும் சீட்டா மித்ரா தொண்டர்களை சந்தித்து ப்ராஜெக்ட் சீட்டா மற்றும் சிறுத்தைகள் மீட்டெடுப்பு திட்டத்தில் இவர்களின் முக்கிய பங்களிப்பை பாராட்டினார். முன்னதாக குனோ தேசிய பூங்காவை சுற்றி பார்த்து சிறுத்தைகளுக்கான கட்டுப்பாடு மையத்தையும் பார்வையிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2022 குனோ தேசிய பூங்காவில் ப்ராஜெக்ட் சீட்டா திட்டத்தை தொடக்கி வைத்ததும் தற்போது இந்தியாவில் மொத்தமுள்ள 52 சிறுத்தைகளில் 49 சிறுத்தைகள் குனோ தேசிய பூங்காவில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் இன்று விவாதம் மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: மேகதாது அணை திட்டத்தினால் காவிரி நீர் பகிர்வு பாதிக்கப்படும் என்றும், தமிழகத்திற்கு இழப்பும் கர்நாடகத்திற்கு ஆதாயமும் ஏற்படும்

0: வழங்குவதாகவே இத்திட்டம் அமையும் என்றும் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கூறின. கர்நாடக அரசின் உத்தேசத்தை தமிழக அரசு எதிர்ப்பதாக அரசு தரப்பில் அவையில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் மேகதாது நீர் தீர்ப்பாயம் அமைக்க கோரி தமிழக சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அரசு அவையில் சுட்டிக்காட்டியது. நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் விவாதங்களின் போது இடையிட்டு பேசுகையில், மேகதாது அணை குறித்த கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு அங்கீகரிக்கக்கூடாது என வலியுறுத்தினார். விவசாயிகளின் முக்கிய பிரச்சனையான இந்த விவகாரத்தை குடிநீர் பிரச்சனையாக மாற்றிக்காட்ட கர்நாடக அரசு முயல்வதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டினார்.
1: தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது இன்று நடைபெற்ற விவாதங்களில் பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் பங்கேற்று பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி பல கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தமிழகத்திற்கு வழங்கியிருப்பதாக பாராட்டினார். தமிழகத்தின் தேவைகளை மத்திய அரசிடம் எடுத்துக் கூறியதற்கு முதலமைச்சர் திரு விஜய்க்கும் அவர் பாராட்டு தெரிவித்துக் கொண்டார். நேற்று அமோனியா கசிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கான அரசின் கருணைத்தொகை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என திமுக கொறடா திரு ஏவா வேலு கூறினார். அபாயகரமான தொழில்களை முறைப்படுத்த தனி கவுன்சில் அமைக்கப்படும் என்றும் தமிழக அரசு இன்று சட்டமன்றத்தில் அறிவித்தது. இன்று முதலமைச்சர் திரு விஜயின் 53வது பிறந்தநாளையொட்டி கட்சி வித்தியாசமின்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். காரைக்கால் திருநள்ளாற்றில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் 60 வயதுக்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணி வழங்கும் பணிகளை தொடக்கி வைத்தார். திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட சுமார் 5000 முதியவர்களுக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட உள்ளன. சமூக நலத்துறை உதவி இயக்குநர் திரு சுந்தரம், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி திருமதி கிருஷ்ணவேணி உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள பல்ஸ் போலியோ இயக்கம் குறித்து காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் சிவராஜ்குமார் மற்றும் இதர அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். காரைக்காலில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் உட்பட 79 முக்கிய இடங்களில் போலியோ சொட்டு மருந்து மையங்கள் செயல்படும் என்றும், மாவட்டத்தில் 5 வயதுக்குட்பட்ட சுமார் 12,000 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போடப்படும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஒடிசா மற்றும் சுற்றுப்புற பிராந்தியங்களை உள்ளடக்கிய கிழக்கு கடலோர ரயில்வே மண்டலத்தில் மொத்தம் 631 கிலோமீட்டர் ரயில் பாதைகளில் கவச் என்னும் தானியங்கி ரயில் பாதுகாப்பு வசதிகளை நிறுவ ரயில்வேத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. ஹரிதாஸ்பூர், பாராதீப், குர்தார் ரோடு, பலாங்கீர், போப்பிலி, சாலூர் உள்ளிட்ட 6 முக்கிய ரயில் பாதை பிரிவுகளில் ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் வாய்ப்பை தடுக்கவும், ரயில்களின் இயக்கத்தில் பொதுவான பாதுகாப்பை அதிகரிக்கவும் இதனால் ஏதுவாகும் என்று அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள ரயில் பாதை பிரிவுகளில் கவச் வசதிகளை நிறுவ மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இந்திய நேரப்படி இன்றிரவு 10:30 டல்லாஸில் நடைபெறும் போட்டியில் ஆஸ்திரியா அர்ஜென்டினா அணிகள் மோதவுள்ளன. முன்னதாக எகிப்த் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே வான்கூரில் நடைபெற்ற போட்டியில் எகிப்த் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கேப் வெர்டே உருகுவே அணிகளுக்கு இடையே புளோரிடாவில் நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேச நிர்வாகி திரு பிரஃபுல் பாய் பட்டேல் மனைவி பாவனா பென் பட்டேல் மறைவு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். பட்டேல் குடும்பத்தினருடன் தமக்கு பல ஆண்டுகளாக நல்லுறவு உண்டு என்றும், பாவனா பென் பட்டேல் மறைவினால் துயரமடைந்துள்ள குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களிடையிலான 2 நாள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் ஏல நடைமுறைக்கான இணையதளத்தை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா நாளை தொடக்கி வைக்கிறார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் இன்று விவாதம் மேற்கொள்ளப்பட்டது. காரைக்கால் திருநள்ளாற்றில் முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணி வழங்கும் பணிகளை மாநில அமைச்சர் திரு டி என் எஸ் ராஜசேகரன் இன்று தொடக்கி வைத்தார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus, and is truly trustworthy.
3: Go for PLI.
4: Along with government employees, all professionals, graduates, and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேரம் சரியாக 6:21:49. எஸ் மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே விஜய் ஜாயின் பண்ணிட்டேன். எஸ் இந்த நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அது எந்த பாட்டா வேணாலும் இருக்கலாம், அதாவது ஃபாஸ்ட் பீட் பாட்டா இருக்கலாம், ஒரு மெலடியான பாட்டா இருக்கலாம், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு அந்த பாட்டை பிளே பண்றதுக்கு நான் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணணும், என்ன பண்ணணும், கால் பண்ணணும். 0413-2271760 மற்றும் 2275-2330 அப்படின்ற இந்த இரண்டு எண்களையும் கால் பண்ணி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போல நீங்க கால் பண்ணி கேளுங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய ஃபர்ஸ்ட் காலர், வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்?
2: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் உங்களுக்கும். சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: எம் அபு சாலி, தாண்டவமூர்த்தி. இப்ப நலமா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கேன் சாலிக் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் சார். நேற்று தினம் நம்ம பண்பலை ஒளிபரப்பு 18 ஆண்டுகள் கடந்து 19 ஆண்டுல அடியெடுத்து வச்சிருச்சு சார்.
1: ஆமா,
2: நேற்று கிரிக்கெட்னால நிகழ்ச்சி கேட்க முடியல சார்.
1: ஓகே,
2: இருந்தாலும் அந்த வாழ்த்து இன்னைக்கு பகிர்ந்து கொள்றேன் சார்.
1: சொல்லுங்க.
2: எனக்கு ரச்சகன் படத்துல இருந்து நெஞ்ச நெஞ்ச அந்த பாடல் வரிகள் சார்.
1: ஓகே ஓகே, தேங்க் யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
2: ஆ, மிக்க நன்றி சார்.
1: எஸ் அபு சாலிக் சார் கேட்ட பாடல் ரச்சகன் திரைப்படத்துல வந்துட்டே இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா போன் பண்ணுங்க 0413-2271760 மற்றும் 2275-230 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி நீங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியக்கூடிய அடுத்த காலர், வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார், சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார்.
0: ஊரப்பாக்கம் சிவகுமார் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சார், எனக்கு கட்டு மரக்காரன் படத்துல இருந்து வெற்றி வெற்றி என்ன சொல்லும் கோயில் மணி, இந்த பாடல் வந்து எங்க மணிமாலன் நண்பர் அவருக்காக சிறப்பு பாடலா அன்பளிப்பா கொடுத்துடலாம்.
0: அன்பளிப்பா.

0: கொடுக்குறீங்க.
1: ஆமாமா.
0: ஒரு பக்கம் சிவகுமார் சார், தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு.
1: ஓகே சார், மிக்க மகிழ்ச்சி சார்,
0: நன்றி. ஓகே, சிவகுமார் சார் கேட்ட அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ், இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. 0413227176 மற்றும் 2275235 அப்படின்ற இந்த இரண்டு எண்களையும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை FM Rainbow நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நேரம் சரியாக 6:37 6 நொடிகள் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியக்கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்களா?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க?
1: வாழப்பட்டமலை கலா பேசுறேன் சார். நலமா?
0: கலாமா, நலமா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: இணைத்தேன் வந்தாய் படத்துல வந்து
0: வாழப்பட்டாம்பாளையத்துல இருந்து கலாமா கேட்ட அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ், இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. 0413-227-176 மற்றும் 2275-2330 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸையும் மறக்காம கால் பண்ணுங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை போடுறதுக்கு, பிளே பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஜஸ்ட் கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு.

0: நேயர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம். எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேஷர் கூட அடுத்த காலர், வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க சார்?
1: எங்கள் பாசமும் நேசமும் மிக்க நண்பருக்கு பொன்மாலை வணக்கம்.
0: பொன்மாலை வணக்கம் உங்களுக்கும். சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: மா கலையரசு, நல்லா பாடுங்க.
0: சொல்லுங்க கலையரசு சார், என்ன பாடல் சார் வேணும் உங்களுக்கு?
1: 102.8 வானவில் பண்பலை 19வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த வானொலி பல நூறு ஆண்டுகள் கடந்து பல தலைமுறை கடந்து நலமுடன் வளமுடன் வாழணும்னு சொல்ற வாழ்த்துக்களோடு வானொலி வா வா என வரவேற்கும் இந்நேரம் பாடல் வழியே வருவது அழகி.
0: ஓகே, தேங்க் யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
1: வாசனையோட சுசீலா பாடி இருக்கிற இந்த பாடல் இதுவரை கேட்காத ஒரு பாடல் கூட.
0: ஓகே, நன்றி
1: நன்றி.

0: எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: சார் வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: திருக்கோளூர்
0: ராஜா. ராஜா சார் எப்படி இருக்கீங்க? அழகா சொல்றீங்க. ஓகே ராஜா சாருக்கு என்ன பாடல் சார் வேணும்?
1: உன்னை தேடி வருவேன்.
0: உன்னை தேடி வருவேன். ஓகே,
1: இது படத்தின் பெயர்.
0: ஓகே
1: பாடல். என் அன்பே அன்பே.
0: அழகா ராஜா சார் மாதிரி தான் வந்து சிரிக்கிறீங்க. மற்றும் 2 2 7 5 2 3 0 அப்படின்ற இந்த 2 எண்களையும் கால் பண்ணி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணி கேட்கலாம்.

0: எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்கன்னு பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார், புவனேஸ்வரில இருந்து பிரம்மணி பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா சார்?
0: வீரமணி சார் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க சார். ரொம்ப வாழ்த்துக்கள் சார். உங்க குரலை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் சார்.
0: சந்தோஷம், உங்களுடைய குரலை கேட்கறதுக்கும் எனக்கு வந்து ஆர்வமா இருக்கு.
1: நன்றி சார், நன்றி சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சந்த சுப்பிரமணியம் படத்துல இருந்து உயிரே உயிரே பிரியாதே பாட்டு வேணும் சார்.
0: ஏன் இந்த பாடல் மேல உங்களுக்கு அவ்வளவு என்ன லவ் உங்களுக்கு?
1: நம்ம ரேடியோட நண்பர்கள் ஆர்ஜே
0: எல்லாரும் மேலயும் அந்த அளப்பரிய அன்பா.
1: ஆமா சார், உயிரே உயிரே பிரியாதே.
0: ஓகே வீரமணி சார்,
1: நம்ம ரேடியோ ஸ்டேஷனும் ஒரு உயிர் தானே சார் நமக்கு.
0: ஆஹா, நாடி நரம்பெல்லாம் நீங்க இப்ப புடக்கி வச்சிட்டீங்க.
1: கண்டிப்பா சார்,
0: தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ,
0: நன்றி.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இன்று தீ விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணத்தொகை வழங்கப்படும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்தி நீதியும் அரசின் இதர சேவைகளும் மக்களுக்கு எளிதில் கிடைப்பதை உறுதிப்படுத்த அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு முயற்சிகள் குறித்து மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் எழுதிய கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடெல்லியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் 7 நடைமுறைக்கான இணையதளத்தை தொடக்கி வைக்கிறார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் இன்று விவாதம் மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்திற்கு இழப்பும் கர்நாடகத்திற்கு ஆதாயமும் ஏற்படுவதாக இத்திட்டம் அமையும் என்று எதிர்க்கட்சிகள் கூறின. தமிழகத்தின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் மேகதாது நீர் தீர்ப்பாயம் அமைக்க கோரி தமிழக சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அரசு அவையில் சுட்டிக்காட்டியது. உள்கட்டமைப்பு மற்றும் இதர திட்டங்களுக்காக மரங்களை வெட்ட வேண்டியிருந்தால் அதற்கு பதிலாக வேறு மரங்களை நட்ட பின்னரே அனுமதி அளிக்கலாம் என்றும்

விதிமுறையை முறையாக அமல்படுத்தி திட்டங்களுக்கு விரைந்து அனுமதி அளிக்க புதுச்சேரி அரசின் வனம் மற்றும் வனவிலங்கு துறையில் திட்ட மேலாண்மை பிரிவு ஒன்றை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. காரைக்கால் திருநள்ளாற்றில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணி வழங்கும் பணிகளை தொடக்கி வைத்தார். திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட சுமார் 5000 முதியவர்களுக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட உள்ளன. வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ள பல்ஸ் போலியோ இயக்கம் குறித்து காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஸ் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிய எல்லா நேரங்களுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி சூப்பரா கேட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த வரிசையில அடுத்ததாக வரக்கூடிய காலர், வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்?
2: வணக்கம், நாங்க பெரிய திண்டிவனம் வட்டம் பெரிய தச்சூர் கிராமத்துல இருந்து ஆர் கண்ணையன் பேசுறேன்.
1: பெரிய தச்சூர் ஆர் கண்ணையன் சார், சொல்லுங்க என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
2: 102.8 19 ஆண்டு அடியெடுத்து வைப்பதற்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி நன்றி, சொல்லுங்க என்ன பாடல் உங்களுக்கு சொல்லுங்க.
2: அதான் இணைந்த கைகள்ல பாட்டு ஒண்ணு போடுங்க.
1: ஓகே, அந்தி நேர தென்றல் காற்று இல்லையா? இதே மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல நான் பிளே பண்றதுக்கு ரெடியா இருக்க, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், போன் பண்ணணும், கால் பண்ணுங்க 0414-2271-76 மற்றும் 2275-2300 அப்படின்ற இந்த இரண்டு எண்களையும் நீங்க கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்க.

0: நேயர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
2: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
1: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: நேயர்களே, சைபாலிங் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நேசர்களுடைய அடுத்த காலர், வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: வணக்கம் சார், பாண்டியில ஜெயா பேசுறேன் சார்.
0: ஜெயாமா சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
3: படம் பத்ரி சார், பாடல் காதல் சொல்வது, அந்த பாடல்.
0: யாருக்கு டெடிகேட் பண்றீங்க இந்த பாடல் உங்களுக்கு? எல்லாத்துக்கும்
3: சார.
0: ஓகே, சூப்பர்மா ஜெயாமா, தேங்க்யூ சோ மச் மா கால் பண்ணதுக்கு. ஓகே, ஜெயாமா கேட்ட அந்த பாடல் வந்துட்டே இருக்கு பத்ரி திரைப்படத்துல இருந்து. எஸ், இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் FM ரெயின்போல கால் பண்ணி கேளுங்க, கால் பண்ணுங்க 0413-2271-76, 2275-2300 அப்படின்ற இந்த இரண்டு எண்களுக்கும் கால் பண்ணி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடல் FM ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அலிகஞ்ச் பகுதியில் உள்ள பயிற்சி மையத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பிரிஜேஷ் பதக் கூறியுள்ளார். விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரிழந்த மாணவர்கள் 16 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவித்தார்.

0: அந்த வளாகத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனிமேஷன் பயிற்சி மையத்தில் நேரிட்ட தீ விபத்து வளாகம் முழுவதும் பரவியதாக திரு பிரிஜேஷ் பதக் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே விபத்து நடந்த இடத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் சற்று முன் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை சந்தித்த முதலமைச்சர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை இயக்குநர் திரு அமீர் பராம் தம்மை புதுதில்லியில் சந்தித்து பேசிய போது இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் திருமதி பட்செட் சேக் பட்முங்குடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர், உலன்பட்டாரில் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். சுரங்கத்துறை, தூய எரிசக்தி பயன்பாடு மற்றும் வேளாண் பதப்படுத்தும் துறையில் புதிய வாய்ப்புகளை கண்டறிதல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் காரணமாக இணையதள இணைப்பு பெற்றுள்ளவர்கள் எண்ணிக்கை 122 கோடியாக அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆதார் ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: உள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை ரயில்வே வழித்தடத்தில் விபத்துகளை தவிர்க்கும் நோக்கில் கவச் தொழில்நுட்பம் பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. பஹ்வாபல் புதாபங் ஹரிதாஸ்பூர் பாரதீப் குர்தா ரோட் பலாங்கீர் நௌபடா குனுப்பூர் லஞ்சிகர் ரோட் ஜினாகர் பொப்பிலி சலூர் ஆகிய வழித்தடங்களில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் இந்த தானியங்கி பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் வரி வருவாயை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து அவர் பேசினார். வரி செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தொழில் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா அறிவித்தார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளில் கட்டணங்களை முறைப்படுத்துவதற்கு வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சண்டிகரில் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மாணவர்களின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லியில் தீ விபத்து ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். மால்வியா நகர் தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவிகளை புதுதில்லியில் வழங்கி அவர் பேசினார். சைதுல்லா ஜாப் கட்டிட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உரிய நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார். இந்த 2 விபத்துக்கும் காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஆந்திராவில் உள்ள 700 பழமையான கோயில்கள் 800 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ராம் நாராயண் ரெட்டி கூறியுள்ளார். அமராவதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாம் அரசியலில் அடியெடுத்து வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்தும் தாம் விலகுவதாக அவர் அதில் தெரிவித்துள்ளார். புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பதவியில் தொடர உள்ளதாகவும் திரு கியர் ஸ்டார்மர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 2 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வேரண்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாதிரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 7:25. நேயர்கள் கவனத்திற்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8

0: மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: இல்லங்களா?
1: நேயர்களே, தொடர்வது FIFA உலகக்கோப்பை 2026 அன்று ஆட நிலவரம்.

0: Dallas in Group J. That game kicks off Monday's World Cup football, with the two-time champions France also facing Iraq in Philadelphia in Group I. Ahead of the game, France's Kylian Mbappe was asked who the best forward was at the tournament out of him, Lionel Messi, Harry Kane and Cristiano Ronaldo.
1: Lionel Messi. It's clear. The best in the world with Cristiano. It's clear. I think that's he showed during 15 years that he had an amazing quality. Me, I try to do what I can do. I show my quality on the biggest stage, helping my team to win another World Cup. For the rest, it's debate for the people. For me, it's not a question in my head.
0: And for more football news from the BBC, go to bbc.com/football.
2: World Football Update from the BBC.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரத்தை கேட்டீர்கள். எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நிகழ்ச்சி கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க சார்?
4: ஹலோ, வணக்கம் சார்.
3: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க? இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா போனை எடுங்க, கால் பண்ணுங்க 0413-2271-760 மற்றும் 2275-2300 அப்படின்ற இந்த இரண்டு எண்களையும் கால் பண்ணி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கான பாடல் வந்து நான் வந்து பிளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்தோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
5: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேயர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.

0: கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை நிகழ்ச்சக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்? வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ராம்பாக்கம் ராமு.
0: ராமு சார் சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: படம் வந்து மாநகர காவல், வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை.
0: அதை விட்டுட்டீங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு. ராமு சார்
1: நன்றி. நன்றி சார்,
0: நன்றி. ஓகே, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 04132271760 மற்றும் 22752230 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை ரெயின்போல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியை நிகழ்ச்சக்கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்களா?
1: வணக்கம் சார், பாண்டிச்சேரி தமிழ்ச்செல்வி.
0: தமிழ் செல்விமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: சூப்பர். என்ன உங்களுக்கு பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
1: எனக்கு வந்து சைரன் பாண்டியன் படத்துல இருந்து சம்பாநாதன்.
0: ஓகே,
1: தமிழ் விஜய் சாருக்காக அந்த பாட்டு டெடிகேஷன்.
0: ஓ, தேங்க் யூ சோ மச். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் மா கால் பண்ணதுக்கு. தமிழ் செல்வியம்மா கேட்ட மாதிரியே அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, சேரன் பாண்டியன் திரைப்படத்துல இருந்து. எஸ், இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு 0413 2271 176 பூஜ்ஜியம் மற்றும் 2275 2300 அப்படின்ற இந்த இரண்டு கால் பண்ணி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போவில் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நேயர்களை, நாளை காலை எஃப்எம் ரெயின்போவில் சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்? விக்ரவாணில இருந்து துரை சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து ஏணிப்படிகள் வந்து பூந்தேனில் கலந்து பொன்வந்து எழுந்து அந்த பாடல் சார்.
0: ஆஹா, சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
1: ஆமா, நன்றி சார். நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: எஸ் கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை நிகழ்த்தக்கூடிய நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய காத்திருக்கக்கூடிய அந்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சார் சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: குருவி, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து தேன் தேன் தேன் ரொம்ப சூப்பரா இருக்கும். விஜய் அண்ட் த்ரிஷா உடைய ஆக்டிங்கும் சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ்
0: சூப்பர். சொட்ட சொட்ட வந்து அந்த தேனை கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
1: ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். பை.
0: நன்றி.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இன்று மாணவர்கள் உட்பட பலர் தீ விபத்தில் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத்தொகை வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்தி நீதியும் அரசின் இதர சேவைகளும் மக்களுக்கு எளிதில் கிடைப்பதை உறுதிப்படுத்த அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு முயற்சிகள் குறித்து மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் எழுதிய கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடெல்லியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் ஏல நடைமுறைக்கான இணையதளத்தை தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமிழக முதலமைச்சர் திரு விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இந்த தொலைபேசி உரையாடலின் போது அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் உடனிருந்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காலாப்பட்டுக்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளி உட்பட 13 பள்ளிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை நடைமுறைகளில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தேசிய அளவில் அங்கீகாரம் பெற்றுள்ளன. இந்த எண்ணிக்கையில் குஜராத் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக புதுச்சேரி தேசிய அளவில் 2ம் இடம் பெற்றுள்ளது. காரைக்காலில் மத்திய கடல்வள ஆராய்ச்சி நிறுவனம் மூலமாக பயிற்சி பெற்ற மீனவ பெண்கள் கடல்பாசி வளர்ப்பதற்கான 14 தெப்பங்களை கடற்பரப்பில் நிறுவியுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி கலந்து கொண்டு கடல்பாசி வளர்ப்பு, அறுவடை மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து மீனவ பெண்களிடம் கேட்டறிந்தார். வரும் 28ம் தேதி நடைபெறவுள்ள பல்ஸ் போலியோ இயக்கம் குறித்து காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் சரியாக 8:03.
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.
5: கனவே வண்ணம் திரழுது, நினைவே கண்களில்
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.

நேர்களை இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். மியூசிக் பை தி வே, வெஸ்டர்ன் மியூசிக், சென்னை அஞ்சல். நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். புதுச்சேரி ஆயுஷ் ஏக்கநகரத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1.

0: லாஸ்ட் ட்ராக் வாஸ் ரிக்வெஸ்டட் பை பிரீதா ஃப்ரம் ஷெனாய் நகர். கமிங் அப் ட்ராக் இஸ் எட்ஷிரன்ஸ் ஆல் ஆஃப் த ஸ்டார்ஸ். இட்ஸ் அ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் தூத்துக்குடி ஸ்ரீ சி பாலசுப்ரமணியம். திஸ் ட்ராக் எட்ஷிரன்ஸ் ஆல் ஆஃப் த ஸ்டார்ஸ் இட்ஸ் ஃபார் யூ தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம். ஹி ஹேஸ் ஆல்சோ விஷ்ட் மீ குட் நைட். ஃபைன், குட் நைட் டு ஹியர் திஸ் ட்ராக் அண்ட் என்ஜாய். ஹியர் கோஸ் த ட்ராக்.
1: It's just another night and I'm staring at the moon. I saw a shooting star and thought of you.

கமிங் அப் நெக்ஸ்ட் ட்ராக் இஸ் இண்டிலா லவ் ஸ்டோரி. இட்ஸ் எ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் ஷர்மில், ஏஞ்சலியா, விக்டர், ஃபிலிப் அண்ட் வினோலினா ஃப்ரம் புதுச்சேரி.

0: a report.
1: The Sensex rose to 91 points to close at 77,094, while Nifty jumped 90 points to settle at 24,103. In the Forex market today, the rupee depreciated by 35 paise to close at 94.68 rupees against the US dollar. In the Indian bullion market, 24-carat gold was trading 1.2% up at 1,49,360 rupees per 10 grams, while silver was trading 2.3% higher at 2,39,260 rupees per kilogram a short while ago. With Intakhab's report, Lalema Aneja Dang for Akashwani News.
0: On to sports. In shooting, India added four more medals at the ISSF Junior World Championship, including a gold medal by teenager Pritam Kendre at Suhul in Germany, to strengthen its position at the top of the medals tally. India's overall medal tally has now risen to 12, comprising 5 gold, 1 silver and 6 bronze medals. In the FIFA World Cup 2026, Argentina will take on Austria in Group J fixture tonight at Arlington in US. The match will begin at 10:30 p.m. Indian Standard Time. Earlier this morning, Egypt beat New Zealand 3-1 in Vancouver to register their first ever World Cup victory. And now, before we end the bulletin, the headlines once again. Massive fire at Lucknow Coaching Center in Uttar Pradesh claims lives of 15 people. Chief Minister Yogi Adityanath orders high-level inquiry. Prime Minister Narendra Modi says India is world's fastest growing economy and emerging as a reliable global power. Six Lok Sabha MPs from Shiv Sena UBT join Eknath Shinde-led Shiv Sena. Indian Railways approves deployment of automatic train protection system Kavach on 631 route kilometres of East Coast Railway. UK Prime Minister Keir Starmer announces resignation amid turmoil in Labour Party. At ISSF Junior World Championship, Indian shooters add four more medals. And in FIFA World Cup, Argentina to take on Austria in Group J fixture at Arlington tonight. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்த தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சென்னை ஐஐடி இயக்குநர் டாக்டர் வி காமகோட்டி. வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: மத்திய அரசு 12 ஆண்டுகளை கடந்து நிறைய சாதனைகளை படைச்சிருக்காங்க, எல்லா துறைகளையும் பார்க்குறோம். கல்வித்துறையில குறிப்பிடத்தக்க சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
5: முதல் முதலாக தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம மாண்புமிகு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் அதுக்கு ஆத்தரா இருந்திருக்காரு, மெயின் ஆத்தரா. நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டைரக்ஷனை கொடுத்தது. குறிப்பா ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், அதாவது விக்ஷித் பாரத் 2047 அப்படிங்கறது நம்ம மாண்புமிகு பிரதமரோட பெரிய ட்ரீம். அது அதற்காக அவர் வந்து சில பேசிக் பில்டிங் பிளாக்ஸ், நம்ம நாட்டில் சில பில்டிங் பிளாக்ஸை இப்போ 12 வருஷமா அவர் பில்ட் பண்ணிட்டு வரார். ஸ்வச்சதா அபியான்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பல இது, யோகா, ஒரு மென்டல் ஹெல்த்து, ஒரு பிசிக்கல் ஹெல்த்து, கிளென்லினஸ்ஸு, ஹைஜீன், கர் யோஜனா, இது மாதிரி பல நிறையா ரோட்ஸு போடுறது, இது மாதிரி ஹைவேஸு, மெட்ரோஸு, இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதிலெல்லாம் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் வர மாதிரி கல்வியிலையும் ஒரு பெரிய கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரணுங்கிறது அவரோட ஆசை. அந்த விக்ஷித் பாரத் 2047ல நம்ம லீடு போன்றது நம்ம யூத். அதனால் அந்த யூத் அண்ட் சில்ட்ரன், இப்போ இருக்கிற சில்ட்ரன் யூத்துக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு கொள்கையோட உள்ள ஒரு கல்வியை நம்ம கொடுக்கணுங்கிறது அவரோட பெரிய ஆசை. அது அதுக்காக நிறைய அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் நாங்கள் ஐஐடி மெட்ராஸில் செஞ்சுட்டோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஸோ ஒரே ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மெயின் கான்ட்ரிபியூஷன், பில்லர் ஆஃப் எஜுகேஷன், நேஷனல் எஜுகேஷன்.
4: நிச்சயமா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது தேசிய கல்விக் கொள்கையில் இன்னொரு சிறப்பு அம்சமாக பார்க்கறது தாய்மொழி வழி கல்வி. அது வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய தாய்மொழியில் வந்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்?
5: அதான், நம்ம தமிழில் வந்து ஒரு காலத்தில் இந்த இங்கிலீஷ் கான்வென்ட் ஸ்கூல்ஸ்லாம் தமிழில் பேசினா ஃபைன் இருந்தது, எங்காலத்துலேயே இருந்தது. அது வந்து ஒரு எவ்வளோ பெரிய தவறு. நம்ம மெக்காலே சிஸ்டமில் உட்காந்து நம்ம எப்படி இந்த எஜுகேஷன் சரியாக இல்லாமல் போச்சுங்கிறதுக்கு அது ஒரு பெரிய பிளாக் மார்க் தான் நமக்கு. ஏன்னா அதை நம்ம சீரியஸாக அந்த தாய்மொழி கல்வியை நம்ம எடுத்துக்கல. குறிப்பாக நம்ம ஆத்திச்சோடியில் பார்த்தேன்னா அரஞ்செய்ய விரும்ப ஆறுவது சினம், இது நான் எல்லா மீட்டிங்லேயும் சொல்கிறேன்.

0: நம்மளோட ஆனா ஆவண்ணா எழுத்துலேருந்து நம்ம வந்து ஒரு மாரல் எத்திக்கல் வேல்யூஸ் வேர் வே ஆஃப் லைஃப், அறம் செய்ய விரும்பு, என்ன தப்பு இல்லை, என்ன நல்ல நல்லது செய்ய விரும்பு, ஆறுவது சினம், கோபம் கொள்ளாதே, இது மாதிரி நல்ல புத்திமதியோடு நம்ம ஆரம்பித்தோம். அதை நீங்கள் இப்போ ரைம்ஸில் பார்த்தேன்னா பாபா பிளாக்ஷிப் ஆவியோனி உள்னா அதுக்கும் இதுக்கும் என்ன மாரல் வேல்யூ இருக்குது, அம்டி டம்டி சாட்டான் எவால், என்ன ரெண்டுத்துக்கும் நமக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லை. ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு தாய்மொழி கல்வி நமக்கு கொண்டு வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எடிட்டோரியல் எழுதுகிறோம், ஒரு பேப்பர் எழுதுறதுனாலுமே நம்ம நினைக்கிறது இன்னொரு பாஷை, எழுதுறது வேறு பாஷை, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நினைக்கிறது வந்து நம்ம தாய்மொழியில் நினச்சி, எழுதுறது என்ன லாங்குவேஜில் வேணால் எழுதலாம். தாய்மொழியில் நினைக்கிறதுனால நமக்கு அதை பற்றி யோசனை பண்ணுறதுனால அந்த தாட் ப்ராசஸ்னால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கன்க்ரீட் ஐடியாஸும் இருக்கும், ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கும். அதாவது பர்ட்ரண்ட் ரசல் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்டேட்மெண்ட் சொன்னால், கிளாரிட்டி அண்ட் கோஜன்சி கேன் பெஸ்ட் பி ரெக்கன்சைல்டு வித் பிரிவிட்டின்னா. அது நம்ம எல்லாத்தையுமே ப்ரீஃபாக சொல்லணும், தொடனே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அதே சமயம் கிளாரிட்டியும் இருக்கணும், கோஜன்சியும் இருக்கணும், ஒரு கோர்வையாக சொல்ல தெரியணும். இதெல்லாம் நமக்கு தாய்மொழியில் வருது. அது அப்புறம் நம்ம இன்னொரு லாங்குவேஜில் எழுதிக்கலாம். ஆனால் நம்ம யோசிக்கிறது தாய்மொழி, நம்ம வெளியில் சொல்லறது வேறு என்ன லாங்குவேஜாக இருக்கலாம், அது வந்து நமக்கு தாய்மொழி வகையில் நம்ம படித்தோன்னா அது ஒரு நல்ல ஒரு வெரி பவர்ஃபுல் வே ஆஃப் எஜுகேஷன் நானும் நம்புறேன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலையும் சொல்லியிருக்காங்க.
1: நிச்சயமா சார், அதாவது எளிதாக புரிந்து கொள்ளவும் நம்மளுடைய எண்ணங்களை வந்து எடுத்துரைக்கவும் தாய்மொழி வழி கல்வி வந்து அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்து தான் மத்திய அரசு இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கையின் காரணமாக கல்வியோட தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லாமா சார்?
0: ஆமா, இல்லை அதை வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா நம்ம உயர்த்ததுக்கான ஆப்போசிட். அதாவது நீங்க ஓஎம்ஆர்ல போய் ரைட்ல திரும்பினேன்னா, இங்க ஐஐடிலேருந்து வந்து திரும்பினேன்னா பாண்டிச்சேரி 168 கிலோமீட்டர்னு இருந்தது அந்த காலத்துலேருந்து அந்த போர்டு. அந்த போர்டு 168 கிலோமீட்டர் நம்மளோட வராது. நம்ம ஒரு காரை போட்டு டிரைவரை போட்டு பஸ்ல போற நம்ம தான் போகணும். ஒரு வழிகாட்டி பாலிசிங்கிறது ஒரு கைடன்ஸ் நமக்கு. அதுல இருக்கிறத நம்ம முழுமையா எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு அதில் கூட ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது பாலிசியில் இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பாலிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸை கொண்டு வர்றது ஒரு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கையில் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி வந்து டிஜிட்டல் எஜுகேஷன் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சொன்னாங்க. அதை வச்சு நாங்கள் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங், பிஎஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம், பிஎஸ் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி, 4 ஆஃப் கேம்பஸ் கோர்ஸ் கொண்டு வந்தோம். அதில் வந்து ஏஜ் கேப் இருக்கக்கூடாது, யார் வேணால் எப்போ வேணால் படிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் வச்சோம். நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிடையாது, கேப் கிடையாது. அதனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேண்டாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது எக்ஸாமினேஷன் ஆஃப் எலிமினேஷன். ஏன்னா எத்தனையோ பேரில் ஒரு சில பேரை செலக்ட் பண்ணுறோம்னா வி எலிமினேட் மோர் தென் வாட் வி செலக்ட். எலிஜிபிலிட்டிங்கிறது இந்த மார்க் மேலே வாங்கிட்டால் உங்களுக்கு சீட் நிச்சயம். ஸோ இந்த மாதிரியான ஆஃப் கேம்பஸ் கோர்ஸில் எங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸில் கேப் இல்லை, அதுமாரி ஏஜ் கேப் இல்லை. அதனால் இப்போ 60 வயசு தாத்தா 50 வயசு தாத்தாவும் பண்ணுறாங்க, 17 வயசு குழந்தையும் பண்ணுறது, அது மாதிரி அப்பா அம்மா பண்ணுறாங்க, அப்பா பையன் பசங்க, இது மாதிரியான சில வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. இல்லை லைஃப் லாங் லேர்னிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து திடீர்னு இப்போ ஒரு ஏஐ வருதுன்னா அவங்க வந்து எங்கே போகிறது காலேஜுக்கு, லைஃப் லாங் லேர்னிங் பண்ணலாம். இப்போ இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி பண்ணலாம். நிறையா இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த கோர்ஸை பண்ணி அவங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் அதெல்லாம் வர ஆரம்பிக்கிறது. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் இது. அதே மாதிரி பலது இருக்குது, இன்டர் டிசிப்ளினரி எஜுகேஷன் இருக்குது, ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம நிறைய ரிஃபார்ம்ஸ் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல கொண்டு வரலாம், கொண்டு வந்திருக்கோம் ஐஐடி மெட்ராஸ்ல.
1: நிச்சயமா சார், கொள்கை உருவாக்கியாச்சு, அதற்கேத்த மாதிரி கட்டமைப்புகளையும் உருவாக்கணும் அப்படிங்கறதுலயும் அரசு வந்து ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. அதனுடைய வெளிப்பாடா வந்து பாத்தீங்கன்னா நிறைய புதிய ஐஐடிக்களும் ஐஏஎம்களும் உருவாக்கப்பட்டுச்சு. அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்?
0: அது இப்போ ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு ஐஐடி, இப்போ 23 ஐஐடி 24, அப்படியுமே நாங்கள் வந்து 20,000 பேர் தான் எங்களால் அப்மிட் பண்ண முடியுது. ஒரு 15 லட்சம் பேர் ஜெய் மெயின் செய்தி, அதில் 2.5 லட்சம் பேர் செலக்ட் ஆகி அதில் 20,000 பேர் தான் இப்போ ஐஐடி சிஸ்டமில் வராங்க. இப்போ ஐஏஎஸ்சி வந்திருக்காங்க, இப்போ 20,000 பேர் கிட்டத்தட்ட, அது ஒரு 30,000 மட்டும். இது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதை வந்து ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன் எனாக்டட் பை த பார்லிமெண்ட்டு, எல்லாருக்கும் அட்டானமி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஃபண்டிங்கு கொடுக்குறாங்க, ஓரளவு அது போடுது. தாண்டி அடுத்தது என்ஐடிஸ் இருக்குது. என்ஐடிஸையும் இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு பண்ணுறதுனால அவங்களும் வந்து இப்போ இன்பார் நல்லா வந்துட்டுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக நிறையா என்ஐடிஸ், அப்புறம் IIIT டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், ஐஏஎம்ஸ் மேனேஜ்மெண்ட் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அவங்களும் இப்போ பிபிஏ எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நிறையா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஐஐடி வரதுனால அவங்களுக்கும் ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அதாவது ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட்லேயும் சரி, பசங்க வந்து 5-6 வருஷம்

0: படிச்சுட்டு இங்கே வரதுனால அவங்களோட எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நல்ல டீச்சர்ஸ் நாங்கள் இருக்கணும், நல்லா கிளாஸ் எடுக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. ஸோ அதை நாங்கள் மெயின்டைன் எங்களால் எவ்வளவு அதை சீரியஸாக பண்ணுறோமோ அதை பண்ணுறோம். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கல்வி தரத்தை நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த மாடலில் அவங்க வந்து மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒருவணைச்சு அவங்க எடுத்துகிட்டு போகணும். ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் லேர்னிங் சிஸ்டம்னு பண்ணிட்டு இருக்காங்க எங்களோட அலுமினையெல்லாம் சேர்ந்து. இதில் கிட்டத்தட்ட ஒரு 250 லோக்கல் காலேஜஸ் எடுத்து அவங்களுக்கு அந்த டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுறது, அந்த பசங்களை கேட் எக்ஸாம் கொண்டு வரது, Tier 2, Tier 3 சிட்டிஸில் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸில் எங்களோட ஸ்வயம் போர்ட்டலை வச்சு அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கலாம், எப்படி எங்களோட எஜுகேஷன் அங்கே போய் சேர்க்கலாம், எங்களோட பெடகாஜி எப்படி கொண்டு போகலாம், சிலபஸ் எப்படி அங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இது மாதிரியாக எங்கள் அலுமினஸ் எடுத்துட்டு இவ்வளோ செய்கிறாங்க. இப்போ 250 காலேஜஸ் இப்போ அவள் எடுத்திருக்காங்க, இன்னொரு 100 காலேஜ் இந்த வருஷம் ஆட் பண்ண போகிறாங்க. ஒரு IIT இங்கே இருந்துருச்சுன்னா அதை சுற்றி வர இன்ஸ்டியூஷன்ஸ் அதோட பெனிஃபிட் எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த கட்டமைப்பை அவங்க உருவாக்கி எடுத்துன்னு போயிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் இப்போ PM ஸ்ரீ அது மாதிரி நிறையா ஸ்கூல்லையும் மாடல் ஸ்கூல்ஸ் நவோதயா அது மாதிரி நிறையா கொண்டு வந்திருக்காங்க.
1: மெடிக்கல் காலேஜஸோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமா இருக்கு சார். நாட்டு மக்களுடைய உடல்நலனை வந்து நல்லா பாத்துக்கணும்ன்ற அக்கறை வந்து மத்திய அரசுக்கு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் இதன் சொல்ல முடியுமா? நிறைய மெடிக்கல் சீட்ஸும் இப்ப இருக்கு, மெடிக்கல் காலேஜஸும்.
0: ஒரு காலத்துல இன்ஜினியரிங் சீட்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. அது மாதிரி வச்சிருந்தோம்னா நம்மளால இத்தனை மேன் பவர் கொண்டு வந்திருக்க முடியாது. இத்தனை சிட்டிசனுக்கு இத்தனை டாக்டர் இருக்கணுங்கிற ரேஷியோல நம்ம ரொம்ப கீழே இருக்கும். அதனால மெடிக்கல் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் தான். குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் கொண்டு வரணும், அதுலயும் இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி கொண்டு வந்து மெடிக்கல் எஜுகேஷனை நல்ல குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷனை த்ரூ டெக்னாலஜி நம்ம இன்ட்யூஸ் பண்ணலாம். அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ் இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் டெக்னாலஜின்னு ஆரம்பித்தோம். 3வது வருஷம் இப்போ 2 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. அதாவது இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மெடிசன் ஃபீல்ட், இன்ஜினியர் மாதிரி ஃபிசிஷியன் இருன்னு சொல்கிறோம், அவன் ஃபிசிஷியனாகவும் இருக்கணும் இன்ஜினியராக இருக்கணும், அது மாதிரியான சில இது. அதாவது இப்போ ஹியூமன் பாடியே நீங்கள் வந்து இப்போ உங்களோட டயக்னோசிஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டோ இப்போ வந்து டிவைசஸை வச்சு பண்ணுறோம். அது சென்சார் வந்து படித்து இத்தனை பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிடுது. டிவைஸுங்கிறது ஒரு மேத்தமேட்டிக்கல் என்டிட்டி. அப்போ உடம்பை நம்ம மேத்தமேட்டிக்கலாக புரிஞ்சிருந்தால் தான் ஒரு மேத்தமேட்டிக்கல் என்டிட்டி இன்னொரு மேத்தமேட்டிக்கல் என்டிட்டியெல்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ண முடியும். ஒரு இன்ஜினியரிங் இன்டர்பிரிட்டேஷன் டு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹியூமன் பாடி அது இப்போ தேவைப்படுது. அதனால தான் நான் என்னோட ரொம்ப ஆழ்ந்த கருத்து என்னென்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஏன் நம்ம நான் பிடிக்கிறதுனா நம்ம வந்து எல்லா IITsம் இனிமேல் மெடிக்கல் ஸ்கூல் ஆரம்பிக்கணும், அவங்க மெடிக்கல் டிகிரி கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்தாதான் முன்னுக்கு வர முடியும். அந்த ஆஸ்பெக்ட் நம்ம மெடிசனையும் டெக்னாலஜியும் ஒன்றும் சேர்க்கலைன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தாழ்வு வருங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஆழ்ந்த கருத்து. அதனால தான் IIT மெட்ராஸுக்கும் இப்போ நாங்கள் இப்போ IISc ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, கான்பூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, கரக்பூரில் வந்திருக்கு, இதே மாதிரி குவஹாத்திலையும் ஆரம்பிக்க போகிறாங்க. நாங்கள் IIT மெட்ராஸ்லையும் இப்போ பண்ண போகிறோம். இது மாதிரி இப்போ IITsல நாங்கள் மெடிக்கல் ஸ்கூல் கொண்டு வரணும். இது வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி எஜுகேஷன் பற்றி நிறையா நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த தாட் ப்ராசஸ் ஆஃப் த பாலிசி.
1: நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போறதுக்கான ஒரு அடித்தளம்னு சொல்லலாம்.
0: நிச்சயமா
1: சார். இப்போ கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ உயர்கல்வி துறைக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். போன நிதியாண்டை விட இந்த நிதியாண்டுல உயர்கல்வி துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிச்சிருக்கு. நாட்டில் இருக்கக்கூடிய இளையோருடைய நலன்ல அக்கறை வச்சுதான் வந்து மத்திய அரசு இப்படி ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க.
0: அதாவது இப்போ வருஷம் நமக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால நிதி ஒதுக்கீடு இன்க்ரீஸ் ஆகிதான் ஆகணும். ஆனால் நிறைய ஸ்கீம்ஸ், அதை தவிர நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. அதாவது ஒரு இன்ஸ்டியூட்டை நடத்துறதுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வாட்டர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, செக்யூரிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம், இதெல்லாம் ஒரு பார்ட். பட் இதை தாண்டி ஒரு இன்ஸ்டிடியூஷனை நம்ம பில்டு பண்ணுறதுக்கு சில நேஷனல் மிஷன்லாம் தேவைப்படுது. இப்போ நேஷனல் மிஷன் ஆன் இன்டர் டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம், அதுக்கு 3500 கோடி போட்டாங்க. 2014-15 இம்ப்ரிண்ட் இம்பேக்ட் ஆஃப் ரிசர்ச்னு போட்டு அது 1000 கோடி அப்போ கொடுத்தாங்க, இப்போ 7 டிசிப்ளினில் போட்டு. அப்புறம் உச்சத்தர் ஆவிஷ்கார் யோஜனான்னு இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ்ன்னு சொல்லி ஒரு 5 இன்ஸ்டியூட்டுக்கு 1000 கோடி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து அதர் தென் த கிராண்ட்ஸ் டே கிவர்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம காம்படிட்டிவாக போகிறோம். அதுக்கப்புறம் நிறையா நேஷனல் மிஷன் ஆன் இன்டர் டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம், நேஷனல் குவாண்டம் மிஷன், நேஷனல் செமிகண்டக்டர் மிஷன், நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன், நேஷனல் AI மிஷன், இது மாதிரி நிறையா வந்தது.

0: இந்த ஒன்று ஒன்றுத்துலேயும் வந்து நமக்கு அது ஃபோக்கஸ்டு கிராண்ட்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. அதை தவிர இப்போ ஃபாரினோட கொலாபரேஷனுக்கு இந்த ஸ்பார்க்கு அது மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபாரின்லேருந்து நம்ம ஃபேக்கல்ட்டி இங்கே கொண்டு வந்து அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன், இங்கேருந்து ஃபாரின் போகிறதுக்கு இது மாதிரியான சில பாலிசிஸும் கொண்டு வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க நமக்கு வந்து விக்ஷித் பாரத் 2047ங்கிறது ஒரு ப்ராடக்ட் நேஷன், ஒரு ஸ்டார்ட் அப் நேஷனாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வரதுக்கு இப்போ பேட்டன்டிங், பேட்டன்ட்டிங்கிறது ஒரு காலத்தில் அப்போல்லாம் பேட்டன்ட் பயணம்னா என்ன ஆகுனே தெரியாது. இப்போ ஆஃப் ரீசன்ட் டேஸ் கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே பேட்டன்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, 18 மாதத்தில் உண்டு இல்லைன்னு தெரிஞ்சுடுது. ஸோ பேட்டன்ட்டிங் வந்து ஒரு லுக்ரேட்டிவ் ஆயிருக்கு. இப்போ 80 மெட்ராஸில் ஒரு நாளைக்கு 1.4 பேட்டன்ஸ் பண்ணுறோம். போன வருஷம் 470 பேட்டன்ட் பண்ணியிருக்கோம். அத்தனை ஐடியாஸும் இருக்குது. இதெல்லாமும் டீப் டெக்னாலஜி ஐடியாஸ். நம்ம நல்ல டீப் டெக், இப்போ ராக்கெட் இன்ஜின் பிரிண்ட் பண்ணுறது, டைமண்ட் பிரிண்ட் பண்ணுறேன், லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸ், இது மாதிரி டீப் டெக்னாலஜி பேட்டன்ஸும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ், ஒரு 3 நாளைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு போய் ஸ்டார்ட் அப் சதம்னு ஆரம்பித்தோம். 2 வருஷமாக இப்போ 100 கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 80 மெட்ராஸில் 112 கம்பெனி இந்த வருஷம், போன வருஷம் 103 கம்பெனி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை உருவாக்கி அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ், அதாவது டிப்ளாய்மெண்ட் லிங்க் இன்சென்டிவ்ஸ், பர்ஃபார்மன்ஸ் லிங்க்ஸ், ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்ஸ், அது மாதிரி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அவங்கள வந்து நல்லா ஊக்குவிச்சு இப்போ நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதில் பெனிஃபிட் ஆகிறாங்க. குறிப்பாக செமிகண்டக்டர்ஸ் நமக்கு ரொம்ப தேவை, கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸில் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்திருக்கு. ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட்ஸ் அந்த விஷயத்தில் நல்ல ஒரு ட்விஸ்ட் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வருது. அது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு நம்மளோட சொவரின் டெக்னாலஜிங்கிறது முக்கியம்.
1: நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை நாளை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, நேரம் சரியாக 9:30, 20:00.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களை, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். காற்றலையில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான இசை கீதங்களோடு நேயர்களின் இரவுகளை மெல்லிசை மொட்டுக்களால் மென்மையாக்க வருவது FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியங்களோடு நான் RJ விஜய். நேரம் சரியாக 9:32.

நேயர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம். தேன் சிந்ததேவானம் நிகழ்ச்சியில் நீ பாடலுக்கு கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது சின்னத்தம்பி திரைப்படத்திற்காக.

நேயர்களை, சைவாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். காற்றலையில் இனிமையான இசைகீதங்களை கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை தேன் சிந்து தெய்வானம். நேரம் சரியாக 9:47:32. நிகழ்ச்சியினை பாடலுக்கு கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் மனு எஸ் ஜானகி இணைந்து பாடியது புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திற்காக.

நேயர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்திதை வானம் நிகழ்ச்சி. நேஷ்டினி பாடலுக்கு கேட்கலாம். எஸ் ஜானகி பாடியது பிரம்மா திரைப்படத்திற்காக.

காற்றலையில் இனிமையான இசை கீதங்களை கொடுத்து கொண்டிருக்க நேரம் 9:58. நிகழ்ச்சி பாடல்களுக்கு கேட்கலாம் இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வரலதா இணைந்து பாடியது செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக.

நேயர்கள் கவனத்திற்கு. மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம். காற்றலையில் இனிமையான இசைகீதங்களை வழங்கிக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியினை பாடலுக்கு கேட்கலாம். கே ஜி யேசுதாஸ், சித்ரா இணைந்து பாடியது உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திற்காக.

காற்றலையில இனிமையான இசை கீதங்களை நேயர்களின் செவிகளுக்கு இசை விருந்தாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நேரம் சரியாக 10:20. நிகழ்ச்சி பாடல்களுக்கு கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்காங்க ஈரமான ரோஜாவை திரைப்படத்திற்காக.

நேரம் சரியாக 10:30 காற்றலையில் இனிமையான இசை கீதங்களை நேயர்களின் செவிகளுக்கு இசை விருந்தாக கொடுத்து கொண்டிருப்பது தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியினை பாடலுக்கு கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் சித்ரா இணைந்து பாடியது மீரா திரைப்படத்திற்காக.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றலையில் சில மறக்க முடியாத இனிமையான திரைப்பட பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் சரியாக 10:36:14. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் இனி பாடலுக்கு கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் KJ யேசுதாஸ் சித்ரா இணைந்து பாடியது மௌனம் சம்மதம் திரைப்படத்திற்காக.

நேரம் சரியாக 10:45. காற்றலையில் இனிமையான இசை கீதங்களை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் இனி பாடல்களுக்கு கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ், பி சுஷிலா, சித்ரா இணைந்து பாடியது

நேரம் 11 மணி. இனி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். காலை 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மரவள்ளி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். இந்நிகழ்ச்சியில் ஒளி மாசு ஏற்படுத்தும் பாதிப்புகள் வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. இந்நிகழ்ச்சியில் மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. பதின்பருவ மாணவர்களை வழிநடத்துவதில் பெற்றோர் ஆசிரியர் பங்கு குறித்து உளவியல் ஆலோசகர் டி விஜயகுமாரி அவருடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியில் முதியோர்களுக்கான யோகா குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. காலை 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜோஸ்பின். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா, 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் வழக்கறிஞர் சக்திகுமரன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள் பிற்பகல் 3 மணிக்கு. ஹலோ டாக்டர். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 மதியம் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.

காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7, 8 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.